கண்கள் காணாத போதும் நம் அருகில் இருக்கும் இறைவனை இறை கீதங்களோடு அழைத்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

தேவை அறிந்து தேடும் முன்பே வழியை காட்டி தளர்ந்த மனதிற்கு துணி வழிக்கும் இறைமையின் அருளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது கோடை பந்தலை 100.5 அருள் மாலை.

பாலசுப்ரமணிய கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீது பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. இது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5 சுய உதவிக் குழுவினருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வழங்கினார். முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும் தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது.

தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நேர்களே, உங்கள் மனதில் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் நல்ல மலர்ச்சியையும் தந்திட இதய மலரும் தருணமாய் இதோ உதயமாகிறது புதிய விடியலாய் 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் கண் விதிப்பு அழிதல் குரல் எண் 1173.

பார்த்தவுடனேயே திடுமன தாமே காதல் வையப்பட்டு இன்று தாமே கண்ணீரும் வடிக்கின்றனவே என் கண்கள் வேடிக்கையாக இருக்கின்றது. குறள் எண் 1173 அதிகாரம் கண் விதுப்பழிதல்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில்
6: இன்று காலை மணி 7:30
5: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
8: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார் விளக்கு தூண் மதுரை,
9: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளைகளுடன், சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
10: முகத்தில் பருவா சைபால்
11: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
12: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: கேட்க தவறாதீர்கள்.
6: இன்று காலை மணி 7:30
5: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
3: ஆகாஷ் வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில்
4: இன்று காலை மணி 7:30
3: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் நாச்சியார் மதுரை மதுரை குமார் மெஸ் மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி
6: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார் விளக்கு தூண் மதுரை
7: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளைகளுடன் சென்னையில் 2 கிளைகளுடன் திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்
8: முகத்தில் பருவா சைபால்
9: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
10: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
3: கேட்க தவறாதீர்கள்
4: இன்று காலை மணி 7:30
3: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: பூலோக கைலாயம் என்று போற்றப்படும் பாண்டிய நாட்டின் தலைநகரமாக விளங்கிய ஆலவாய் அண்ணலும் அங்கையர்கண்ணி பிராட்டியும் ஆட்சி நடத்தும் மதுரையம்பதியை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம்.

ஆயிரம் கால் மண்டபம், ஆயிரம் தூண்கள் கொண்ட இந்த அற்புத மண்டபம் தமிழர்களின் நாகரீகத்தையும் கட்டிடக் கலையையும் நமக்கு விளக்குகின்றது. மண்டபத்தின் மேற்பகுதியில் அமைந்திருக்கும் இசை தூண்கள் வேறு எங்கும் கிடைக்காத அனுபவத்தையும் தரவல்லது. இந்த ஆயிரம் கால் மண்டபமானது ஒளியை கொடுக்கவும் செய்யும், கட்டுப்படுத்தவும் செய்யும். இப்படி நவீன தொழில்நுட்பத்தை அக்காலத்து தமிழர்கள் இந்த ஆலயத்தில் அழகாக வைத்திருப்பது வியப்பிற்குரியதாக இருக்கின்றது. திரு கோயிலுக்குள்ளே மூத்த கணபதியையும் இளைய குமாரன் தமிழ் கடவுளையும் வணங்கி ஆலயத்திற்குள் பிரவேசித்தால் அங்கே போற்றப்படும் புனிதமான பொற்றாமரை குளம் நம் கண்முன்னே தெரிகின்றது. இந்த பொற்றாமரை குளம்தான் நக்கீரர் என்ற தலைமை புலவருக்கு இருந்த ஆணவத்தை அடக்கியது. 18 சித்தர்களுள் ஒருவராம் சுந்தரானந்தர் பீடம் இங்கே அமைந்திருப்பது மேலும் சிறப்பு. இங்கே வீற்றிருக்கும் மரகத வல்லி மீனாட்சி பிராட்டியை நாம் தரிசனம் செய்கின்றோம். இந்த மீனாட்சி தடாதகை பிராட்டி இங்கு இருக்கும் ஒவ்வொரு பக்தர்கள் இல்லத்திலும் மகளாக இருப்பவள். மகள் மட்டுமா, அவளே தாயானவள், அவளே அரசியும்.

0: ஆண்டவர் சன்னதியில் இருக்கும் மீனாட்சியும் அழகு, அவளுடைய மூக்குத்தியும் மிகவும் பிரசித்தி பெற்றது. மதங்க முனிவர் யந்திரத்தை இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்து மரகத கல்லால் இந்த மீனாட்சியை வடிவமைத்தாராம். இதோ இங்கு அவளுடைய மூத்த குமாரனாம் முக்குறுணி விநாயகரை தரிசனம் செய்கின்றோம். இந்த ஆலயத்திற்கு வந்து விபூதி என்பது மேலான செல்வம். இந்த திருநீற்றால் நம்முடைய எல்லா வியாதிகளும் நீங்கப் பெறும் என்ற உண்மையை உரைத்தவர் காழியூர் பிள்ளை திருஞான சம்பந்தர். அவரால் கூன் பாண்டியனாக இருந்த மன்னன் இந்த சுந்தரேச கடவுளின் அருமை பெருமைகளை உணர்ந்து நின்ற சீர் நெடுமாறனாக விளங்கினான். இங்கே மணப்பெண் கோலத்தில் சற்றே நாணத்தோடு இருக்கும் ராஜமாதங்கியை மாப்பிள்ளை சுவாமியாம் சுந்தரேச கடவுளோடு தரிசனம் செய்கின்றோம். இறைவனுக்கு தன்னுடைய அடியவர்கள் மீதும் தமிழின் மீதும் அதிக பற்று உண்டு. அதனால்தான் இங்கே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடத்தில் முதல் சங்கத்து தலைவனாகவும் இறைவன் தமிழ் சங்கத்தில் இடம் பெறுகின்றார். 11 திருமுறையில் திருமுக பாசுரம் எழுதி திருமுறை ஆசிரியர்கள் கூட்டத்திலும் இறைவன் காதலோடு விளங்குகின்றார். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்விமல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம், ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
1: அணில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது
2: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் வசந்த விடியல்.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் ரிப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திருப்பூர் மாவட்ட நேர்களுக்காக. இது உங்கள் உள்ளம் கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல். What the?

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
3: ஆகாஷ் வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில்
4: இன்று காலை மணி 7:30
3: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம் நாச்சியார்ஸ் மதுரை மதுரை குமார் மெஸ் மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி
6: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார்ஸ் விளக்கு தூண் மதுரை
7: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளைகளுடன் சென்னையில் 2 கிளைகளுடன் திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்
8: முகத்தில் பருவா சைபால்
9: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
10: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
3: கேட்க தவறாதீர்கள்
4: இன்று காலை மணி 7:30
3: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை
11: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்
12: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்
13: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி
13: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
15: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர் இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்
16: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்துல நம்மள சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டியோண்டு பாப்பா வந்திருக்காங்க. அவங்களை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: தர்ஷனா.
0: தர்ஷனா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: குட்டிக்கிணத்தூர்.
0: நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே.
0: சரி, எங்க மண்டையில என்ன ஒரு தென்னை மரம் வளர்த்து? அப்புறம் என்னது? இது என்னடா புதுசா இருக்கு? ஒரு பூ வச்சிருக்கீங்களே, இது என்ன பூ வச்சிருக்கீங்க?
1: மல்லிகைப்பூ.
0: உங்களுக்கு என்னென்ன பூலாம் பிடிக்கும்?
1: ரெட் கலர் ரோஸ், மல்லிகைப்பூ.
0: ஓ, இதுதான் பிடிக்குமா? சரி சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
1: காய் சாப்பாடு.
0: என்னென்ன காயெல்லாம் இருந்துச்சு அந்த சாப்பாடுல?
1: பீர்க்கங்காய்.
0: அப்புறம் பீர்க்கங்காய் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சரி சரி, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா.
0: ஆஹா, பாட்டி பேர் என்ன?
1: மாணிக்கம்மாள்.
0: அப்பா பேர் என்ன?
1: கேசவன்.
0: கேசவன் அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?

0: சொல்லுவாங்க.
1: சரி சரி, அம்மா பேர் என்ன?
0: அம்மா பேர் மகாலட்சுமி.
1: அம்மா என்ன பண்றாங்க மகாலட்சுமி அம்மா?
0: அம்மா வந்து அப்பாவோட இருப்பாங்க.
1: அப்படியா, கடையில இருப்பாங்களா? இல்ல, நீங்க என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு இன்னைக்கு பூந்தளிர் நேரத்துல?
0: ரைம்ஸ்.
1: எங்க பாடுங்க கேப்போ, ரைம்ஸ் சொல்லுங்க கேப்போ.
0: ஆடலாம் பாடலாம், ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம், பாடிக்கொண்டே கைகள் தட்டலாம், தட்டலாம் தட்டலாம், தட்டிக்கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம், நாம சேர்ந்து சிரிக்கலாம்.
1: ஆஹா, இது யார் சொல்லி கொடுத்தாங்க?
0: மேம்.
1: எந்த மேம் சொல்லி கொடுத்தாங்க?
0: தமிழ் மேம்.
1: அவங்களா ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆவீங்களா? டாக்டரா என்ன செய்வீங்க?
0: ஊசி போடுவேன்.
1: யாருக்கெல்லாம் ஊசி போடுவீங்க?
0: அப்பா அம்மாக்கெல்லாம் ஊசி போடுவேன்.
1: அப்பா அம்மாவுக்கு தான் ஊசி போடுவீங்களா?
0: ஊசி போடுவேன்.
1: சரி, நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆகி ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கோடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: கோடை பண்பலை 105 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல். கோடை பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீவ்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன் சன் பிரீவ்ஸ்.
3: நேர்களே, வானலைகளில் வர்ணஜாலம் படித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 105 வசந்த விடியல்.

கோடை பண்பலை 100.5 இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் செய்திகள், 7:20 பாட்டும் பதமும் கேட்கலாம். காலை 7:30 திருச்சி மங்களன் மங்கள், மதுரை குமார் மெஸ், சைபால் மற்றும் நாச்சியாஸ் மதுரை வழங்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியின் வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர். இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் ரீப்ஸின் மனதோடு ராகம் இன்று திருப்பூர் மாவட்ட நேர்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:20 பிருத்வி விமன் சின்னர் வரிசின் இன்று அன்று, 8:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். நிகழ்ச்சியில் இன்று படிச்சும் பயனில்லை என்ற தலைப்பில் நெறியாளுகை செய்ய காத்திருக்கிறார் மயிலப்பன் அவர்கள். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும், முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி சகோதரிகளுக்கான தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி விழிப்புணர்வு நிகழ்ச்சி, பிற்பகல் 1 மணிக்கு காலத்தை வென்ற காவிய கானங்களாய் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில், 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். பகல் 2 மணிக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பயணிக்க காத்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் லிங்கப்பேல் அவர்கள். இன்று பிற்பகல்

0: மணிக்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறை போ வீரமணி அவர்களின் தெரிவில் விளம்பர காத்திருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. 3:10 கேட்கலாம். நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:40 கேட்கலாம் பாட்டும் பதமும். இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண துரிகையில் இன்று பண்பலைக்கழகம். 4:30 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் பண்பலைக்கழகம். மாலை 5 மணிக்கு இடைக்கால இனிய மெட்டுக்கலாய் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரீப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு திரை இசை பாடல்களோடு பயணிக்க காத்திருக்கிறது கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பு. இன்றிரவு 7 மணிக்கு கச்சவி வழியாக நேர்விருப்ப பாடல்களை நேயர்களின் குரல்களிலேயே கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம், 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு இளையோர்களின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் 8:25 சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேலாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். இரவு நேரத்து இன்னிசையை ஒலிக்க காத்திருக்கிறது 100.5 கொடைத்தின்றல் இன்றிரவு 9 மணிக்கு. தேனி மாவட்ட நேர்களுக்காக தொலைபேசி வழி நேரடி நேரலை நிகழ்ச்சியாக நினைவே சுகம் இன்றிரவு 10 மணிக்கு. இடைவிடாத பாடல்களின் அரங்கேற்றமாய் இரவு சிறகு இன்றிரவு 11 மணிக்கு. இவையாவும் இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நேர்களே. நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளோடு.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரீவ்ஸின் மனதொடு ராகம்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரீவ்ஸ்.
0: நேர்களே, ஒலிக்க இருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் வளம் வரும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நிர்மலா அசோக். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
1: அணில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது
2: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வசந்த விடியல்.
4: இனி கேட்கலாம் உற்சாகமான வாழ்த்துக்களோடு சுகமான காலை.

0: கோடை பண்பலை 100.5
1: புலர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் அமையட்டும். இன்று தொடங்க உங்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: நேரம் காலை 7:09.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: RS Infotainment, Eldred Kumar வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
6: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறு தானியங்களில் இருந்து ஐஸ்கிரீம் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 இல் நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

கொடை பண்பலை நூற்பலை ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பன்னீஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம் இன்று திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக. நேர்களை இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா வழங்கும் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம், படிச்சும் பயனில்லை, படிச்சும் பயனில்லை.

0: விரைவில் திருச்சி சாரதாசில்
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: நம்ம அவங்கள செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்தே நீவாடி நினைக்கிற ஒரு சின்ன மண்டாடி ஆகணும்.
3: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
4: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
6: Viking, Bunions and Briefs.

0: பிம்பம்,
1: வடிவம்
0: அல்லது
1: நிழல்
0: அல்லது
1: எதிரொளி
0: அல்லது
1: வட்டம்
0: அல்லது
1: உடல்
0: அல்லது
1: ஒளி.
0: பிம்பம்,
1: வடிவம்.

0: பாட்டும் பதமும் கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நிறைவுக்கு வருகிறது சுகமான காலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

திருமலை பன்மலையின் நூற்பலை ஐந்தில் இனி கேட்கலாம். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை சின்னையஞ்சல்.

0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், உதகமண்டலம், தர்மபுரி, நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி FM ரெயின்போ அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. வழங்குவோர் இந்தியாவின் மாபெரும் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சுபமுகூர்த்த பட்டு மற்றும் ரெடிமேட் ஆடை ரகங்களுக்கு நாச்சியார்ஸ் மதுரை, மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரியமிக்க உணவகம் மற்றும் சைபால் 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நாச்சியாஸ் விளக்கு தூண் மதுரை.

0: நான்கு தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியார் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரி மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில். மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சை

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: திருக்குடன் நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனையாளர்கள் சண்முக ஞானசம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். இதோ மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடன் நன்னிராட்டு பெருவிழாவை மனக்கண்களால் தரிசிக்க நேயர்களை திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறோம்.
3: முளைத்தானை எல்லார்க்கும் முன்னே தோன்றி முதிரும் ஜடைமுடிமேல் முகிழ் வெண்திங்கள் வளைத்தானை வல் அசுரர் புறங்கள் மூன்றும் வரிசிலையா வாசுகிமானானா கோத்து துளைத்தானை சுடுசரத்தார் துவள நீரார் தூமுத்த வெண்முருவல் உமையோடு ஆடி திளைத்தானே தென்கூட திருவாலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே என்று அப்பர் சுவாமிகள் பாடி அருளிய அற்புதமான திருத்தலமாகிய மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலிலே இருந்து இப்போது நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னே வலதுபுறத்திலே சுவாமியினுடைய தங்க விமானம் இந்திர விமானம் எழிலாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த இந்திர விமானத்திற்கு கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய மூன்று நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய ஐந்து நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய கிழக்கு கோபுரம், காலத்தினால் மிக பழமையான கிழக்கு கோபுரம். தங்க விமானத்திற்கு பின்னாலே ஒரு மேற்கு கோபுரம் ஐந்து நிலைகளோடு காட்சி தருகிறது. அதற்கு பின்னாலே ஒரு மிக நீண்ட மேற்கு கோபுரத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக ஆறு கோபுரங்களும் என்னுடைய பார்வையிலே இருக்கின்றன. என்னுடைய இடது பக்கத்திலே பார்க்கிற போது அம்பாள் சந்நிதியினுடைய மேற்கு கோபுரம், அம்பாள் சந்நிதியினுடைய தங்க விமானம், அதற்கு பிறகு அம்பாள் சந்நிதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சித்திர கோபுரம் என்று சொல்லக்கூடிய ஏழு நிலை கோபுரங்கள் தென்படுகின்றன. வடக்கேயும் தெற்கேயும் மிக உயர்ந்த பிரம்மாண்டமான வடக்கு தெற்கு கோபுரங்கள் காட்சி தருகின்றன. இவற்றிற்கு இடையிலே நடுக்கட்டு கோபுரத்தின் கீழே நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வலதுகை பக்கத்திலே ரிஷப முத்திரையிட்டு சோழ மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தந்திருக்கக்கூடிய சின்ன மொட்டை கோபுரம் என்கிற ரிடபக்குறியிட்ட கோபுரம் தென்படுகிறது. இப்படி சுற்றி நிற்கின்ற இந்த தருணத்தில் வருணனையை ரமேஷ் ராஜா தொடர்கிறார்.
4: ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானளாவோ உயர்ந்த கோபுரங்களை பற்றி சொன்னார். வைகை நதி தவழும் புண்ணிய நிலம் இதோ தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகராம் மதுரை மாநகரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை அங்கையர்க்கண்ணையும் அருள்மிகு சொக்கநாத பெருமானும் புத்தொழி பெற்று புது பொலிவுடன் திருக்குடு நன்னிராட்டுக்கானும் திவ்ய நன்னாளிலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். கண்களிலே பக்தி பெருக்கு, நாவினிலே ஹரஹர மகாதேவா என்ற முழக்கம். லட்சோபலட்சம் பக்தர்கள் கடலென திரண்டுள்ள மாசி ஆவணி வீதிகளின் பக்தி பரவச காட்சிகளை இப்போது நேரலையிலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கல்லெல்லாம் சிலையாகி, சிலையெல்லாம் கல்லாகி, கலையாகி, கலையெல்லாம் இறையிருளாக பொங்கி வழியும் கடம்பவன மாநகரின் புண்ணிய தரிசனம் இது. அம்பிகை ஆளும் பூமி பெண்ணின் ஆற்றலையும் தாய்மையின் கருணையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒப்பற்ற மீனாட்சி ஆட்சி. அகிலகோண்டி பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் ஒரு பாண்டிய மன்னனாக மகுடம் சூடி ஆட்சி புரிந்த ஒரே புண்ணிய பூமி இந்த மதுரை மாநகரம். 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி கல்யாணைக்கு கரும்பு தந்து நரியை பரியாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி பெற்ற கருணை கடலின் திருத்தலம். காசிக்கு வீசம் அதிகம் என்பார்கள். ஆனால் அந்த காசியை விடவும் ஒரு மடங்கு புண்ணியம் தரும் திருவாலவாய் தலம் இது. புனித நதி தீர்த்தங்களாக காசி கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித கங்கை நீர், வைகை, காவிரி, கோதாவரி, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் மங்கள கலசங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டன. விநாயகர் வழிபாடு வாஸ்து சாந்தி என்று நிலம் திசைகள் மற்றும் பிரபஞ்சாற்றலை தூய்மைப்படுத்தும் பூர்வாங்க சடங்குகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மிருத்தங்கிரணம், அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய புனித வகையிலிருந்து புண்ணிய மண் மற்றும் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு நவதானிய முளைப்பாரிகள் இட்டு செழுமைக்கான சடங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 12 கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றிருக்கின்றன. கருவறையில் உள்ள மூல விக்கிரகங்களின் அளப்பரிய தெய்வீக சக்தியை ஆக

0: முறைப்படி யாகசாலையில் உள்ள கலசங்களுக்கு மாற்றி யாகினி மூலிகை திரவியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் மூலம் அந்த சக்தியை பன்மடங்கு பெருக்கி மீண்டும் கோபுர கலசங்கள் மற்றும் மூலவருக்கு நன்னீராக வார்க்கும் உன்னத அறிவியல் ஆன்மீக நிகழ்வே இந்த திருக்குட நன்னீராட்டு விழா திருக்குட முழுக்கு. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார்.
1: இப்போது அந்த இனிமையான தருணத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கும் சிவகோஷம், அரகர மகாதேவா என்கிற கோஷம், தென்னாடுடைய சிவனே என்று முழங்குகிற கோஷத்தை இந்த திருக்கோயிலுடைய மேற்தளத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது கையசைப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி நொடியிலே சிவாச்சாரியார்கள் இன்று காலை 12 யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பிறகு கடங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த கோபுரங்களுக்கு, இங்கே 12 கோபுரங்களும் 2 விமானங்களும் இருக்கின்றன, இந்த 14 இடங்களுக்குள்ளேயும் சிவாச்சாரிய பெருமக்கள் குடைகளோடு எழுந்துருளி அங்கே மந்திர கோஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக மணி இப்போது 7:40. இன்னும் 1-2 நிமிடங்களுக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைந்து மந்திர ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, திருமுறை ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, எங்கும் நாதம், எங்கும் பக்தகோடி பெருமக்களுடைய முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இனிய அருமையான தருணத்தில் நமக்கு முன்னே, என் கண் முன்னே இப்போது எனக்கு 9 கோபுரங்களும் 2 விமானங்களும் தென்படக்கூடிய லகுவான இடத்திலே நின்று கொண்டு நான் இப்போது இந்த வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நேர் எதிரே வடக்கு கோபுரத்தின் உச்சியிலே பிரம்மாண்டமாக பறவைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதோ தங்க விமானத்திலே இதோ குடமுழுக்கு நடைபெறுவதற்கான கடைசி நிமிட படிகளை சிவாச்சாரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: வேத கோஷங்களும் ஓதுவாமூர்த்திகளின் பன்னிசை திருமுறைகளும் இணைந்து பிரபஞ்சத்தை அதிரச் செய்யும் தேவகானமாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. யாகினியிலே இடப்படக்கூடிய பட்டு நவரத்தனங்கள் வாசனை திரவியங்கள் நறுமணம் மதுரை மாநகரங்கும் தேவகானமாக அந்த பேரமைதியை, ஆன்மீக பேரமைதியை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. கருவறை மூலவரின் அளப்பரிய தெய்வீக சக்தியை மந்திரபூர்வமாக திருக்குடங்களிலே எழுந்தருளச் செய்து சக்தியை பன்மடங்கு பெருக்கும் உன்னத தத்துவ காட்சியை நாம் இன்னும் சற்று நேரத்திலே காணப்போகிறோம். புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களெல்லாம் ஒன்று கூடி மந்திர சக்தியாய் அமுதமாக மாறும் தெய்வீக பெருவேள்வி இது. இதோ 12 வேள்விகளின் தவப்பயனாய் மந்திர ஆற்றல் பொங்கி வழியும் புனித கலசங்கள் புறப்பட்டு தயாராக மேலே நின்று கொண்டிருக்கின்றன. சிவாச்சாரியர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாத்தியங்கள் முழங்க, சங்கநாதம் பிளிர, சிவாச்சாரியார்கள் மேனி சிலிர்க்க, தங்க திருக்குடங்களை தலைமீது சுமந்து விமானங்களிலே இருக்கக்கூடிய இந்த காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
1: அன்னை மீனாட்சியருடைய அருள் பெற்ற இந்த திருத்தலத்தில், துவாதச சாந்த தலம் எனக்கூடிய இந்த திருத்தலத்தில், அன்னை மீனாட்சி திருவனந்தலிலே மகாசோடசியாகவும், விழாக்காலத்திலே பாலாவாகவும், காலசந்தியிலே போனாவாகவும், திருக்காலச்சந்தியிலே கௌரியாகவும், உச்சிக்காலத்திலே சியாமளாகவும், சாயரட்சையிலே மாதங்கியாகவும், அர்த்தஜாமத்திலே பஞ்சதசியாகவும், பள்ளியறையிலே சோடசியாகவும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாள். 8 8 விதமாக நமக்கு தோற்றமளிக்கிறாள். சித்திரை திருவிழாவினுடைய 8 மீனாட்சி பட்டாபிஷேகம், ஆவணி மூல உற்சவத்தின் போது 7 சுந்தர பெருமானுடைய, சுந்தரேச பெருமானுடைய பட்டாபிஷேகம். அப்படி அம்மையும் அப்பனும் மாறி மாறி ஆளக்கூடிய இந்த மதுரை திருநகரிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் நடக்குகிற இனிமையான தருணத்திற்கு வருகிறோம். இப்போது கை அசைவுகள் தொடங்கிவிட்டன, சங்கு முழக்கங்கள் கேட்கின்றன, வேத முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எல்லா வகையான திருக்கோயில்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஏக காலத்திலே இப்போது அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். கலசங்களுக்கு இப்போது ஆரத்தி காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டி அந்தந்த கோபுரங்களிலே எத்தனை நிலைகள் இருக்கிறதோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு, 3 கோபுரங்கள் என்றால் 3 கலசங்கள், 5 கோபுரங்கள் என்றால் 5 கலசங்கள், 7 கோபுரம் மீனாட்சிக்கு முன்னே இருக்கக்கூடிய 7 கோபுரத்திலே 7 கலசங்கள், அதே போல 9 கலசங்கள் என்று நிற்கிறோம். இப்போது நாம் நின்று கொண்டிருப்பது நடுக்கட்டு கோபுரத்தினுடைய கீழே. நமக்கு மேலே அந்த அபிஷேகம் தொடங்குகிற அந்த இனிய தருணத்தை காத்து கொண்டிருக்கிறோம். இப்போது கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்கி தீபாராதனை காட்டப்பட்டு இப்போது திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தொடங்க இருக்கிறது.
0: இதோ அந்த மகா உன்னத வினாடி வந்துவிட்டது.

0: கன்யா லக்னத்திலே தங்க விமான கலசங்களிலே புனித தீர்த்தம் பொங்கி வழியக்கூடிய காட்சியினை நாம் கண்டுகொள்ளவிருக்கின்றோம். தீப ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்னை அங்கேற்கண்ணியின் பொன் விமானம் நன்னீராட்டு காணவிருக்கின்றது. மீனாட்சி தாயே போற்றி, உலகாலும் உமையவளே போற்றி. ஒரே நேரத்திலே சமகாலத்திலே 14 ராஜகோபுர கலசங்கள் மீதும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்றவிருக்கின்றார்கள். புனித நீர் பிரவாகமாக வழிந்தோடவிருக்கின்றது. பக்தர்களின் கண்களிலெல்லாம் ஆனந்த கண்ணீர். இங்கிருந்தே அந்த தீப ஆராதனையை அவர்கள் தங்கள் கைகளினால் ஒற்றி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இதோ புனித நீரை ஒரு குழாய் வழியாக பக்தர்களின் மீது பீச்சி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த அருமையான காட்சி இது. பக்தர்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகுகிறது. வானங்கெங்கும் ஹரஹர மகாதேவா, திருநாடுடைய சிவனே போற்றி என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறது. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
1: இப்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்ணனையை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம்.
2: தமிழ்நாடு புதுச்சேரி ஆகாஷ்வாணி FM ரெயின்போ அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நேயர்கள் மனக்கண்களால் தரிசித்துக் கொண்டிருப்பது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடர் நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை வழங்குவோர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: கண் கொள்ள அழகில் மிதந்தோடும் வெண்ணிறதாக ஒளி வீசும் பட்டின்
6: நாச்சியாஸ் விளக்கு தூண் மதுரை.

0: நான்கு தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியார் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரே மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரே. மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடன் நன்னீராட்டு பெருவிழாவின் நேரலையில் மீண்டும் இணைகிறோம்.
6: அன்பார்ந்த நேயர்களே, மீண்டும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய மேல்தளத்திலே இருந்து நான் வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா பக்கங்களிலேயும் இருக்கக்கூடிய திருக்கோபுரங்கள் அத்தனையிலேயும் பிரம்மாண்டமாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தேறி இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகு ஆரத்தி நடைபெற்று முதலிலே தங்க கலசத்திற்கு ஆரத்தி நடைபெற்று குடமுடுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கையசைப்பிற்கு பின்பு எல்லா கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், 12 கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அவந்தந்த கோபுரங்களிலே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு இந்த புனித நீரை தெளித்திருக்கிறார்கள். முற்கால பாண்டிய மன்னர்கள், பிற்கால பாண்டிய மன்னர்கள் என்று 100 மேற்பட்ட பாண்டிய மன்னர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே திருப்பணி செய்திருக்கக்கூடிய திருக்கோயில் இது. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாண்டிய மன்னர்களாலே திருப்பணி செய்யப்பட்ட இந்த திருக்கோயில் பின்னாலே கம்பண்ண உடையார் காலத்திலே மீண்டும் திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு நடந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கிறோம். இருப்பினும் மன்னர் திருமலை நாயக்கரின் கோயிற்பணிகள் மகத்தானவை. அவர் இல்லையெனில் இந்த கோயில் அமைப்பும் வழிபாட்டு

முறையும் நிர்வாக முறையும் சீர்பட்டு இருக்க முடியாது. திருமலை நாயக்கர் காலத்திற்கு பிறகு விஜயரங்க முத்து சுக்கநாத நாயக்கர் காலத்தில், தளவாய் அரியநாதர் முதலியார் காலத்திலே திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பின்பு பல ஆண்டுகளுக்கு பின்பு சேதுபதி தளகர்த்தர் வெள்ளையத்தேவர் தாண்டவராய பிள்ளை மேற்பணிய மேற்பார்வையிலே திருப்பணியும் கும்பாபிஷேகமும் நடைபெற்றிருக்கிறது. 6/2/1878 வைநாகரம் குடும்பத்தார் மொட்டை கோபுரத்திற்கு 25 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஓராண்டுக்கு முன்பே ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை அவரே முன்னின்று நடத்தியிருக்கிறார். அன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பு மிக்கதாகும். 1/7/1923 குடமுழுக்கு விழா நடந்த பிறகு 40 ஆண்டு காலம் தனித்தனியாக ஸ்ரீ மீனாட்சிக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் மீனாட்சிக்கு ஜடிபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு திருமுசக்தான கும்பாபிஷேகம். ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர், சங்கத்தார் கோவில்

0: முன்னதாக ஸ்ரீ மீனாட்சிக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் மீனாட்சிக்கு ஜடிபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு திருமுசக்தான கும்பாபிஷேகம். ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர், சங்கத்தார் கோவில் தனித்தனி அஷ்டபந்தன கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 1937 முதல் இந்து சமய அறநிலையச் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட போது இந்த திருக்கோவில் ஆர் எஸ் நாயுடு தலைமையிலே அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டது. 40 ஆண்டுகள் கழித்து 28/6/1963 23 லட்சம் ரூபாய் செலவிலே தமிழவேல் பிடி ராஜன் தலைமையிலே முழுமையாக ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வர்ணனையை ரமேஷ் தொடர்கிறார்.
1: ஆம்நேயர்களே, முதலில் அன்னை மீனாட்சி அம்மனின் தங்க விமான கலசத்திற்கும் அதனைத் தொடர்ந்து சொக்கநாத பெருமானின் தங்க விமான கலசத்திற்கும் ஒரே நேரத்திலே மகாதீர்த்தம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என 4 பெருங்கோபுரங்கள் உள்ளிட்ட 14 கோபுர கலசங்களிலும் ஒரே நேரத்திலே புனித தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நாங்களும் இங்கு உங்கள் மனக்கண்ணின் மூலமாக நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த நேர்முக வர்ணனையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மீதும் தெளிப்பான்கள் மூலமும் புனித நீர்த்துளிகள் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தங்க விமான நன்னீராட்டை தொடர்ந்து கருவறையிலே விட்டிருக்கக்கூடிய அன்னை அங்கேற்கண்ணிக்கும் சொக்கநாதலிங்க திருமேனிக்கும் ஏக காலத்திலே மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு நடைபெற உள்ளது. மகா தீபாராதனைகளும் நடைபெற உள்ளன. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை. கண்ணில் நகத்தூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று திருஞான சம்பந்தர் அருளிய நல்வாழ்த்து பதியும் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமசிவாயவே என்பதைப் போல எப்படி அவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்தினாலும் கடைசியிலே நமக்கு நன்மையே தருவார் என்பது போல இந்த சிவபெருமானையும் இந்த மீனாட்சி அம்மையும் தரிசிப்பதற்காகவும் இந்த திருக்குட நன்னீராட்டை கண்டுகளிப்பதற்காகவும் ஒரே நேரத்திலே மதுரையே வியக்கும் வண்ணம் மதுரை மக்களும் வெளியூரிலிருந்தும் மக்களும் ஆன்மீக பக்தர்களும் இங்கே ஒரே நேரத்திலே காலை 2 மணி முதலே வருகை தர தொடங்கி இப்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சில பூஜைகளும் ஆகமங்களும் நடைபெறவிருக்கின்றன. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: கரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் பொற்றி உத்தரிய தொடித்தோள் பொற்றி கரும்புருவ சிலை பொற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்க்கன் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி என்று அங்கையர்க்கன் பிராட்டி அங்கையர்க்கன் அம்மை என்கிறவள் கயற்கண்ணினாலே எப்படி மீன் கண்ணை மூடாதோ அப்படி கண்ணை மூடாமல் இமைக்காமல் எல்லோருக்கும் அருள்மாளிக்கக்கூடியவள். நயனதீட்சையினாலேயே தன்னுடைய முட்டைகளை பொறிப்பதைப் போல அம் என்றால் அழகிய கயல் என்றால் மீன் கண்ணி என்றால் கண்களை உடைய இந்த அங்கையர் கண்ணியை பாதாதிகேசம் என்று மனிதர்களை போற்றும் போது கேசாதிபாதம் என வர்ணிப்பார்கள். ஆனால் பாட்டிற்கு பொருளாய் வந்த பராபர சிறுமி என்று பாரதிதாசன் சொன்னதைப் போல அன்னை மீனாட்சியை மனித அவதாரமாகவே எண்ணி பாடியிருக்கிறார் பரஞ்சோதியார். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாக்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன். 1963 கிழக்கு, வடக்கு, தெற்கு கோபுரம் ஆகிய கோபுரங்களிலே இருந்து ஆடி வீதிக்கு சமமாக நடந்து செல்லுகிறோம். ஆனால் ஆடி வீதி தளத்திற்கு செல்ல 16 படிகள் இறங்கி மீண்டும் 16 படிகள் ஏறி செல்ல வேண்டும். அதையெல்லாம் மாற்றி அப்போது திருப்பணி நடைபெற்றதற்கு பிறகு 26/6/1974 மற்றொரு கும்பாபிஷேகம், 7/7/1995 குடமுழுக்கு நடைபெற்றது. நிறைவாக 8/4/2009 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 17ஆம் தேதி நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். வர்ணனையை தொடர்கிறார் ரமேஷ் ராஜா.
1: ஆதியில் சொக்கநாதர், சொக்கலிங்க பெருமான், சுந்தரேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சோமசுந்தரர், கல்யாண சுந்தரர், சண்முக சுந்தரர், அட்டாளை சேவகன், அடியார்க்கு நல்லான் அதிர வீசி விளையாடுவான், அபிடேக சொக்கர், அழகிய சொக்கர், கடம்பவர சொக்கர், புழுகுனை சொக்கர்,

0: கடம்பவனேஸ்வரர், கற்பூர சொக்கர், சங்கப்பலகையில் இறையனார், பேராலவாயர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சொக்கநாத பெருமானையும் அங்கேற்கண்ணி அம்மை அன்னை மீனாட்சிக்கும் இன்று திருக்குட நன்னிராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த திருக்கோவிலே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. பொற்றாமரைக்குளம், எழுகடல், வைகை, தெப்பக்குளம், புறந்தொட்டி, நின்மால்ய தீர்த்தம், கொண்டாளி மற்றும் கிருதமலை. பொற்றாமரை குளத்திற்கென்றே ஒரு தனித்துவம் உள்ளது. ஆதி தீர்த்தம், ஞான தீர்த்தம், முத்தி தீர்த்தம், உத்தம தீர்த்தம் என போற்றப்படுகிறது. இந்திரன் சிவபெருமானை வழிபட்ட பொன்மலர்களே அருளிய சிறப்புடையது. உலக பொதுமறையான திருக்குறள் சங்கப்பலகையிலே வைத்து அரங்கேற்றம் பெற்ற திருவிடம் சிவபெருமான் நாரைக்கு அருளிய வரத்தின்படி இன்றளவும் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் இல்லாத புனித சிறப்புடையது. வீர வசந்தராயிர மண்டபம் பழமை மற்றும் ஆகவ நீர்கள் சிறிதும் மாறாமல் பாரம்பரிய கற்கள் கொண்டு நேர்த்தியாக புனரமைக்கப்பட்டு இதோ நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரங்களும் மற்றும் உள்ளே உள்ள கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்கள் பூரம் சுவர்கள் எல்லாமே புதிதாக வண்ணம் பூசப்பட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கிற காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையுமார்,
1: இப்போது நாம் நிலையம் திரும்ப வேண்டிய நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிற போது நேயர்களுக்கு ஒரு இனிய செய்தி. இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பக்தர்களுடைய சிவ வெள்ள கோஷத்தோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள் கழித்து மூல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கும் அதே போல மூலஸ்தானத்தில் இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அந்த மகா அபிஷேகம் நடைபெற்றதற்கு பிறகு மகா தீபாராதனை நடைபெறும். அக்னியில் தோன்றிய அதிசயமே அம்பிகையே, அங்கையர் கண்ணியே, ஆலவாய் அரசியே, அனுதினமும் அடியவரை காக்க வேண்டிய அடியே அமர்ந்தெழுதிய மீனாட்சி கவசம் இது. 3 தனங்களை கொண்டிருந்தவளே, முக்கண்ணன் முகங்கண்டு முழுமையானவளே, காஞ்சன மாலை தவப்பயனே, தடாதகையே தேவி, காரியங்களை கருத்துடன் காப்பாய் தாயே என்று இந்த வர்ணனையை நிறைவு செய்து நிலையம் திரும்புகிறோம்.
2: இதுவரை மதுரை, சென்னை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், உதகமண்டலம், தருமபுரி, நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி FM ரெயின்போ அலைவரிசைகளில் நேயர்கள் மனக்கண்களால் தரிசித்தது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை வழங்கியோர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: கண் கொள்ள அழகில் மிதந்தோடும் வெண்ணிறகாக ஒளி வீசும் பட்டின் எழில்
6: நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.

0: நான்கு தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியார் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரியமிக்க உணவகம். மதுரையில் மூன்று கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரி மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் இரண்டு கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில் மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். நிகழ்ச்சிக்கு பொறியியல் தொழில்நுட்பம் தலைமை எல் முத்து, பொறியியல் தொழில்நுட்ப உதவி ஆர் அழகர்சாமி, பிசிப்பட்டி கே மணிகண்டன், என் காஜா மைதீன், என் எஸ் நாகராஜன் ஆகியோர். நிகழ்ச்சிக்கு உறுதுணை எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு எஸ் கார்த்திகை தீபன், கே வேல்முருகன், என் வி சதீஷ்குமார். நிகழ்ச்சி அமைப்பு ஜே ஜெயா.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக உள்ளிருக்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று பிஜேபி சார்பில் சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் கோயிலின் 12 கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும், தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்களும், மறுமார்க்கத்தில் பகல் 11:50 மற்றும் மாலை 3:25 இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா முதல் சுற்றில் வெற்றி பெற்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: செவியின் ஓரமாய், சிந்தனையின் சாரமாய், சரம் தொடுக்கும் அன்பலை, கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நேர்களே, எப்பொழுதும் முகத்தில் புன்னகையும் மூச்சில் வேகமும் இருந்தால் புலர்கின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு திருநாள் தான். எனவே கவலைகளை தள்ளி வைத்து உற்சாகத்தை நெஞ்சில் அள்ளி வைத்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்திட வாழ்த்தை வரவேற்கிறது 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தமிழகத்தின் டாலர் சிட்டி என அழைக்கப்படும் நகரம், பின்னலாடை மற்றும் ஜவுளி நகரம், புகழ்பெற்ற அமராவதி அணை, திருமூர்த்தி அணை, நொய்யலாறு, நல்லாறு, கௌசிகா நதி, அது மட்டும் இல்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க வழிபாட்டு தலங்கள் என எண்ணற்ற இடங்களை உள்ளடக்கிய மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தின் நேயர்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க வரலாம். அறிமுக நேயர்கள் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 இந்த மாவட்டத்தின் அனைத்து நேயர்களும் 24, 24, 26, 290, 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
5: திருப்பூர் மாவட்டம் பூளப்பட்டி இருந்து நூறுலா மேடம்.
1: நூறுலா?
5: ஆமா மேடம்.
1: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும் மேடம்.
1: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நான் வந்து வீட்டுல வந்து செக்ஷன் மாதிரி கார்மெண்ட்ஸ் வந்து தைக்கிறேன் மேடம். தங்க
1: வச்சிருக்கீங்களா?
5: ஆமா மேடம்.
1: சரிங்க. இப்போ எத்தனை வருஷமா?
5: ஆமா மேடம்.
1: எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க?
5: ஒரு 10 வருஷமா.
1: சரிங்க. ஒருத்தர் வந்து ஒரு வேலையை மட்டும் கற்றுக்காதீங்க, நிறைய வேலைகளை கற்று வச்சுக்கோங்க, இல்லாத நேரங்களில் அதெல்லாம் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
5: ஆமாம் மேடம்.
1: அப்படி என்னென்ன வேலைகள்லாம் உங்களுக்கு தெரியும்?
5: இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்ஸ் வந்து ரன் பண்ணுற அளவுக்கு எல்லா வேலையும் தெரியும் மேடம். கட்டிங்கிலேருந்து டிச்சிங்கு, அப்புறம் ஓவர்லாக்கு, பேக்லாக்கு, ஸ்பிங்கர், இந்த எல்லாம்
1: தையல்ல நல்ல மாடல் மாடலாக தைக்குவீங்க அப்படிதானே?
5: ஆமாம் மேடம். சின்ன குழந்தைங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும்.
1: என்ன டிசைன் கேட்டாலும் போட்டு கொடுத்துருவீங்க?
5: ம், போட்டு கொடுத்துருங்க. அதெல்லாம்
1: சரிங்க. யோசிக்கவே மாட்டீங்க, அதுவா அந்த டிசைனா வராதே அப்படின்லாம் யோசிக்க மாட்டீங்க?
5: அப்படிலாம் ஏனா எல்லாமே தெரிஞ்சதா மேடம் நம்ம ரன் பண்ண முடியும்.
1: ஆமா ஆமா. சரி, கொடுங்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்றீங்க அப்படிதானே?
5: ஆமா ஆமா.
1: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
5: அதான் மேடம், அலா மேடம் காலா படத்துல இருந்து ஒரு நல்ல சாங் போடுங்க மேடம்.
1: இதோ உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5. நன்றிங்க.
5: ஓகே.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
4: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
5: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
6: RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
7: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: முந்திவரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க புமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. புமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
11: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: புமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் புமெக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
12: புமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: வழங்கும் நல்லதாக 4 வழங்குகிறார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
13: நேயர்களுக்கு வணக்கம். என்ன நலமா இருக்கீங்களா? பிராக்டிஸ் ஜெனராசிட்டி அப்படிங்கிற பெருந்தன்மையா பழகிற அம்சம் இருக்கே, அது வந்து ஒரு உணர்வு பூர்வமா இருக்கிற முதிர்ச்சியோட அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் கேட்காமலே பரிவு காட்டுறது, அக்கறையோட இருக்கிறதெல்லாம் பெருந்தன்மை அப்படிங்கிற பண்புக்குள்ள அடங்கும். பெருந்தன்மை இருந்தா விட்டு கொடுப்பவரா இருப்போமா? சுயநலம்ன்றதே அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு தர்ற நிலைமை தானா வந்துடுமா? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கனமா இருக்கிற மரக்கட்டையை நகர்

0: நகர்த்துறதுக்கு முயற்சி செஞ்சு நகர்த்த முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்குது ஒரு கூட்டம். அதாவது சில படை வீரர்கள் அந்த கூட்டம். அந்த இடத்துக்கு குதிரையில வர்றாரு ஒருத்தர், வேகமா வர்றாரு. பாக்குறாரு படை வீரர்கள் மரக்கட்டைய நகர்த்துறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு அந்த குதிரை வீரர். பக்கத்திலேயே படை வீரர்களோட தலைவன் அங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அந்த குதிரையில வந்த மனிதர் அந்த தலைவன்ட்ட, அவன் படை வீரர்களுக்கு உதவி செய்யல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த படைத்தலைவன் சொன்னானா, பார்த்தா தெரியல, நான் தலைவன், நான் கட்டளைகளை தான் போடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு பதில் சொல்றான். உடனே அந்த குதிரை மனிதர் என்ன செய்யறாரு, குதிரையிலிருந்து இறங்கி வந்து படை வீரர்கள்ட்ட போய் அவங்க அந்த கட்டையை தூக்கி நகர்த்துறதுக்கு உதவி செய்யறாரு. அவரோட உதவினால அந்த மரக்கட்டை அங்கிருந்து நகருது. அதுக்கப்புறம் அந்த குதிரை வீரர் என்ன செய்யற, அப்புறம் அந்த குதிரை மனிதர் அமைதியா தன்னோட குதிரையில ஏறிட்டு அங்கிருந்த தலைவன் போய், அடுத்த தடவை உங்களோட ஆட்களுக்கு உதவி வேணும்னாக்க படை தளபதிக்கு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்றார். அவரு போன உடனே தான் தெரியுது அந்த குதிரையில வந்து இறங்கி இந்த படை வீரர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சவர் ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படிங்கிற படை தளபதி. இதைத்தான் பின்னாடி புரிஞ்சுக்கிறாங்க அந்த படைத்தலைவனும் படை வீரர்களும். இதுல இருக்கிற செய்தி நமக்கு ரொம்ப தெளிவாகவே புரியுது. வெற்றியும் பெருந்தன்மையும் ஒன்னோட ஒண்ணு கைகோத்துக்கும். மத்தவங்க நம்மோட புகழ்பாடுனா பேசுனா அந்த சத்தம் இன்னும் ரொம்ப தூரம் போகுது இல்லைங்களா. பெருந்தன்மைன்றது சுயமதிப்பை குறைக்கிறதோ தாழ்த்துறதோ இல்லவே இல்லை, அது தன்னைத்தானே எளிமைப்படுத்துறதுக்கு சமம். அப்படித்தானே, ஒரு நயமா இனிமையா இருக்கிற மனிதரா இருக்கிறத விட அன்பான மனிதரா இருக்கிறது தான் மன நிறைவா அதிகமா தருமா. ஒரு அன்பான அக்கறையோட இருக்கிற மனப்பாங்குன்றது நல்லெண்ணத்தை உருவாக்கும். இதுதான் மனிதர்களான நமக்கு வேணுங்கிற மிகச்சிறந்த காப்பீடு. அப்படி இருக்கிறதுனால எந்தவித இழப்பும் இல்லை அப்படின்னு சொல்லப்படும். நம்மள பல பேர் அக்கறைக்கும் புரிந்து கொள்ளுதலுக்கும் நல்ல மாற்றம் பணத்தை வச்சு செஞ்சுக்கலாம், பணத்தை பயன்படுத்தி அதை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். மற்றவங்க பிரச்சனைய புரிஞ்சுக்கிற பண்புங்கிறது பணத்தை விட ரொம்ப முக்கியமானது. நாம புரிந்து கொள்ளப்படணும்னா முதல்ல மற்றவங்களை நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்திப்போமா, மீண்டும் சந்திப்போம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே.
1: வளரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம். பூமத் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
2: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
3: கோடை பண்பலை 100.5 நாளை பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி முல் சீதா சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் பழனி பாப்பம்பட்டி எஸ் கோமதியம்மாள் அவர்கள். கோடை பண்பலை 100.5 நாளை பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி கேட்கத் தவறாதீர்கள்.

0: கடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி.
2: இன்று செப்டம்பர் 17 நடுத்தர வர்க்கம் நாட்டையும் ஆள முடியும் என்பதற்கு நடப்பு உதாரணம். குஜராத் மாநிலம் வாட் நகரில் எளிய குடும்பத்தில் 6 குழந்தைகளில் 3வதாக பிறந்து குஜராத்தின் முதல்வராக ஏறக்குறைய 13 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர். இளம் பருவத்திலேயே அரசியல் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். அதனால்தான் அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்றார் போலும். குஜராத் இமாச்சல

0: பிரதேச தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்க பாரதிய ஜனதாவின் அத்வானியால் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டவர். தன் ஆட்சி காலத்தில் குஜராத்தில் மிக விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டார் என்ற வாதம்தான் பிஜேபியின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வழிவகுத்தது எனவும் சொல்லலாம். சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் முன்னிலையில் செயல்படுபவர், வானொலி மூலம் மனதின் குரலை ஒலிக்க செய்தவர், தூய்மை இந்தியா அனைவருக்கும் வங்கி கணக்கு, உலக நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு முதலீடு கொண்டு வரும் முனைப்பு என நடப்பில் பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கும் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1950. 1953 தமிழ் தென்றல் திருவிக்காவின் நினைவு தினம் இன்று. வா ரா என அழைக்கப்பட்ட வா ராமசாமி ஐயங்கார் தமிழ் வசன நடையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திய ஒரு முன்னோடி. தஞ்சை திருவையாற்றுக்கு பக்கத்தில் உள்ள திங்களூரில் பிறந்தவர். விடுதலை இயக்கத்தில் ஈடுபாடு, காந்தியடிகள் மீது தனியாத பற்று கொண்டவராக திகழ்ந்தவர். 1889 தமிழ் எழுத்தாளர், சுதந்திர செயற்பாட்டாளர் வா ரா என்ற வா ராமசாமியின் பிறந்த தினம் இன்று. மிகச்சிறந்த வயலின் வித்வான், கர்நாடக இசை கலைஞர், பாடல்களை இயற்றியவர் லால்குடி ஜெயராமன். தன் தந்தையிடமிருந்து இசையை கற்றுக்கொண்டு 12 வயதில் இசை பயணத்தை தொடங்கிய லால்குடி ஜெயராமன் அரியக்குடி, செம்மங்குடி, செம்பை, மகாராஜபுரம் போன்ற இசை பிரபலங்களுக்கு பக்கவாத்தியம் தந்திருக்கிறார். சிருங்காரம் எனும் தமிழ் திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக தேசிய திரைப்பட விருது பெற்றிருக்கிறார். பத்ம விருதுகளும் பெற்ற வயலின் இசைக்கலைஞர் லால்குடி ஜெயராமனின் பிறந்த தினம் இன்று. 1930 1979 பழம்பெரும் நடிகர் எம் ஆர் ராதாவின் நினைவு தினம் இன்று. 2004 தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட தினமும் இன்று. பெரியார் என்ற இவரை எவர்தான் அறியார்? தீண்டாமை, மூட நம்பிக்கை, வர்ணாசிரம தர்மம், பெண் உரிமை, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம் என இவர் இயங்கிய தளங்கள் அதிகம். பகுத்தறிவு பகலவன் உதித்த இடம் ஈரோடு மாவட்டம். 5 வரை படித்து 12 வயதில் தந்தையின் தொழிலை தொடர்ந்து 19 வயதில் திருமணம் முடித்து சீரான வாழ்க்கையாக போய்கொண்டிருந்த இவரின் பயணம் காசி பயணத்தால் திசை மாறியது. அங்கே தான் நடத்தப்பட்ட விதம் கண்ட காட்சிகள் எல்லாம் இவரை இறை மறுப்பாளராக மாற்றியது. கள்ளுக்கடை மறியல், வைக்கம் போராட்டம் என பல போராட்டங்கள், சமூக விடுதலைக்காக போராடுவதே முக்கியம் என உணர்ந்த பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்கினார். வெளிநாட்டு பயணங்கள் பலவும் மேற்கொண்டு தன் கருத்துக்களை பரப்பினார். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டார். நீதி கட்சி தலைவராகவும் திராவிடர் கழக தலைவராகவும் இருந்தவர். யுனெஸ்கோ இவருக்கு புத்துலக தொலைநோக்காளர், சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை என்று பாராட்டி விருது வழங்கியது. தேவதாசி முறை ஒழிப்பு, குழந்தை திருமண தடை, கல்வி, நிர்வாகத்தில் இடஒதுக்கீடு போன்ற கருத்துக்களை அந்த காலத்திலேயே விதைத்தவர் என்ற பெருமை இவருக்குண்டு. 1879 தந்தை பெரியாரின் பிறந்த தினம் என்று. 1997 சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் தமிழக அரசால் நிறுவப்பட்ட தினமும் இன்று.
1: நோயாளிகளின் பாதுகாப்பு நாளானது
2: முதன் முதலில் தொடங்கப்பட்டது லண்டனில்
1: 2016.
2: இதனை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள
1: உலக சுகாதார அமைப்பால் கொண்டுவரப்பட்ட ஆண்டு
2: 2019.
1: இதன் முக்கிய நோக்கம் நோயாளி பாதுகாப்பு குறித்த
2: உலகளாவிய நடவடிக்கை என்பது.
1: உலக அளவில் நோயாளிகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும்,
2: தனி நபர்களின் சுகாதார பாதுகாப்பு பராமரித்தலை ஊக்குவிப்பதற்காகவும்
1: செப்டம்பர் 17 கொண்டாடுகிறோம்
2: உலக நோயாளிகள் பாதுகாப்பு நாள்.
1: அந்நாள் இன்று.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி Women's Innovator, your perfect partner. Prithvi, Prithvi, Women's Innovator, your perfect partner.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல,

0: மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: விரைவு திருச்சி சாரதாசில்.
5: ஆர் எஸ் என்டர்டைன்மெண்ட் எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
6: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: Sunflower oil.
8: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்று படிச்சும் பயனில்லை நேர்களே. படிப்பு எனும் படியை ஏறினால் சொர்க்கம் எனும் சோலை நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. படிப்போட துணை இருந்தால் வாழ்க்கையை ஜெயிக்கலாம், அறிவை வளர்த்தா அறியாமையை அகற்றலாம். படிப்போட வேர்கள் கசப்பு தான், ஆனால் அதோட பயன்கள் இனிப்பானது. இப்படி நாம் சொல்லக்கூடிய புகழக்கூடிய படிப்பு, படித்தும் பயனில்லை. உங்களுடைய அனுபவங்களை கேட்க காத்திருக்கிறார் மயிலப்பன் அவர்கள். காச்சலைகளில் கானம் பாடி மக்கள் மனதை இசையால் ஈர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு வந்துட்டு திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்.
9: வணக்கங்க மேடம்.
8: யார் வந்திருக்கீங்க?
9: வணக்கம், நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் சின்னமுத்தூர்ல இருந்து ஜெகதீஷ் பேசுறேங்க மேடம்.
8: ஜெகதீஷ், எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்காங்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். திருப்பூர் அப்படின்ட்டாலே ஒரு சுறுசுறுப்பு தானா வந்துரும் இல்லைங்களா?
9: ஆமாங்க, ஆமாங்க.
8: எப்படா எந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது, அடுத்து என்ன வேலை கொடுப்பாங்க, அந்த வேலை முடிச்சோன்னு இன்னும் என்ன வேலை செய்யலாம் அப்படின்னே தோணும்.
9: ஆமாங்க,
8: அப்படிதானா? இல்லை எங்களுக்கு மட்டுமா, இல்லை உங்களுக்குமா?
9: என்னங்க?
8: உங்களுக்கும் அப்படிதானா?
9: எங்களுக்கும் அப்படிதானுங்க.
8: சரிங்க, திருப்பூர் அப்படின்னாலே உங்களுடைய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயங்களை சொல்லுங்க.
9: திருப்பூர்னாலே பனியன் கம்பெனி பின்னலாடை நகரம் தான் சொல்லுவாங்க மேடம்.
8: சொல்லுவாங்க, அதை விடுங்க, உங்களுடைய பார்வையில் எங்க ஊர் இப்படி தாங்க, எங்க ஊர் இதுல தாங்க சிறப்பு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
9: எங்க ஊர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குப்பையன் சாமி கோயில் மிகவும் சிறப்புங்க மேடம்.
8: சரிங்க.
9: ஆமாங்க, சின்னமுத்தூர்ல செல்வகுமார சாமி கோயிலுங்கிறது சிறப்படைந்த ஒரு கோயில்.
8: உங்களுடைய பார்வைக்கு வந்து கோவில்கள் சிறப்பானது இல்லையா?
9: ஆமாங்க, ஆமாங்க.
8: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் ஜெகதீஷ்?
9: இந்த கருப்பு படத்துல இருந்து வா கருப்பா பாட்டு போடுங்க.
8: இதோ உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5. நன்றிங்க.
10: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
11: உயிரெழுத்து
10: நேயர்களே, அழகான நம் மனதில்
12: ஆழமான ஓர் இடத்தில்
10: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
12: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
10: இதய ராகங்களை
12: நீங்களும் அரங்கேற்றலாம்.
10: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
12: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
13: அம்மா சும்மா இல்லடா
12: இதயம்
10: இதயம்

0: பாசம்,
1: ஆனந்த துயிலின் பாட்டு, தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே
0: அன்பு,
2: அன்பு மலர்களின் சோலை இது,
0: நட்பு,
3: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே.
0: மழை,
4: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
5: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
5: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
5: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
5: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
5: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
6: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
7: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
9: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
4: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: வணக்கம் அண்ணா.
6: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
5: என்னமண்ணா மிகவும் களைப்பாக தெரிகிறீர்கள்.
6: அதுவா அமைச்சரே, நான் அதிகம் பயன்படுத்தி இனி பயன்படுத்த முடியாமல் இருக்கிற சில பொருட்கள், இனி பயன்படுத்தவே மாட்டேன் என்று தூக்கி போட்ட சில பொருட்கள், எனக்கு பிடிக்காத சில பொருட்கள் என்று பல பொருட்கள் அரண்மனையில் தேங்கிவிட்டன. அதையெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு வந்தேன் அமைச்சரே.
5: ஓஹோ, அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி பல வருடங்கள் ஆகிவிட்டனவோ, அதனால் தான் அப்புறப்படுத்த சொல்லிவிட்டீர்களோ அண்ணா?
6: அமைச்சரே, போன மாதம் வாங்கிய பொருட்களே அவ்வளவு சேர்ந்து விட்டதை.
5: என்ன, போன மாதம் வாங்கிய பொருளை தேவையில்லை என்று தூக்கி எறிய போகிறீர்களா? எனக்கு நினைத்து பார்க்கவே தலை சுற்றுகிறது அம்மா. இதுவெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியவில்லை.
6: அமைச்சரே, நான் ஒரு நாள் பயன்படுத்தி இருந்தாலும் அந்த பொருட்கள் எனக்கு மிக மிக பழையவைதான் அமைச்சரே. எனக்கு வேண்டாம் என்றால் வேண்டாம் தான், அதற்கு பதிலாக புதிய பொருட்களை வாங்க சொல்லி இப்போதுதான் உத்தரவிட்டு விட்டு வந்திருக்கிறேன்.
5: நன்றாய் வருவீர்கள் மன்னா, நன்றாய் வருவீர்கள். கஜானா கணக்கு வேறு கரைந்து கொண்டே வருகிறது, கருத்தில் கொள்ளுங்கள்.
6: அமைச்சரே, வந்தீர்களா, நான்கு கருத்துக்களை சொன்னீர்களா போனீர்களா என்று இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு என்னை கருத்தில் கொள்ளுங்கள், நினைவில் கொள்ளுங்கள், எண்ணத்தில் கொள்ளுங்கள் என்று என்னை படுத்தாதீரையா?
5: ஏன் மன்னா, கழிவு பொருட்களை கூட சேகரித்து அதை மறுசுழற்சி செய்து ஆக்கப்பூர்வமாக அதிலிருந்து ஏதாவது செய்ய முடியுமா என்று மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னடாவென்றால் போன மாதம் வாங்கிய பொருளை பழசு என்று தூக்கி எறிந்து பணத்தை வீணடிக்கிறீர்களே மன்னா.
6: அமைச்சரே, என்னை கேள்வி கேட்காதீர்கள். என்ன கழிவு பொருட்களிலிருந்து ஆக்கப்பூர்வமான பொருட்களை உருவாக்குகிறார்கள், விவரத்தை சொல்லிவிட்டு செல்லுங்கள்.
5: மன்னா, காஷ்மீரின் கிரீடம் என்று அழைக்கப்படும் தால் ஏரி ஸ்ரீநகரின் இதய பகுதியில் அமைந்திருக்கிறது. அழகான படகு சவாரி, மிதக்கும் தோட்டங்கள், பனிமலையின் பின்னணி என்று அந்த இடமே இயற்கையின் சொர்க்கமாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட தால் ஏரியானது சமீப காலமாக மாசடைந்து வருவதாக சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.
6: அப்படியா அமைச்சரே?
5: ஏரியின் அழகை குலைக்கும் ஆகாய தாமரை போன்ற சில இயற்கை தாவரங்களின் கழிவுகளை சேகரித்து அதிலிருந்து சூழல் நட்பு கைவினைப் பொருட்கள், அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லி கைவினைப் பொருட்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தால் ஏரி பகுதியில் வாழும் மக்கள்.
6: அடே அப்பா,
5: இதற்கு கிராஸ் மாஷே என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தால் ஏரியிலிருந்து சேகரிக்கப்படும் இயற்கை கழிவுகளான தாவரங்களின் தண்டு பகுதியில் இருக்கும் நார்களின் உதவியோடு பேப்பியர் மாஷே முறையுடன் இணைக்கப்பட்டு பூந்துட்டிகள், சுவர் அலங்கார பொருட்கள், பைகள் என்று இயற்கையான முறையில் சில பல கைவினைப் பொருட்களை தயாரித்து வருகிறார்களாம் அண்ணா.
6: இதிலிருந்து இப்படியெல்லாம் தயாரிக்க முடியுமோ?
5: மீதமுள்ள தாவர கழிவுகளின் மூலம் இயற்கையான உரம் தயாரிக்கப்பட்டு அப்னாகாத் என்ற பெயரில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறதாம்.
6: ஓ பலே.

0: இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறையானது ஏரியின் சூழலை பாதுகாப்பதுடன் உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக மாறியிருக்கிறது. இவர்களால் தயாரிக்கப்படும் இந்த இயற்கையான கைவினைப் பொருட்கள் ஆன்லைன் வணிக சந்தையிலும் நேரடியாக கடைகளிலும் சில கார்ப்பரேட் நிறுவனங்களில் சிறப்பு பரிசு பொருட்களாகவும் வழங்கப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டு வருகின்றனவாமண்ணா.
1: சிறப்பு அமைச்சரே, காஷ்மீர் டால் ஏரி பகுதியில் வாழும் மக்களின் கலை திறன்கள் மென்மேலும் ஜொலிக்க தர்பாரின் சார்பில் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் அமைச்சரே.
0: சரி மன்னா, நீங்கள் கடந்த மாதம் வாங்கிய பொருளையே பழசு என்று தூக்கி எறிந்து விட்டேன் என்று சொன்னீர்களே. அண்மையில் ராணியாரோடு பேசிக் கொண்டிருந்த போதுதான் சொன்னார், நீங்கள் ஒரு பொருளை ஒரு வருடமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் மாற்றாமலேயே வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்.
1: அப்படியா? அப்படி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லையே அமைச்சரே. என்ன பொருளை நான் வருட கணக்கில் மாற்றாமல் வைத்திருக்கிறேன் சொல்லுங்கள்.
0: நீங்கள் பல் துளக்கும் பிரஷை மாற்றி ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிறதா மன்னா?
1: என்ன
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: விருந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
4: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் வானவில் 9:30 கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில் இன்று படிச்சும் பயனில்லை. நேர்களே, படிப்பு படிப்போட துணை இருந்தால் வாழ்க்கையை ஜெயிக்கலாம். அறிவை வளர்த்தா அறியாமையை அகற்றலாம். படிப்போட வேர்கள் கசப்பு தான், ஆனால் அதோட பயன்கள் இனிப்பானது. இப்படி நாம் சொல்லக்கூடிய, புகழக்கூடிய, பேசக்கூடிய படிப்பு படிச்சும் பயனில்லை. நிகழ்ச்சியில் உங்களுடைய அனுபவங்களை கேட்க காத்திருக்கிறார் மயிலப்பன் அவர்கள். இதய அலைவரிசை 100.5 இது கொடைக்கானல். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகம் இன்று திருப்பூர் மாவட்ட நேர்களுக்காக. இப்ப இணைப்புல யாருங்க?
3: அக்கா வணக்கம். அக்கா காலை வணக்கம்.
2: யாருங்க?
3: முருகன், மடத்துக்குள வட்டம், காரத்தூர் கிராமம், திருப்பூர் மாவட்டம்.
2: முருகன், என்ன யோசிச்சு யோசிச்சு பேசிட்டு இருக்கீங்க?
3: இல்லைங்க, நல்லா தான் பேசுறேன்.
2: நல்லா தான் பேசுறீங்களா? சரிங்க முருகன், எவ்வளவு நேரம் முயற்சி பண்ணீங்க இப்ப பேசுறதுக்கு?
3: அக்கா அரை மணி நேரமா ட்ரை பண்ணிட்டு
2: இருக்கேன். காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு எப்படியா பேசிடணும் அப்படிங்கிற முடிவோட இருக்கீங்க, அப்படிதானே?
3: ஆமாங்கக்கா.
2: திருப்பூர் மாவட்டம்னு சொல்லிருக்காங்க, எப்படிங்க மிஸ் பண்ண முடியும்னு கேக்குறீங்களா?
3: அப்ப ஃப்ரெண்டு நல்லா ராமசாமிங்கிறவரு பிடிச்சு தந்தாருங்க, நானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதான் கிடைச்சவனுக்கா.
2: சரி, அப்ப அந்த ராமசாமி ஐயாவுக்கு நீங்க நன்றியே சொல்லணும்ல?
3: ஆமாமா, நன்றிங்க. அவருக்கும் நன்றி தானுங்க.
2: கேட்டுக்கிட்டே இருப்பாரு, தெரிஞ்சுக்குவாரு அப்படின்றீங்களா?
3: ஆமாங்க.
2: சரிங்க முருகன், இன்னைக்கு ஃபுல்லா நீங்க செல்லே தொடக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க இருப்பீங்களா?
3: இல்லைங்க, எப்படி இருந்தாலும் எங்க கஸ்டமர் கூப்பிடுவாங்கக்கா. நான் பேக்கரி பண்ணு வரைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்.

0: சரி
1: பேக்கரி வச்சிருக்கேங்க.
0: இல்லப்பா இது வந்து உனக்கு ஒரு சவாலுப்பா, இன்னைக்கு நீ செல்ல எடுக்க கூடாதுப்பா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
1: எப்படி இருந்தாலும் எடுத்துருவோம்க்கா,
0: எடுத்துருவோம். ஐயோ வேணாங்க, எந்த சவாலஞ்ச் எனக்கு வேணாம், என்னோட டியர் ஃப்ரெண்டு செல்போன் அப்படின்றீங்களா? சரிங்க முருகன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அக்கா சிக்கு புக்கு ரயில் வண்டி சின்ன சேலம் போற வண்டி அந்த பாட்டு.
0: சரி, மத கஜ ராஜா. திருப்பூர்ல இருந்து சேலம் போறீங்களா? சரிங்க, உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5 நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கொடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: பிள்ளை 100 பிள்ளைந்து இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் அருவா சைபால், சரியா கிளங்க சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
4: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஆஃபீஸை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற சமயத்தில் ஒருத்தர் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினார். சரி, வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு போகிறார் அப்படின்னு மற்றவங்க நினச்சாங்க. அவர் அப்படி செய்யலை, அந்த இடத்துலையே பொட்டலத்தை பிரித்தார். திருட மாதிரி அப்படியே சுற்றி ஒரு தரம் பார்த்துக்கிட்டார். யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு அவசர அவசரமாக அதை அப்படியே போட்டு முழுகிவிட்டு கையை தொடச்சிக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவர் யாருன்னா, அவரோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். அதாவது அவர் உடம்பில் சர்க்கரை, உடம்பில் சர்க்கரை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம். அதனால் வீட்டில் சர்க்கரையே இவர் கண்ணில் காட்டுறதில்ல. அதனால் இவர் யார் கண்ணிலையும் படாமல் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் இப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான தகவல் இன்றைக்கி. அது என்னென்னா, நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் நம்ம உடம்பில் உள்ள சில கோளாறுகளுக்கும் அப்படி என்ன தான் சம்பந்தம் இருக்குது. இதை பற்றி சமீபத்தில் சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா சர்க்கரைன்னாவே விஷம் மாதிரி அதை பார்க்குறவங்களும் சில பேர் உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு வயத்தில் பூச்சி உண்டாகிறதுலேருந்து பெரியவங்களுக்கு நீரிழிவு வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி, இருதய நோய், பித்தநீர் பை நோய், இதெல்லாம் வந்து சில நோய்கள்லாம் நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி சம்பந்தம் உண்டுங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரே ஒரு சம்பந்தம் தான் உறுதியாக இருக்குதான், அதுவும் இந்த பல் சிதைவு அப்படின் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் இந்த பல் சிதைவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க. சர்க்கரைன்னா நாம் சாப்பிட்ற ஜீனி மட்டும் இல்லை, பழம், காய்கறி, பால், தேன் இப்படி எல்லாத்துலேயும் அது இருக்குது. கேரட்டு கொடுக்குற சத்தில் 88% சர்க்கரை, ஆப்பிள் கொடுக்குற சக்தியில் 95% சர்க்கரை. இது ஜீனி சர்க்கரை, இது ஆப்பிள் சர்க்கரை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உடம்புக்கு கிடையாது. ரெண்டுமே உடனடியாக வந்து சக்தி கொடுக்குது. ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் வந்து 16 கலோரி தான் சத்து இருக்குது. அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா நீரிழிவு வந்துடும்ங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம். டயபெட்டிஸுங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர், அவ்வளவுதான். அதாவது நாம் சாப்பிட்ற சர்க்கரையை நம்ம உடம்பு திறமையாக உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதிகமாக இனிப்பு வேணாம்னு சொல்கிறோம். ஏற்கனவே உடம்பால் முடியாத உடனே மறுபடியும் அது தலையில் சுமத்தி அதிகமாக வேலை வாங்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஆகாரத்தில் அதிகமாக சர்க்கரை இருந்தால் அதனால் உடனே சர்க்கரை வியாதி வந்துவிடும்ங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக போதுமான ஆதாரம் இல்லை. அதனால் எப்போவாவது அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டா, ஐயோ அதிகமாக சாப்பிட்டோமோ என்ன பண்ண போகுது தெரியலையே அப்படின்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பொதுவாக எதுவுமே அதிகமாக வேண்டாம், எல்லாம் சீராக இருந்தால் போதும். நீரிழிவுங்கிறது புதுசாக வந்துட்ட ஒரு நோய் இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒன்று தான். நம்ம முன்னோர்கள் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களே சில வழிமுறையை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாவக்காய், முள்ளங்கி, அருகம்புல், அவ்வளவு தான். வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல, அதை வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நூல் கோல் ரொம்ப நல்லது. இல்லைன்னா முள்ளங்கி சாறு 1 ounce சாப்பிட்டுட்டு வரலாம். ரத்தத்தில் சேர்கிற சர்க்கரை அளவு இதெல்லாம் கட்டுப்படுத்துது. சிறுநீரில் காணப்படுகிற சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துது. தினமும் ஆகாரத்தில் கோதுமை, கேழ்வரகு, வெந்தயம், கருவேப்பிலை, சோயாபீன்ஸ் எது கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கடையில் போய் நின்றுக்கிட்டு ஸ்வீட் வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. 2 ஆசாமிகள் கடற்கரையில் உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தருக்கு தெரியாமல் ஸ்வீட்டு சாப்பிட்றதே எப்பவும் வந்து இடைஞ்சல் தான் சார். நேற்றுக்கு பாருங்கள், அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி கண்ணில் போட்டுவிட்டுது, அதுக்கப்புறம் ஒரே ரகலையாக போச்சு அப்படின்னாராம். எனக்கு கூட அப்படி தான் சார் ஆகிட்டுது, ஒரே ரகலை அப்படின்னாராம் இன்னொருத்தர். நீங்கள் சாப்பிட்டதும் உங்கள் வீட்டுக்காரங்க கண்ணில் போட்டுவிட்டுதா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படி இல்லை சார், கடைக்காரர் கண்ணில் போட்டுவிட்டுதோ, நான் அவருக்கு தெரியாமல் அந்த ஸ்வீட்டை அவர் கடையிலேருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் இந்த ஆள்.
2: கோடை பண்பலை 100.5 சைபால்
3: முகத்தில் பருவா.

0: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது மனதோடு ராகம். இன்று திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக வலம் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக், நன்றி நேயர்களே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அரசுமுறை பயணமாக லண்டன் சென்றிருந்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை சென்னை திரும்பினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் கோயிலின் 12 கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும், தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா முதல் சுற்றில் வெற்றி பெற்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: வழங்கும் வானவில்.
2: வானவில் பண்மலை 100.5 இன்று தந்திருக்கும் வண்ணம் படிச்சும் பயனில்லை. படிச்சும் பயனில்லை. நேர்கள் வரலாம் 24/24/24 அறிமுக நேர்களம், 24/24/29 மகளிரம், 24/24/26 மற்றும் 290/333 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பகை எண் 04542. நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் மயிலப்பன் அவர்கள்.

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:17 வானவில் நிகழ்ச்சி இன்றை காலை பொழுதை இனிமையாக்குவதற்கு இனிமையான நேரத்தில் மலர்ந்திருக்கிறது. இன்றைய வானவில்லின் வண்ணம், படித்தும் பயனில்லை. இதாங்க தலைப்பு. என்னப்பா சொல்கிறா, படித்தும் பயனில்லையா? இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு படித்தா மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போனால் தான் நல்ல சம்பளம், நல்ல சம்பளம் கிடைச்சா மட்டும்தான் குடும்ப சூழல், சமுதாய சூழல், பொருளாதார சூழல்னு மேம்படுமே. படிப்பு தானே கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நிச்சயமாக படிக்க மட்டும் செய்யணும், படிப்பு தான் வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தும் முன்னேறவும் வைக்கும். ஆனால் இன்றைக்கி தலைப்பு என்ன தெரியுமா? படித்தும் பயனில்லை. என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தாராளமாக சொல்லலாம், நம்ம நிறைய நேரம் நிறையா படிப்போம், ஆனால் அதை பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டோன்னா ஆழமாக யோசிங்க, பயன்படுத்துறது ரொம்ப குறைவு. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன், நெகிழிப்பை பயன்படுத்தாதீர் அப்படின்னு நம்ம பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் கடைக்கு போவோம், சந்தைக்கு போவோம், தக்காளி வாங்குவோம், அண்ணே தக்காளி நசுங்கிறோம், அந்த கேரி பையில் போட்டு கொடுங்க அப்படின்னு வாங்குவோம். இது மட்டுமா? மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் என்ன பண்ணுவோம்? குப்பை தொட்டியில் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா தான் போடுவோம். அதை நம்ம கண்ணு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு கால்நடையோ, தெருவில் இருக்கக்கூடிய நாய்களோ, செல்லப்பிராணிகளோ, அந்த மக்காத நெகிழிக்குள்ளே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம கண்ணு முன்னாடி சாப்பிடுவோம். அப்போ நம்மளாம் படித்து எங்கே பலன் இருக்குது? படித்தும் பயன் இல்லாமல் தானே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, சே படித்து பயனே இல்லை, இவெல்லாம் இப்போ என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு உங்கள் மனசில் ஆதங்கமாக இருக்கக்கூடிய விஷயத்த, இல்லை சமுதாயத்திற்கு இது சரியாக இருக்கும் ஆனால் செய்ய மாட்டேன்றோம், படித்தும் பயன் இல்லை, இந்த மாதிரியான கருத்துக்களை இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள், அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24, அனைத்து நேயர்கள் 24 24 26 மற்றும் 290 333 இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம். மகளிருக்கான எண் 24 24 29, கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அன்பு நேயர் வணக்கம். ஐயா வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயா.
0: காலை வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனியர் சாலமன்றாஸ். வணக்கம். நலமா இருக்கீங்களாங்க ஐயா?
0: அனைவரும் நலமா இருக்கோங்க. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்கய்யா.
0: சொல்லுங்க. படிச்சும் பயன் இல்லை
1: ஐயா. படித்தும் பயன் இல்லை. இப்போ நான் வந்து இங்கே எம்ஏ பிஎட் பிளஸ் வந்து டிடிஎஸ் இங்கே முடிச்சிருக்கேன், ஆசிரியர் பேச்சு முடிச்சுட்டேன்.
0: சரி.
1: ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய படிப்புக்கு அரசு வேலை வாய்ப்புங்கிறது வந்து ஒரு எட்டாக்கடியாக இருக்குன்னு என்னுடைய பார்வையில் இருக்குயா. என்ன வேலை வாய்ப்புக்கான அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப குறைந்துடுச்சு. எல்லாமே தற்காலிக அடிப்படையில் நியமனம் செய்துட்டு இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா வயது வரம்புன்னு ஒண்ணு இருக்கு, கால நிர்ணயம் வந்து நிர்ணயம் பண்ணிடுறாங்க இல்லையா. அதை தவிர்த்து வேற ஒரு துறைக்கு நம்ம முயற்சி செய்யலாம்னு பாத்தீங்கன்னா அந்த வயது வரம்புன்னு நமக்கு தடையா இருக்கு. எல்லாத்துக்குமே 40 வயதை தாண்டிட்டா வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலையில நம்ம வந்து தொழிற்கல்வி எடுத்து படிச்சிருக்கலாமோ, ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் அந்த மாதிரி துறையை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கலாமோ, தெரியாம இதுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சில நேரங்கள்ல வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குங்க. இத நம்பி வயது வந்து கடந்ததான் இருந்தாலும் ஏதோ ஒரு துறையில வேலை செய்து
0: வச்சுக்கோங்களேன்.
1: இருந்தாலும் இந்த கல்வி படித்து ஒரு பயனில்லை, பயனில்லை முழுமையா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வாழ்க்கைக்கு நம்ம அறிவுக்கான தேவையான விஷயங்களை நம்ம கற்றுத்தருகிறது, இருந்த போது வேலை வாய்ப்புக்கு அது உதவலையேங்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்குங்கய்யா.
0: சரிங்கய்யா, நன்றிங்க, நன்றி.

0: இன்றைய வானவிலோட தலைப்பு என்னென்னா, நீங்கள் படிச்சிருப்பீங்க அதனால் பயன் இல்லைன்ற கருத்தை முன்வைக்காமல், படிச்சிருக்கவங்களோடே வாழக்கூடிய சமுதாயம் இன்று நம்மோட சமுதாயத்தில் எல்லாரும் படிச்சிருக்கோம். அதாவது படிச்சிருக்கோன்றது இளங்கலை பட்டமோ முதுகலை பட்டமோ பேருக்கு பின்னால் போடக்கூடிய இல்லை முன்னால் போடக்கூடிய அடைமொழிகளை மட்டும் படிப்புன்னு நம்ம சொல்கிறது இல்லை. நிறைய வாசிச்சிருப்போம், நிறைய படிச்சிருப்போம், நிறைய சொல்ல கேட்டு படிச்சிருப்போம். படிப்புன்றது எழுத்தோ சொற்களோ புத்தகமோ கொடுக்கக்கூடிய அறிவு மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வுகளும் ஒரு படிப்பு தான். அப்படி நீங்கள் படித்து தெரிஞ்சிருந்த விஷயத்த என்றைக்குமே பயன்படுத்தவே மாட்டோம். அந்த மாதிரியான நிகழ்வுகளை இன்றைய வானவில் பகிர்ந்துவோங்க. அது மாதிரி இன்னொரு விஷயமும், இப்போ அவங்க ஆண்டனி சாலமன் ராஜாயா சொன்னதுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே படிச்சிருப்போங்க, படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்லுவோம். ஆழமாக யோசிங்களேன், அதுக்கும் ஏன் வேலை கிடைக்கல? சரியான திறமையை நம்ம வளர்த்துருக்க மாட்டோம், சரியான முயற்சியில் ஈடுபட்டிருக்க மாட்டோம், அதை ஒரு மெத்தனமான போக்கில் கையாண்டிருப்போம். நிறைய காரணிகள் இருக்கும். படிப்பு மட்டுமே கை கொடுக்கும்னு நம்ம நம்புவோம், அந்த படிப்பு கை கொடுக்கும், ஆனால் நல்லா படிச்சிருக்கணும். அதனால் படிப்பை என்றைக்குமே யாரும் குறை சொல்லக்கூடாது. ஆனால் என்ன குறை இருக்குது தெரியுமா? படிச்சிருப்போம், அதை பயன்படுத்த மாட்டோம். இதுதான் இன்றைய வானவில்லின் மையக்கரு. படித்தும் பயனில்லை. நிறைய இடங்களில் நிறைய படித்தவங்க, இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன் கேளுங்களேன். பொறியியல் கட்டட கலைஞர் ஒருத்தர் இருக்கார். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூச்சி வேலைக்கு என்ன சிமெண்ட் அளவு போடணும், எவ்வளோ மண் போடணும்னு. ஒரு மூணு தட்டு மண் போட்டோம்னா ஒரு தட்டு சிமெண்ட்டு, இந்த பூச்சை பொறுத்து. இப்போ மூணு தட்டு மண்ணை போட்டு ஒரு தட்டு சிமெண்ட் போடணுன்ற இயல்பு தெரியும் அந்த பொறியாளருக்கு. ஆறு தட்டு மண்ணை போடு, ஒரு தட்டு சிமெண்ட்டை போடுன்னு என்ன பண்ணிடுவார்? கலவையை மோசமாக ஆக்கிடுவாங்க. அப்போ அவங்களோட படிப்பு அங்கே பலன் தருதா? யோசிங்களேன். படித்தும் பயன் இல்லை தானே. தரம் இல்லாத வேலையை செய்கிறதற்கு அந்த படிப்பு அவங்களுக்கு உதவுது. அந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் பகிர்ந்துக்கிறலாம். இன்றைய வானவில் படித்தும் பயன் இல்லை, இதுதான் இன்றைய தலைப்பு. நிகழ்ச்சியில் ஒரு நேயரை சந்திச்சுட்டு ஒரு விளம்பரத்தை தொடரலாம். இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: ஐயா வணக்கம்.
1: சத்தியமங்கலம் தட்டாம்பாளையத்திலிருந்து கோயில பழனிசாமி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: ஐயா, நான் நாலாம் வகுப்பு தான் படித்தேன். என்னோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி எங்கேயும் வேலை கிடைக்காதுங்கய்யா.
0: சரிங்கய்யா.
1: ஆனா நான் ஊருக்கே மானங்காத்தம் தொழில் செஞ்சுட்டு இருக்கேங்க. கைத்தறி நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி.
1: அப்பப்ப இடையில உதவிகளையும் செய்யுங்கய்யா.
0: சரிங்கய்யா. நீங்க ஏதாவது பாத்துருக்கீங்களா, படிச்சும் பயன் இல்லை, என்னப்பா படிச்ச மனுஷன் இப்படி பண்றாரு அப்படின்னு?
1: பயன் இல்லைங்கப்பா போய் பாத்தீங்கன்னா, தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க பாத்தீங்களா. அது பயன் இல்லாத ஒரு செயலுங்கய்யா.
0: அப்படி சொல்லுங்க, இதான் எதிர்பார்க்கறேன்.
1: பல பேருக்கு நல்லது செய்யறாங்க பாத்தீங்களா. அதை படிச்சே பயன் இல்லைன்னா கூட அதுல ஒரு பயன் இருக்குது. சிறந்த ஒரு, ஆமா, நம்ம வந்து ஒரு படிச்சிருக்கோம், ஒரு அதிகாரத்துல இருக்கோம் அப்படிங்கும் போது ஒரு நாலு பேர் நல்லது செஞ்சோம்னா அது படித்து பயன் உள்ளதா இருக்கும். ஆனா படிச்சிருந்து சில பேர் இன்னும் பயன் இல்லாம இருக்காத நான் கண் கூட பாக்குறேங்க ஐயா.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா.
1: அதை நிலைநாட்டணும்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு என்னுடைய மனசு சொல்லுங்க.
0: நன்றிங்கய்யா, நன்றி. இன்றைய வானவில்லின் வண்ணம் படித்தும் பயனில்லை. இந்த படிப்புன்ற வார்த்தைக்கு புத்தக படிப்பு பட்டப்படிப்பை கருத்தில் கொள்ள வேண்டாம். நிறைய படித்த மனிதர்கள், நம்ம எல்லாருமே படித்தவங்க தான். நான்காம் வகுப்பு படிப்பு தானே, அது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அனுபவ படிப்புன்றது பெரிய படிப்பு இருக்கே. ஆனால் படித்தும் என்ன பண்ணுவோன்னா அதை பயன்படுத்த மாட்டோம். படித்தும் பயனில்லை. நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு நிகழ்வை பார்ப்பீங்க, அப்போ உங்கள் மனசு ஒரு வார்த்தையை சொல்லி திட்டும் புலம்பும் ஆதங்கப்படும். சே, படித்தும் பயனில்லை, என்ன ஆளியா, என்ன மனுஷையா, என்ன ஆளுமா, இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம ஏதாவது ஒரு நிகழ்வில் பார்த்து ஆதங்கப்பட்டிருப்போம். படித்தும் பயன் இல்லைன்னு படித்தவங்கள அவங்க அப்படின்னு. அந்த தருணங்களை, அந்த நிகழ்வுகளை, அந்த அனுபவங்களை உங்களுடைய கருத்துக்களாக இன்றைய வானவில்லில் பகிரலாம். படித்தும் பயன் இல்லை, தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: விரைவில் திருச்சி சாரதாசில்.
5: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர்.
8: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில்.

0: ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நம்ம அவங்களை செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்து நீவாடி கணிக்கிற ஒரு சின்ன மண்டாடி ஆகும்.
2: RS என்டர்டெயின்மெண்ட் எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
3: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:17. இன்றைய வானவெளியின் வண்ணம், படிச்சும் பயன் இல்லை. இதாங்க தலைப்பு, படிச்சும் பயன் இல்லை. இதில் இந்த படிப்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நிறைய இருக்குது. பட்ட படிப்பையோ, இளங்கலை படிப்போ, முதுகலை படிப்போ, முனைவர் பட்டமோ, இல்லை பெரிய புத்தக படிப்போ, அது மட்டும் படிப்பு கிடையாது, எல்லாமே படிப்பு தான். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கோம் வானொலியில் வானவெளி நிகழ்ச்சியை, இதுவும் ஒரு படிப்பு தானே. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை கேட்கிறேன், எனக்கு அது ஒரு படிப்பு தானே. இதை எல்லாருக்குமே ஒரு படிப்பாக அமையும். ஆனால் சொல்லக்கூடிய கருத்தை கேட்டுருவோம், அதை கடைபிடிக்கிறோமா? அதுதான் அதில் இருக்க விஷயமே. படிச்சிருப்போம், ஆனால் அதனால் பயன் இருக்காது. இந்த மாதிரியான உங்களுடைய அனுபவங்களை, நிகழ்வுகளை, உங்களுடைய கருத்துக்களை இன்றைய வானவில் பகிர வாங்க. அப்படி பகிர காத்திருக்கும் நேர் என்ன கருத்தை பகிர இருக்காங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்
0: ஐயா. வணக்கம்.
1: ஈரோடு வெட்டுக்கா டோல்ஸ் தங்கவேலுங்கய்யா.
0: வணக்கம் ஐயா. படிச்சும் பயன் இல்லை சொல்லுங்களேன், கேட்டுறோம்.
1: இல்லை இல்லை, முதல் சொன்னோன்னே எல்லாமே என்ன சார் வந்து படிப்பு வந்து எப்படி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு தான் எல்லாம் திங்க்
0: பண்ணியிருப்பாங்க.
1: ஆனால் அது இல்லை.
0: ஆமாம்,
1: உதாரணத்துக்கு ரெண்டே விஷயம் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. நோ பார்க்கிங்னு போட்டிருப்பாங்க.
0: அப்படி வாங்க,
1: அங்கே தான் கூட நம்ம நிறுத்துவோம். ஒன்று, வரிசையில் வரவன்னு சொல்லுவோம், வரிசையில் வரவன்னு அங்கே எழுதிய போட்டிருப்பாங்க, படிப்பாங்க, ஆனால் வந்து பயன் இல்லை. ஒண்ணு மேல ஒண்ணு போய் முன்னிட்டு போறது. அப்புறம் நீங்க சொல்ற கருத்து, நம்ம படிப்பு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, வேலை இது கூட உங்களுக்கு சரியா செய்ய தெரியாது, படிச்சிருக்கீங்கள அப்ப சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்கு பயன்படுத்த வேண்டியதான் இந்த இடத்துல அப்படின்னா அது கேட்க மாட்டாங்க.
0: ஏன்னா
1: இன்றைய காலத்துக்கு என்ன தேவையோ, இன்றைய காலத்துக்கு ட்ரெண்டிங், இன்னுமே நான் கடுமையா கூட சொல்ல முடியும், படித்து என்ன அறிவு வளர்த்துருக்க, ஓட்டு போடுங்க போடுங்கன்னு சொல்றாங்க பிரச்சாரம், அந்தந்த மாவட்ட கலெக்டர் சொல்றாங்க, நீங்க தவறாம உங்க வாக்குப்பதிவு செலுத்துன்னு சொல்றாங்க. படிக்கிறோம், கேட்கறோம், செய்தியில கேட்கறோம், டிவியில பாக்குறோம், எத்தனை பேர் நம்ம அதை வந்து கேட்கறோம் செய்யறோம். அப்ப வந்து சொல்லியும் பயன் இல்லை.
0: அதே
1: வானவர்கள் நீங்க பல தடவை சொல்றீங்க, வால்யூமை குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு நீங்க நிறைய டைம் சொல்றீங்க.
0: கேட்டு
1: இணைப்பே பிடிக்கிறோம். இணைப்பு ஒண்ணு வந்து வால்யூம் குறைவிக்கணும், இல்லைன்னா தள்ளியாவது போய் பேசணும். அதுக்கே அது

0: ஜலமே வந்து சொல்லும் பிரயோஜனம் இல்ல, கேட்டும் பிரயோஜனம் இல்ல. அப்ப வந்து நம்ம சுயநலத்துக்காக நம்ம பயன்படுத்துறோம். நீங்க படிக்கிறப்போ வந்து யாராவது வந்து நீங்க திருட போவாங்கன்னு சொல்றாங்களா, எந்த எந்த வாத்தியாவது திருட போங்க, திரைப்படத்துக்கு போங்க, ஊரை சுத்திட்டு யாருமே சொல்லி தரது கிடையாது. நேர் வழியில இருங்க, உண்மையா இருங்க, வெளிப்படையா இருங்க அப்படின்னு தான் சொல்லி கல்வி அதைத்தான் கத்து கொடுக்குது. ஆனா அதை எத்தனை நேரத்தை நம்ம பயன்படுத்துறங்க,
1: அதுதாங்க கேள்வி.
0: கை விட்டு வாங்க கூடாதுன்னு, அதை வந்து வாங்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை பேர் அதை கேட்டு நடக்கிறா, எல்லாமே சுயநலத்தின் அடிப்படையில நம்ம செயல்படுறோங்க. நன்றிங்கய்யா.
1: நன்றி, நன்றிங்க, நன்றி. அதுதாங்க படிச்சும் பயன் இல்லை. இப்போதான் அந்த கருத்துக்கான ஒட்டி இசைந்து வர ஆரம்பிச்சிருக்கோம். படிப்புன்றது வெறும் பட்ட படிப்போ ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை படிக்கிறது மட்டும் படிப்பு இல்லை. அதை படிக்கிறோம்ல, படித்த பிறகு அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா, அதை செயல்படுத்துகிறோமா, காலை 5 மணிக்கு எழுந்துரு சிறப்பான வாழ்க்கையை அமைக்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். வாசித்ததும் யோசிப்போம், அடாரா 5 மணிக்கு எந்திரிச்சா நல்லா இருக்குமே, எந்திரிக்கலாமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் எந்திரிக்க மாட்டோம். அப்போ அங்கே படித்து அதோட பயன் என்ன இருக்குது? இல்லையே. ஆசிரியர் இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு உதாரணமும் அப்பப்போ சொல்கிறேன், இணைப்பில் காத்திருக்காங்க, ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்க வேணாம். சந்திச்சிடலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம்.
2: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்புங்க ஐயா.
1: பாலக்கோடு அன்பு, சொல்லுங்க ஐயா.
2: படித்தும் பயனில்லை.
1: ஆமா
2: ஐயா, பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புறோம் வெளியில.
1: சரி,
2: நமக்கு வயசாகுது, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது. இப்ப அவங்க வந்து நம்மளை இங்க ஒதுக்கி விட்டுட்டு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணாம, உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனைக்கு கொண்டு போகாம, அப்படி கஷ்டமா இருந்தா அனாத ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டுறோம் சொல்றாங்களே, படிச்சதுக்கு அர்த்தமா இல்ல? படிக்க வச்சு அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாரு, ஆனா நம்மளும் குழந்தையா இருக்கும்போது அப்பா இப்படிதானே செஞ்சிருப்பாருன்னு அவங்க நினைக்கலீங்களே. பள்ளியில ஆசிரியர் சக மாணவியிடம் தவறா நடந்து கொண்டாரு. உயர் ஐயா சென்னையில ஒரு மருத்துவர் கிளினிக் வச்சிருக்கிறாருங்கயா, கிளினிக்கு ஒரு கணவன் மனைவி வராங்க, கணவரை வெளியே இருக்க வச்சிட்டு மனைவி மட்டும் உள்ள கூப்பிடுறாரு, அம்மா உள்ள போறாங்க, பின்னாடி திரும்ப அளவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தவறா நடக்க முயற்சி பண்றாரு, வெளியில இருக்கிற பேஷண்ட்டுங்க அடிச்சே காவல்ல ஒப்படைக்கிறாங்க. அப்ப இது படிச்சு பயன் என்னங்கய்யா? பண்பாடு இல்லைங்களே, ஒழுக்கம் இல்லைங்களே, நேர்மை இல்லைங்களே, ஆதங்கமா இருக்குதுங்கய்யா. இதெல்லாம் சேகரிச்சு வச்சிருக்கேன் ஐயா, எங்கிட்ட செய்தியாவே இருக்கு. வருத்தமா இருக்குதுங்கய்யா, படிச்சு என்ன பயனு? பண்பு இல்ல, ஒழுக்கம் இல்ல, திருக்குறள் எதை சொல்லி கொடுக்குது?
1: நிஜம், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம்னு சொல்லும், ஒழுக்கம் இல்லைன்றப்ப அதை படிச்சு என்ன பயன்? அதுதான் இன்றைய நிகழ்வு. இதுல முக்கியமா, நன்றிங்க, நன்றி. இதுல ஒரு விஷயத்த முக்கியமா கருத்துல கொள்ளணும், இல்லைன்னா படிக்கிறோம் அது பயன் இல்லாம போகக்கூடாது. படிச்சதை செயல்படுத்தணுன்ற நோக்கத்துக்கு இதெல்லாம் நம்ம தப்பா பண்றோம், இனிமே பண்ணக்கூடாதுன்றது தான் இதில் இருக்க முக்கியமான நோக்கமே. இவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அடுத்து என்ன சொல்ல காத்திருக்காங்கன்னு கேட்க நான் ரொம்ப ஆவலாக காத்திருக்கேன். இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
3: காலை வணக்கத்தோடு சேரம் பேம்பிள்ளையாளத்துலேருந்து தண்டபாணியா.
1: தண்டபாணி ஐயா வணக்கம். படிச்சும் பயனில்லை, சொல்லுங்களேன்.
3: ஆமாங்க, கற்பவை கற்க கசடர, கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு சகன்னு குறளில் படிக்கிறோம். ஆனா அது அதுபடி நாம நடக்கிறோமாங்கிறது சந்தேகம் தான். குறிப்பா அன்றாடம் நாள்தோறுமே குடிப்பழக்கம் குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும்னு பாக்கிறோம். ஆனா பார்த்துட்டு திருப்பி அதே தவறு, முதல்ல எடுத்த உடனே எம்ஆர்பி எவ்வளவுதான் பாக்குறதே தவிர, அந்த வாசகத்தை பார்த்து படிச்சுட்டு அதை நம்ம விட்டுறது இல்லை. இது படிச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான், ஒரு தவறான செயலுக்கு மட்டுமே தான் அந்த அந்நேரத்துக்கு அது பொது இடங்கள்லயோ ஒரு நல்ல ஒழுக்கத்தையோ சொல்லும் போது அதை படிச்சுட்டு திருப்பி அதை மீறி நடக்கிறது தான் இன்னைக்கு வழக்கமா போச்சு. இத வந்து வருங்காலத்துல திருத்திக்கிட்டாங்கன்னா எல்லாருமே கற்ற கல்வி கைவிடாதுங்க.
1: நன்றிங்க, நன்றி. இந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொன்னாங்கன்னு அந்த மாதிரிதான். மது நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு, குடிப்பவர்க்கும் கேடுன்னு பெரிய பெரிய வாசகங்களாக அந்த பதாகைகள்லே அந்த வார்த்தைகள் தாங்கி நிற்கும் அந்த பதாகை. ஆனால் அதெல்லாத்தையும் வாசிப்போம், வாசிச்சுட்டும் மதுக்கு அடிமையாகக்கூடிய நபர்களை பார்க்க முடியும். புகை உடலுக்கு பகை அப்படின்னு, அந்த சிகரெட் இப்போ வாங்குறாங்க அப்படின்னா புகையிலை தொடர்பான எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அதில் அந்த அட்டையிலே பெரிய படமாக போட்டிருக்கும். மவுத் கேன்சர்னு சொல்லக்கூடிய வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், அப்புறம் நுரையீரலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், இப்படி என்னென்ன நோய்கள் புகையிலையினால் ஏற்படும்ன்ற எச்சரிக்கையும் இருக்கும். அதெல்லாத்தையும் வாங்கி படிப்போம். ஆஹா நல்லா போட்டிருக்காங்களே, ஆ சரி அப்படின்னு வாங்கி படிச்சுட்டு ஆனால் எதை செய்யக்கூடாதோ அதை செய்வோம். அப்போ அதோட படித்தும் அதோட பயன் எங்கெங்கே இருக்குது? நியாயமான விஷயம்லாம் நம்ம பண்ணுறது எவ்வளோ தவறாக இருக்குன்றதை அதை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லையா?

0: தப்புன்னு தெரிஞ்சு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதனால் இனிமேல் மது அருந்துதலும் புகைப்பிடித்தலையும் தவிர்த்து விடுங்கள் உடல் நலத்திற்காகனு ஒரு பொதுநலமான ஒரு விஷயத்தை பகிர்ந்து ஒரு நேயரை சந்திச்சுட்டு விளம்பர இடைவேளை தொடரலாம். இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் தேனி மாவட்டம் மாணிக்கவரம் பாண்டி.
0: தேனி மாவட்டம், ஆ சொல்லுங்கய்யா.
1: வணக்கம் சார், இந்த நம்ம படிக்கட்டில் பஸ்ஸில் பயணம் செய்யும் போதும் சார், அதில் வந்து படிக்கட்டியும் நிற்காங்கன்னு போட்டிருக்கோம் சார். அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு நின்று பசங்கள்லாம் பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் வந்து கீழே விழுந்துடுறாங்க சார். இதுதான் சார் என்னுடைய கருத்து.
0: நன்றிங்க, நன்றி. படிக்கட்டில் நிற்காதீங்கன்னு எவ்வளோ அழகாக தெளிவாக எழுதி போட்டிருக்காங்க, ஆனால் யாராவது கேட்குறோமா? முதியோருக்கான இருக்கைன்னு போட்டிருக்கோம். வயசான ஐயா பக்கத்தில் வந்து நிற்பாங்க. அப்போது ஒரு இளைஞன் உட்காந்துருப்பாப்புல, என்ன ஐயா நிற்கிறீங்களா, சரி இன்னும் கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு பார்த்துட்டே உட்காந்துருப்பான். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கோம், இது முதியோருக்கான இருக்கைன்னு இருக்கும். அப்போ அதை படித்தும் அவனால் என்ன பயன் இருக்குது? படித்தும் பயன் இல்லைன்னு தானே சொல்கிறோம். அதே மாதிரி இது மாற்றுத்திறனாளிகளுக்கான இருக்கைன்னு இருக்கும், அங்கேயும் போய் உட்காந்துருப்போம். ஆனால் அது சம்மந்தமாக அந்த இருக்கைக்கு தகுதியுடைய நபர் வரும்பொழுது அவங்க சொல்லணும்னு நினைக்கவே கூடாது. அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு நின்று உட்காருங்கண்ணே, உட்காருங்கக்கா, ஐயா உட்காருங்க. அதுதானங்க படித்ததோட அழகே, இதுதாங்க படித்தும் பயனில்லைன்னு சொல்கிறதற்கான நிகழ்வு. அருமையாக சொன்னாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கருத்துக்களை கேட்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, Subha.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர்.
6: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரெண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18-20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அணில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: வழங்கிய வானவில்.
4: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:30 37 நொடிகள் ஆயாச்சு. இன்றைய வானவில்லின் வண்ணம் படிச்சும் பயன் இல்லை, இதாங்க தலைப்பு. நிறைய நம்ம படிப்போம், ஆனால் அது எல்லாத்தையும் பின்பற்றுறோமா? அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படி பின்பற்றாத விஷயத்தினால படித்து என்னங்க பயன் இருக்குது? படித்தும் பயன் இல்லைன்னு தானே நம்ம சொல்லி திட்டுவோம், இல்லை புலம்புவோம், ஆதங்கப்படுவோம். இந்த மாதிரி படித்தும் பயன் இல்லைன்னு நீங்கள் பார்த்து கண்டு கேட்டு உணர்ந்த கருத்துக்களை, விஷயங்களை, அனுபவங்களை இன்றைய வானவில்ல பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன். அறிமுக நேயர்கள் 24 24 24 இந்த எண்ணில் அழைக்கலாம். அனைத்து நேயர்களுக்குமான எண் 24 24 26 மற்றும் 290 333 இந்த இரண்டு எண்கள்லையும் அழைக்கலாம். மகளிருக்கான எண் 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-4-5-4-2 தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். கருத்தை பகிர இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். ஐயா வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
6: வணக்கம் ஐயா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
7: ராமநாதபுரம் மாவட்டம் எம்எல்ஏலிருந்து ராஜாராமன் பேசுகிறேன்.
6: ராஜாராமன் ஐயா சொல்லுங்க ஐயா. படிச்சும் பயன் இல்லை,
7: அதை நுண்ணிய நூல் பல கட்சியும் மட்டும்தான் உண்மை அறிய நிகழ்ந்து வந்து சொல்றாங்க. அதுதான் இன்னைக்கு நிகழ்ந்துச்சு. ஏன்னா சாலையில பாத்தீங்கன்னா நெடுந்தூர பயணத்துக்கு பயணம் அங்கே அங்கே பயணம் பதாதிகளை பார்த்தீங்கன்னா அரசு வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நாள்தோறும் படிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு சமூகம் சார்ந்து விளவரையும் போது அந்த போர்டை பார்த்தீங்கன்னா மறுத்து போஸ்ட் ஓட்டிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய ஏதோ வேற ஒரு ஊர்ல இருந்து வரக்கூடிய பாட்டுங்கிறத பழைய கொண்டு ரொம்ப பாதிப்பு. அப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் சொல்லி நாள்தோறும் நம்ம படிக்கிறோம், டிவியில பாக்குறோம். ஆனா இருந்தும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம அழிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் எரிக்கிறோம், எரிக்கிறோம். அதாவது நம்ம பிரிட்ஜை பயன்படுத்தணும், ஏசி பயன்படுத்தணும், இல்ல யாரும் படிச்சுலாம் செஞ்சு விட்டுருக்கோம். இன்னொரு சுவாரஸ்யம் எதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனா ஒரு பேங்குக்கு ஒரு அலுவலகத்துல வந்தா பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் எழுதி கொடுக்க தெரியாது. அப்போ பாத்தீங்கன்னா விழி விரிஞ்சிட்டு இருப்பாங்க. என்ன என்ன படிச்சிருக்கேன் எது கூட எழுதி தெரியாது பாத்தீங்கன்னா கேட்கறது தன்னையே பாத்தீங்கன்னா நினைச்சு தானே சொல்லி நிறைய நடத்திருக்கீங்க.
6: நன்றிங்க, நன்றி. அதுல கடைசியா சொன்னாங்க பாருங்களேன், படிச்சிருப்பாங்க. ஒரு வங்கியில ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கொடுங்க, ஒரு பணம் எடுக்கணும் அப்படின்னா அதற்கான விண்ணப்ப படிவம் இருக்குன்னா அதை பூர்த்தி செஞ்சு கொடுங்க. எனக்கு பூர்த்தி செய்ய தெரியாது. இப்படி சொன்னால் அப்புறம் படித்து என்னங்க பயனு? அதில் ஒரு நியாயமான விஷயமா இல்லையா? இது நிறைய கிராமப்புற பகுதிகளில் பார்க்க முடியும். பெரிய பட்டதாரின்னு சொல்லுவார், பேனாவை கையில் கொடுத்தோம்னா ஆனா அவன்னா தடுமாறுற நிலைமைக்கு போயிடும். அப்போ அவங்களோட படிப்பு என்ன பயனு? அப்போ என்ன அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுதாங்க படிச்சும் பயனில்லை. நீங்கள் அன்றாட பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை, அனுபவங்களை உங்களுடைய கருத்துக்களாக பகிரலாம். படிச்சும் பயனில்லை, இதுதான் வானவில் தலைப்பு. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
8: வணக்கம்.
6: வணக்கம்மா.
8: நான் திருச்சி மாவட்டம் திரையூர் வட்டம் கோணப்பானையிலிருந்து சந்திரா பேசுறேன் சார்.
6: வணக்கங்க சந்திராம்மா.
8: சார் நீங்க வந்தாவே இனிப்பு வரம்மா கூட சொன்னாங்க, நீங்க வந்தா இனிப்பு கிடைக்காது. அதே நிலைமை தான்
6: கிடைச்சிருச்சு பாத்தீங்களா?
8: நாணயத்தோட

0: தெரியாது, அவங்க கூட நடந்துக்கிறாங்க. படிச்சவங்க நாணயம் தவறது, கடை வாங்கிட்டு ஏமாத்துறது, வஞ்சனை பண்றது, கடும் சொற்களை சொல்றது, தீய வழியில நடக்கிறது, இப்படி பல வந்து படிச்சு பலன் இல்லாதான் சார் இருக்கு. அந்த வார்த்தையெல்லாம் நினைச்சு பேசணும். நம்ம படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாததான் நடந்து கொள்றாங்க சார். அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது.
1: அதுதான் படிச்சும் பயன் இல்லைன்னு சொல்றீங்க, அப்படிதானே?
0: ஆமாங்க சார். அது வந்து இனிய சொற்கள் இருக்கு, கடும் சொற்கள் சொல்லக்கூடாதுங்க
1: சார். நன்றிங்கம்மா, நன்றி. நிறைய விஷயம் பாருங்களேன், திருக்குறளை தான் அப்படியே மனசு சொல்லும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு அவங்க சொன்ன மாதிரி நான் நயமாக இருக்கணும், அதுதாங்க நாணயம்னே சொல்லுவாங்க ஒரு பேச்சு வழக்குக்காக. படிச்சிருக்கான், நாணயம் இல்லை கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. வஞ்சனை, தீய சொற்கள், கடுஞ்சொற்கள் பேசுகிறதுக்கா அந்த படிப்பு? இப்போ அவங்க படித்து என்ன பழையன் இருக்கு? நல்ல வார்த்தைகளை பேசுங்க, அன்பாக இருங்க, நேர்மையாக இருங்க, நாணயமாக இருங்க, இதுதானே படிப்பு சொல்லித்தருது. இப்போ படித்தும் பயன் இல்லை தானேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கங்கான ஐயா. நலமா இருக்கல ஐயா?
1: நலமா இருக்கோங்க. நீங்க நலமா இருக்கீங்களா?
2: அருமையா இருக்கு ஐயா. நான்
1: சொல்லுங்க.
2: நான் படிப்பு வந்து கம்மி தான் ஐயா. இன்னைக்கு படிப்பு கம்மியாக ஒரு அரசு துறையில ஒரு உதவியாளராக இருக்கேன்
1: ஐயா.
2: அதே மாதிரி என்னோட மகள் வந்து இன்னைக்கு கல்லூரி படிக்காயா, அவர் மூணாம் கிளாஸ் படிக்க சொல்ல, நாலாம் கிளாஸ் படிக்க சொல்ல, நான் வந்து நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்ததுனால சொசைட்டிக்கு உரம் எடுக்க போயிருந்தேன்.
1: சரி.
2: அப்போ இந்த சொசைட்டியில வந்து உள்ள வந்து ஒரு நாயவலை கடை இருக்கு. அந்த நாயவலை கடையில பணிபுரியது ஒரு புகையை அறிந்து விட்டு வந்தேன். இது வந்து அரசாங்க அலுவலகமா இருக்க, ஏன் நீங்க உள்ள புகையை அருந்துதீங்க, அருந்தக்கூடாது ஐயா அப்படின்னு அந்த ஊழியரை வந்து என் மகா சத்தம் போட்டான். அன்னைக்கு நாலாம் கிளாஸ் படிச்சாதான் இன்னைக்கு கல்லூரி முதலாம் பண்ணி படிக்கிறான். ஆனா அந்த ஊழியர் என்னைய பாராட்டினார், நல்ல குழந்தைகள் நல்ல அருமையா வளர்த்துருக்கீங்களா ஐயா, ரொம்ப சந்தோஷம்னு என்னைய பாராட்டினார் ஐயா. ஐயா நான் இப்போது வந்து நான் என் அரசு துறையை சார்ந்த துறை வந்து ஒரு தாமிரபரணி ஆற்று பாலத்தை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த தாமிரபரணி ஆற்று பாலத்தில் வந்து குப்பைகளை கொட்டாதீர்கள், மாலை கோயில் பூ மாலைகளை கொட்டாதீர்கள் அப்படின்னு போர்டு வச்சிருக்காங்க ஐயா. நான் பாக்க ஐயா என்ன மாதிரி ஒரு அரசு துறையில பணிபுரிஞ்சவங்களே நான் ரெண்டு மூணு பேரை பார்த்து சத்தம் போட்டேன், அம்மா நீங்க பணிபுரியல அரசு துறையில, ஏமா இப்படி தாமிரபரணி எவ்வளவு மாவட்டத்துக்கு தண்ணி கொடுக்குமா, அந்த தண்ணியை வந்து தாயை கழிச்சாலும் தண்ணியை கழிக்க கூடாங்களாமா, ஏமா தண்ணியை இப்படி குப்பையா கொண்டு போறதில்லாமா, போடாதங்கம்மா இனிமேல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு காலையில கூட எங்க ஊர்ல சுந்தராஜ பெருமாள் கோயில் தெப்பாக்குளம் இருக்கு, அருமையா தெப்பாக்குளம், அதுல கூட ஒருத்தர் படித்தவர் பட்டாக்காரி நானும் குளிக்க போயிருக்கேன், அவர் ஒரு கோயில் பூவை கொண்டு அப்படி வீட்டுல இருந்த பூவை கொண்டு அப்படியே தெப்பாக்குளத்துல போட்டு விட்டு போறாருயா. அப்ப படித்தவர்கள் என்னையா பயன் இருக்கு?
1: நியாயமான கேள்வியில நன்றிங்க, நன்றி, நன்றிங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பதாகை அங்கங்கே இருக்கும். தாமிரபரணி ஆற்று பாலத்திலே அவங்க சொன்ன மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, குப்பைகளை ஆற்றில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியே இருக்கும். நமக்கு ரொம்ப காலமாக ஒரு நம்பிக்கை இருக்கும், நமக்கான பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவோம், அந்த பழக்கத்தை கைவிடாமல் இருப்போம். ஆனால் படிப்போம், இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, ஆறுக்கு என்ன மாதிரியான தீங்கு ஏற்படுது, அதை நம்பியிருக்கக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், அதை சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வியலாக இருக்கட்டும், அதற்கு என்னென்ன ஆபத்துகள் ஏற்படுதுன்னு பூராத்தையும் படித்து வச்சுருப்போம். ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவோம், அதே ஆற்றை தாண்டும் போது வலது கையில் வண்டி ஆக்சிலரேட்டரை முறுக்கிக்கிட்டு இடது கையில் அப்படி சல்லுன்னு பறக்க விடுவோம் அந்த குப்பையை. அப்போ படித்து என்னங்க பயன் இருக்குது? சரிதானே, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது தான் அதோடய நோக்கம். படிக்கிறோம், அதை கடைபிடிக்கணும், படித்தும் பயன் இல்லை. அடுத்ததாக வானவில்லை யார் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து வானவில் நிகழ்ச்சியில் பயணிப்போம். இன்றைய வானவில்லின் வண்ணம், படித்தும் பயனில்லை. இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: விரைவு திருச்சி சாரதாசில்
4: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
5: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும்

0: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: வசந்த் அண்ட் கோ காலம்
4: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கோடி பண்பலை நூறுலேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
3: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:41, 10:00. இன்றைய வானவில்லின் வண்ணம் படிச்சும் பயனில்லை. நிறையா படிச்சிருப்போம், ஆனால் அதை சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து நிற்கும் அதற்கான விடை. அந்த மாதிரியான கேள்விக்குறியாக உங்கள் மனதில் பட்ட விஷயத்தை, அனுபவத்தை, கருத்துக்களை இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24 இந்த எண்ணில் அழைக்கலாம். அனைத்து நேயர்கள் 24 24 26 மற்றும் 290 330 33 இந்த இரண்டு எண்களையும் அழைக்கலாம். மகளிருக்கான எண் 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42 தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம்.
4: அன்பு சகோதரருக்கு இனிய காலை வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பள்ளியிலிருந்து விஜயலட்சுமி மதிவாணன்.
3: விஜயலட்சுமி மதிவாணன், அம்மா சொல்லுங்கம்மா. படிச்சும் பயன் இல்லை
4: கொண்டாட்டத்திற்கு
3: வயது ஒரு தடையான. சரி, இப்ப நம்ம வாங்க, படிச்சும் பயன் இல்ல சொல்லுங்களேன்.
4: அந்த தலைப்புக்கு சார், நான் வந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருந்தேன் சார். அந்த காலத்துல அப்படி எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேல அம்மா அப்பா படிக்க வைக்க மாட்டேன் சார். எனக்கு ஆங்கிலத்துல கொஞ்சம் வராதுங்க சார்.
3: சரி,
4: அப்ப வந்து அப்ப பக்கமாங்க சார் ஒருத்தர் பத்திரிக்கை படிக்க சொல்லி கொடுத்தாருங்க சார். நான் எல்லாமே நல்லா படிச்சுட்டேன் சார். அவங்க அந்த வேலையில் இருக்கிறது அவங்க இதெல்லாம் டிகிரி படிச்சதெல்லாம் ஆங்கிலத்துல போட்டுனால நான் தப்பா படிச்சுட்டேன் சார். அது அவர் வந்து உடனே என்ன நீங்க கூட படிக்க தெரியலையா அப்படின்னு அவர் கேட்கும் போது எனக்கு அப்படியே ரொம்ப மனசு வலிச்சுதுங்க சார். நம்ம படிக்கும் பிரயோசனம் இல்லையே, இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கா போச்சு, அம்மா அப்பா படிக்க வைக்க மாட்டாங்க. அவரு அப்படி கேட்டு கூடாதுங்க சார். கேட்கும்போது அடுத்தவங்களுக்கு மனசு கஷ்டப்படும் நினைக்காத அவர் சொல்லிட்டாருங்க சார்.
3: நிஜம்தான், அவங்களுக்கும் படிச்சும் பயன் இல்லையா ஆயிருச்சே.
4: இன்றைய
3: தலைப்பு நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம்.
5: வணக்கம்.
3: சிவகாசியில இருந்து அமுதா. அம்மா சொல்லுங்கம்மா, படிச்சும் பயன் இல்ல.
5: ஐயா, பஸ்ல கர்ப்பிணி பெண்களோ தள்ளாடி நிக்கிற முதியோர்களோ நிக்கும் போது அந்த படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் படிச்சு பதவியில நிக்கிறவங்களும் உட்காந்துதான் இருப்பாங்க. கொஞ்சம் இடம் தர மாட்டாங்க, படிச்சு என்ன பயன்னு தெரியல. சாலை ஒருத்தல பாட்டி தாத்தா விக்கிற ஒரு சின்ன

0: பேரம் பேசி வாங்குவாங்க. ஒரு பெரிய பெரிய கடையில போய் பேரம்
1: பேசுவாங்களா?
0: இது எல்லாத்துக்கும் மேல பக்கத்து தெருல இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னோமா, வண்டி தந்தாலும் போறேன். இந்த வண்டி பயன்பாடு அதிகமா இருக்க கூடாதுன்னு படிச்சிருக்கோம்ல. எல்லாத்துக்கும் மேல உறவுகளுக்கு ஒற்றுமை கிடையாது. அப்பா அவங்க முதியர்கள் சொல்றாங்க. அப்ப நீங்க படிச்ச என்ன பயன்? படிச்ச பயன் சொன்னா நம்ம பண்பாடு என்ன, நம்மளோட கலாச்சாரம் என்ன. ஐயா இந்த வீதியில விளையாண்ட விளையாட்டையே இப்ப காண
1: முடியல.
0: கோழி குண்டு பம்பரம் கிட்டி புள்ள இதெல்லாம் காணும். வீட்டுல விளையாண்ட விளையாட்டே காணவங்க.
1: கட்டாங்கல்லு,
0: பல்லாங்குழி, பரமபதம், கண்ணாடி உழைஞ்ச வளையல் வச்சு இதெல்லாம் வீட்டுல விளையாண்டதே காணவங்க. அந்த கிணத்து தண்ணி, குளத்து தண்ணி முங்கி முங்கி குளிச்ச ஆட்டம் போட்டதையே இப்ப நாட்டிலயே காணவங்க. இப்படி இதெல்லாம் படிச்சவங்க காணாம ஆக்கிடுறாங்க. படிச்சு என்ன பயன்? நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்கம்மா, நன்றி. பாருங்களேன் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு. போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு தாத்தா பாட்டி சாலையோர கடை வச்சுருப்பாங்க, 10 ரூபான்னு பொருள் இருக்கும், 5 ரூபான்னு தர மாட்டிங்களா அப்படின்னு பேரம் பேசுவோம். இதே ஒரு பெரிய அங்கன்வாடிக்கையோ இல்லை ஏதோ ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கடைக்கு போயிருப்போம். அங்கே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் பேரம் பேச முடியுமா? நியாயமான விஷயமா இருக்குல்ல. அப்போ படித்து என்ன பயன் இருக்குது? அந்த சாதாரணமாக விற்கக்கூடிய நபர்கிட்ட போய் நம்மளுடைய பேரம் பேச்சு திறமையை காட்டுவோம். அப்போ படிப்போட நோக்கம் அங்கே என்ன இருக்குது? நல்ல ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கி கொண்டிருக்கும் வானவில்.

0: கோடை பண்பலை நேரம் 9:46:51. இன்றைய வானவில்லின் வண்ணம் படித்தும் பயனில்லை. நிறைய படிப்பு படிச்சிருப்போம், ஆனால் படித்தது எல்லாத்தையும் அன்றாட வாழ்க்கையில் அன்றாட செயல்பாடுகளில் கொண்டு வராமா அப்படின்ற கேள்வி வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அப்போ நம்ம படித்ததோட பயன் எங்கே இருக்குது? பொருள் ஈட்டுறது, வருமானத்தை உயர்த்துறது, வாழ்வாதாரத்தை உயர்த்துறது, இது மட்டும் படிப்போட நோக்கம் கிடையாதுங்க. ஆகச்சிறந்த மனிதனை உருவாக்குவது படிப்பு தான். அந்த படிப்புன்றது புத்தகம் கொடுக்கக்கூடிய அறிவோ பட்டங்கள் கொடுக்கக்கூடிய அறிவை பொறுத்து மட்டும் அமைவது கிடையாது. நல்ல மனிதர்களின் பழக்கம், நல்ல செயல்களை செய்யக்கூடிய நாட்டம், நல்ல தெரிஞ்சுக்கிறணும்னு இருக்கக்கூடிய விருப்பம், இதெல்லாமே நல்ல படித்தவர்களுக்கான அடையாளம்தான். அதை தாண்டி படித்ததை செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் உண்மையாக படித்தவங்க. ஆனால் படிச்சுட்டு அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வராமல் அதை கடைபிடிக்காமல் இருந்தால் படித்ததோட பயன் எங்கே இருக்குது? இதை மையமாக வைத்து தான் இன்றைய வானவில் பயணித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் இந்த பக்கம் உட்காந்து கேட்டுட்ருக்கேன். இப்போ இணைப்பில் இணைந்து என்ன கருத்தை சொல்ல வராங்க, முன்வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திருளி கிராமத்துலேருந்து மாயக்கண்ணன் பேசுகிறேன்.
0: மாயக்கண்ணன், நலமாக இருக்கோங்க ஐயா. நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க ஐயா, கேட்டுருவோம். படிச்சும் பயன் இல்லை
1: ஐயா. மரம் நடுவோம், மழை பெறுவோம் அப்படின்னு படிக்கிறோம்.
0: சரி,
1: ஆனா மரங்கள் வந்து பெரும்பாலும் யாரும்
0: நடுறதில்லை.
1: நெகிழிப்பையை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். ஒரு பாதுகாவணும்னு என்ன தவறு இருக்கா அப்படின்னு தான் கேட்கலாம். சாலை விதியை கடைபிடிப்போம், விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழகத்திலேயே, அது இந்தியாவிலேயே அதிக விபத்து நடக்கக்கூடிய மாநிலமா தமிழகம் இருக்கு. அப்புறம் சொன்னா தலைக்கவசம் அணிவோம் இருக்கு. ஆனா போலீஸ பார்த்தோன்னு தலைக்கவசமே போடுறோம். இப்ப பாரதியார பத்தி சொல்லணும்னா, பாரதியார் வந்து படித்த மாதிரியே வாழ்ந்தாரு. ஒரு மேடையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவர் என்ன

0: பண்றாருன்னா அந்த கொஞ்சம் லேட்டா வராது, வந்தாலும் என்ன பண்றாரு கூட்டத்தை விலகிட்டு நேர உள்ள போறாரு. அப்ப எல்லாருமே என் பாரதியார பாக்குறாங்க.
1: சரிங்கய்யா.
0: பாத்துட்டு போய் அந்த மேடையில உட்காந்துறாரு. அப்ப பக்கத்துல போய் சொன்னாரு, ஏன் நீங்க சுத்தி பின்னாடி வழியா வந்து ஏறலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாரதி சொல்ற, என்னுடைய வழி எப்பயுமே நேர் வழிதான் அப்படின்னு பாரதியார் சொல்றாங்க.
1: படிச்ச
0: மாதிரியே வாழ்ந்தாரு.
1: நன்றிங்க, நன்றி, நன்றி. நிறைய பதாகைகள் இருக்கக்கூடிய விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதோடு அன்றாட நம்ம பேசக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம். நெகிழிப்பை தவிர்ப்போம்னு சொல்லுவோம், டீ கடை போவோம், ஒரு டீ பார்சல் கொடுங்கன்னுவோம். முன்னாடியெல்லாம் தூக்கு கொண்டு போகிற வழக்கம் ஒன்று மட்டும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு கேரி பையில் கட்டி கொடுப்பாங்க, நம்மளும் வாங்கிட்டு வருவோம். அதோடு சேர்த்து அண்ணே ஒரு நாலஞ்சு யூஸ் அண்ட் த்ரோ கப்பை கொடுங்கண்ணே அப்படின்னு சேர்த்தும் வாங்குவோம். அப்போ இதோட பயன் என்னங்க? இப்போ நம்ம படிச்சிருக்கோம், பயன்படுத்தக்கூடாதுன்னு. அப்போ ஆனால் படித்ததோட பயன் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்துதில்ல. சரி, நம்ம ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ படித்தும் பயன் இல்லை, என்ன கருத்தை முன்வைக்க வராங்க, யார் முன்வைக்க வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.

0: வாங்குவோம். அப்போ இதோட பயன் என்னங்க? இப்போ நம்ம படிச்சிருக்கோம், பயன்படுத்தக்கூடாதுன்னு. அப்போ ஆனால் படித்ததோட பயன் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்துதில்ல. சரி, நம்ம ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ படித்தும் பயன் இல்லை, என்ன கருத்தை முன்வைக்க வராங்க, யார் முன்வைக்க வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நலமா இருக்கோங்கம்மா, நீங்கள் நலமா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, படித்தும் பயன் இல்லை.
1: பரிகாரத்துக்கு
0: பரிகாரம் பார்க்க போன கதையா இருக்கு, அப்படிதானே? நன்றிங்கம்மா, நன்றி. படித்தும் பயன் இல்லை, இதாங்க இதில் இருக்க சில விஷயம். நம்ம இன்றைக்கி பகுத்தறிவு நிறைய பேசுகிறோம், ஆனால் அதை சரியாக பகுத்து அறிகிறோமா அப்படின்னா அங்கே படிப்பு நமக்கு உதவும். அந்த படிப்பு உதவுதான்றதே இன்றைக்கி கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. அதுதான் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது. படித்தும் பயன் இல்லை, வானவில்லின் தலைப்பு இதுதான். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து வானவில் நிகழ்ச்சியில் பயணிப்போம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: ஏராளமான வகை
3: கல்யாணத்துல கவனிச்சியா? பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு, அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: வசந்த் அண்ட் கோ காலம்
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: கோடை பண்பலை 100.5. வானவெளியின் இன்றைய வண்ணம், படிச்சும் பயனில்லை, இதாங்க தலைப்பு. தலைப்பை ஒட்டிய கருத்தை பகிர காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
8: வணக்கம் சார், கரூர்லேருந்து நாசர் பேசுறேங்க. நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோங்கய்யா. நீங்க நலமா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்குங்க சார், நல்லா இருக்குங்க சார்.
0: சொல்லுங்கய்யா.
8: சார், படிச்சவங்க தான் சார் நிறைய மீறுறாங்க சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க முக்கொம்புல கண் கூட பாத்துருக்குறோம் சார். அந்த தண்ணி போற இடத்துல இந்த இடத்துல குளிக்க கூடாது, அபாயம் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க சார், அறிவிப்பு பலகை வச்சிருக்காங்க. இந்த கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் வந்தவங்க அந்த இடத்துல போய் குளிச்சு 3 பேர் எங்க கண் கூட பார்த்தேன் சார், இறந்துட்டாங்க சார் தண்ணியில மூழ்கி. இப்ப அந்த இடத்துல போர்டு வச்சுட்டு மத்தவங்க போனா இவங்க சொல்லணும் சார், போகாதீங்க, போர்டு வச்சிருக்குன்னு இவங்க சொல்லணும் சார். ஆனா இவங்க படிச்சிருந்து கல்லூரி மாணவர்கள் அந்த மாதிரி ஆனது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். அதே மாதிரி இந்த இடத்துல செல்ஃபி எடுக்க கூடாதுன்னு போர்டு போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல கண்டிப்பா போய் செல்ஃபி எடுப்பாங்க, அதுல உயிர் போகுது சார், உயிருடைய மதிப்பு தெரியாம பண்றாங்க சார். ரொம்ப வருத்தமா இருக்குங்க சார் இது, படிச்சவங்க பண்றது ரொம்ப வருத்தமா இருக்குங்க சார் இது.
0: நன்றிங்க, நன்றி. பாருங்களேன், அங்க ஆபத்துன்னு சொல்லி பெரிய அளவுல ஒரு போர்டு இருக்கு, ஒரு பதாகை இருக்கு, ஆனால் அதை படிக்கிறோம். அது ஆபத்து தானே, அது வாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம நம்ம வேலையை பார்ப்போம். ஒரு ஃபோனை எடு, செல்ஃபியை எடுன்ற கதையால இருக்குது. அப்போ படித்து என்ன பயன்? வானவெளி நின்றைய வண்ணம், படித்தும் பயன் இல்லை. இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
9: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா.
9: கரூர் மாவட்டம் வெள்ளியணையிலிருந்து கலைச்செல்வி சார்.
0: கரூர் மாவட்டம் வெள்ளியணையிலிருந்து கலைச்செல்வி அம்மா, சொல்லுங்கம்மா, படித்தும் பயன் இல்லை.
9: ஆமாங்க சார், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பசங்கள் வந்து பள்ளி கல்லூரி போகிற பசங்க, கூலி வேலைக்கு போகிற பசங்க குறுங்காடுகள் உருவாக்குறாங்க சார். கடந்த 6 வருஷமாக செஞ்சிட்டு இருக்காங்க.
0: சரி,
9: யார் இடம் கொடுத்தாலும் வச்சு பராமரிச்சும் தந்துடுவாங்க, பொது இடங்கள்லையும் வைக்கிறாங்க.
0: ஆனால்
9: அதை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு கோவில் நிர்வாகம் அவங்களோட நிலத்தை, 1-7 ஏக்கர் நிலத்தை கொடுத்து வச்சுட்டாங்க.
0: சரி
9: அப்படின்னு சொன்னச்சு. அவங்க 75% வச்சுட்டாங்க சார்.
0: சரிங்கம்மா,
9: மீதி உள்ள இடத்துல வந்து வைக்க கூடாது, இதுல வந்து ஈபி லைன் போகுது அப்படின்னு அதுல ஒரு சாரார் வந்து விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோட நிறுத்திட்டாங்க. ஆனா அந்த பசங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ரே எடுக்க சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம். அப்புறம் சொல்லிட்டாங்க, இல்ல இதெல்லாம் எடுக்க வேணாம், இனிமே வைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க சார். ஆனா அது வந்து குறுங்காடுகள் பக்கத்துல வந்து அந்த ஊருக்கு

0: பக்கத்திலே கிரானைட் எட்டி எடுக்கிறாங்க ஒரு 15 இடத்துல. இருந்தாலும் அது மரம் அவசியம் அப்படிங்கறது தெரிஞ்சும் வேணாம்னு விட மாட்டேங்கிறாங்க.
1: அந்த பசங்களோட அக்குளுக்கு எதுவும் பேர் இருக்கா?
0: இருக்குங்க சார், அடர்வன குறுங்காடுகள் நண்பர்கள்.
1: ஓ, அடர்வன குறுங்காடு நண்பர்கள், நல்லா இருக்கு.
0: கூலி வேலைக்கு போறோம் சார், பள்ளி கல்லூரி போற பசங்க தான் அதை செய்யறாங்க, எடுத்து செய்யறாங்க.
1: நன்றிங்கம்மா, நன்றி.
0: ஆனா அந்த தொட்டி வலிஞ்சு போகுது இல்லைங்க சார், ஊரோட நிலைய ஊர்ல தொட்டி, அந்த இடத்துல ஒரு நண்பர் மர வச்சு வளர்த்துவாங்க, அதுவும் எதிர்ப்புதான் இருக்கு, தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. கொண்டு போய் ஊற்றி பராமரிக்கிறாங்க பசங்க.
1: பரவாயில்ல, வாழ்த்துக்கள்மா, நன்றி நன்றி. படித்தும் பயன் இல்லைன்னு நம்ம இப்போ இதை சொல்லும்போது, ஒரு பக்கம் படித்த படிப்போ இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போகிறவங்க அதை சரியாக செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் படித்தவங்களே அதற்கான வாய்ப்பை தடுக்கிறாங்கன்றப்ப, மர வைக்கிறப்ப முடிஞ்சால் தண்ணி எடுத்து கொடுங்க, முடியலையா அமைதியாக இருங்க, அவங்களே செடியை வளர்க்கட்டுமே, இதில் என்ன இருக்குது? சரி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லலாம், என்ன கதை சொன்னலை கேட்குறப்ப ஒரு இல்லையில்லா என்பம் இருக்கும். ஒரு பெரிய தத்துவவியலாளர் இருக்கார், ஃபிலாசபர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா. அவரோட சீடன் ஒரு நாள் வராரு, வந்துட்டு சொல்கிறாரு, குருவே நான் உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் போய் படிச்சிருக்கேன், இவ்வளவோ புத்தகங்கள் எனக்கு நல்ல அறிவு கிடச்சிருக்கு, ஆனால் இவ்வளோ புத்தகங்கள் படித்து இவ்வளோ பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்து எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை என்னால் உணர முடியலையே, சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்டையும் ஒரு மாற்றத்தை உணர முடியலை, உலகத்துலேயும் ஒரு மாற்றத்தை உணர முடியலை. அப்போ நான் போய் இவ்வளோ பெரிய பல்கலைக்கழகத்தில் என்னை படிக்க சொன்னீங்க, நிறையா புத்தகங்கள், சிறந்த அறிஞர்களுடைய புத்தகத்தை படிக்க சொன்னீங்க, எல்லாம் படித்தேன், என்ன தான் பலன் இருக்குது? இதில் ஒரு பயனும் எனக்கு இல்லை. ஏன்னா அவர் அந்த தத்துவவியலாளர்கிட்ட சொல்கிறார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு கண்ணங்கரேர்னு கருப்பாக அட்டை அழுக்கில் கறி பிடிச்சி ஒரு கூடை இருக்குது, மூங்கிலாலான கூடை. அந்த சீடனை கூப்பிட்டு, போ அந்த ஆத்தோரத்தில் போய் அந்த கூடையை வந்து தண்ணி அப்படியே அந்த கூடையில் நிறச்சி கொண்டு வா அப்படின்றாரு. சீடன் குருவை பார்க்குறான், மூங்கில் கூடை, தண்ணி நிறைக்கணும், ஆ சரின்ட்டு குரு சொல்லிட்டாரேன்னு எடுத்துகிட்டு போய் ஆற்றுல தண்ணியை மூங்கில் கூடையில் பிடிச்சி கொண்டு வராரு. கொண்டு வர முடியுமா? மூங்கில் கூடையில் என்ன இருக்கும், துவாரங்கள் நிறையா இருக்கும், அது வெளியே தண்ணி போயிடும் வெளியே. அவரும் முயற்சி பண்ணுறாரு குரு சொன்னதுக்காக, கொஞ்சம் களிமண் எடுத்து அப்பி அப்படியே அந்த ஓட்டைகள் எல்லாத்தையும் அடைச்சி பிடிக்கிறாரு. மண்ணில் தண்ணியில் விடும்போது என்ன ஆகுது, மண் கரைஞ்சி போயிடுது. உடனே வேகமாக சீடன் பல முயற்சிகளுக்கு அப்புறம் குருட்ட வந்து சொல்கிறார், நீங்கள் சொன்னீங்கன்னு நான் முயற்சி பண்ணேன், பாருங்கள் எல்லாம் வீணாக போச்சு அப்படின்னதும் குரு சொன்னார், எங்கே வீணாக போச்சு, நீ கொண்டாந்த அந்த மூங்கில் கூடையை ஏடு பாரு அப்படின்றார். எப்படி இருந்துச்சு அந்த கூடை, கண்ணங்கரையர்னு அழுக்காக கறி பிடிச்சி போய் கிடந்துச்சு, இப்போ அந்த கூடை எப்படி ஆயிருக்கு, பளிச்சுன்னு ஆயிருக்கு. படிப்பும் இப்படி தான், நிறையா வாசிப்போம், அது ஆத்தோரம் இப்படி ஆற அடிச்சுட்டு போகிற மாதிரி அடிச்சுட்டு போவோம், ஆனால் போகும்போது என்ன தெரியுமா பண்ணும், உனக்குள்ளே இருக்கக்கூடிய கசடுகளை கரைகளை இயலாமையை இது எல்லாத்தையும் அகற்றக்கூடிய ஆற்றல் படிப்புக்கு இருக்குது, அதனால் அது பயன் இல்லைன்னு என்றைக்கும் நினைக்காத, அதை பயன்படுத்தக்கூடிய திறன் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி குரு சொல்லும்போது தான் என்ன பண்ணுறாரு, அந்த சீடன் உணர்றாரு படித்து பயன் இருக்குது அப்படின்றத. இந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில் நமக்கு நிறைய நடக்கும். சரி, நம்ம நிறைவு நேரத்துக்கு வந்தாச்சு, முத்தான நேயர் நம்ம அறிவிக்கக்கூடிய நேரம். மூன்று நேயர்கள் மனதளவில் எனக்கு ரொம்ப சொன்ன கருத்துக்கள் நல்லா இருந்தது. ஈரோடு வெட்டுக்காடு வலசு தங்கவேல் ஐயா அவங்க சொன்னது, நோ பார்க்கிங், வரிசையில் நின்று வரவும் கையூட்டு, அதையும் தாண்டி வாக்களிக்கிறது. சேலம் வேம்படி தளத்திலிருந்து தண்டபாணி ஐயா, குடிப்பழக்கத்தை மையம் வச்சு சொன்னாங்க குடிக்கக்கூடாதுன்னு. அப்புறம் மாணிக்காபுரத்திலிருந்து பாண்டி ஐயா சொல்லும்போது, படிக்கட்டில் நிற்காதீர்னு இருக்கும், ஆனால் கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டில் நிற்கிறத தவிர்க்காமல் இருக்காங்கன்னு. திருநெல்வேலியிலேருந்து சொன்ன நேயர் கண்ணன் அவங்க சொன்னதும் அருமையாக இருந்தது. இருந்தாலும் இந்த நோ பார்க்கிங்கும் வரிசையில் வரவும் கையூட்டு வாக்கு, இந்த நாலு விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியோட துவக்கத்தில் சொல்லி அந்த நிகழ்ச்சியை ஒரு போக்குக்கு கொண்டாந்ததற்காக படித்தும் பயனில்லை இந்த வானவில்லின் முத்தான நேயராக ஈரோடு வெட்டுக்காடு வலசு தங்கவேல் ஐயா அவர்களை முத்தான நேயராக அறிவிக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்த வார தலைப்பையும் சொல்லிடலாம், ரசித்து செய்யும் வேலை. இதுதாங்க தலைப்பு, அடுத்த வார வியாழனுக்கான தலைப்பு, ரசித்து செய்யும் வேலை. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு, விடைபெறுகிறோம், நன்றி வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அரசுமுறை பயணமாக லண்டன் சென்றிருந்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை சென்னை திரும்பினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு நிகழ்ச்சியில் கோயிலின் 12 கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும், தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்களும், மறுமார்க்கத்தில் பகல் 11:50 மற்றும் மாலை 3:25 இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: நானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: அமுத தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் சிநேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா.

கவிதையும் கானமும் கவிதையும் கானமும் கவிதையும் கானமும்

நான்கு பருவ காலங்களை தவிர எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருப்பது போல கவிதை எழுதுவதற்கும் ஒரு காலம் இருக்கிறதா? கவிதையின் தலைப்பு கவிதை எழுதும் காலத்தில். கவிதையின் தலைப்பு கவிதை எழுதும் காலத்தில். நான் கவிதை எழுதும் காலத்தில் பூக்கள் நெருக்கமாக இருந்தன. இரவு கரிசனமாய் இருந்தது. நட்சத்திரங்கள் முன்னறிவிப்பின்றி வீட்டிற்குள் நுழைந்திருந்தன. போராளியிடம் நட்பிருந்தது. அதிகார மையங்களின் மீது விமர்சனத்தை கொட்டும் ஆற்றல் இருந்தது. நான் கவிதை எழுதும் காலத்தில் கடவுள் என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டிருந்தார். என் ஞாயிற்றுக்கிழமைகள் திருடப்பட்டிருந்தன. கொசுக்கள் பிரியமாக இருந்தன. தார் சாலைகள் உறங்கும் குரட்டை சத்தம் கேட்க முடிந்தது. தண்டவாளத்தின் ரயில் வண்டியின் கதை புரிந்து கொள்ள முடிந்தது. நான் கவிதை எழுதும் காலத்தில் பெண்களின் அவஸ்தைகளை புரிய தொடங்கினேன். வலிக்காமல் பற்களிடையே குட்டிகளை தூக்கும் லாவகத்தை ஒரு பூனை கற்றுக் கொடுத்தது. ஒரு சாத்தானை சந்திக்கும் துணிச்சல் இருந்தது. நான் கவிதை எழுதும் காலத்தில் விதைகளை சேகரிக்க தொடங்கினேன். வயல்களில் ஓய்வெடுக்கும் கலப்பைகளிடம் உரையாடத் தொடங்கினேன். பூண்மாட்டிய மாடுகளின் வலிகளை வார்த்தைகளாக்கினேன். நிலங்களின் தாகம் தெரிந்தது. நிலங்களுக்கு உணவுக்குழாய் இருந்தது. நிலங்களின் தாகம் தெரிந்தது. நிலங்களுக்கு உணவுக்குழாய் இருந்தது. நிலங்களுக்கு வயிறு இருந்தது. நான் கவிதை எழுதும் காலத்தில் பிணங்களோடு பேசும் பழக்கம் இருந்தது. அடிப்படைவாதத்தை அறுக்கும் கத்தியோடு சிநேகம் இருந்தது. ஹிட்லருக்கு எதிராக சுவரொட்டி எழுதிய வாசகங்களை படிக்கும் பழக்கம் இருந்தது. நான் கவிதை எழுதும் காலத்தில் என் அறை ஒரு சிறையாக இருந்ததில்லை. நான் கவிதை எழுதும் காலத்தில் என் அறை ஒரு சிறையாக இருந்ததில்லை. எனது அறிவாள்கள் எந்த மனிதனையும் காயப்படுத்தியதில்லை. நான் கவிதை எழுதும் காலத்தில் சொற்கள் நண்பனாக இருந்தது. நான் கவிதை எழுதும் காலத்தில் சொற்கள் நண்பனாக இருந்தது. ஏனெனில் கவிதை எழுதும் காலத்தில் நான் கவிஞனாக எப்போதும் இருந்ததில்லை. இது கோடை பண்பலை 100.5. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கவிதைகளோடு கானங்கள். இது கவிதை ரசித்து முடிந்த நேரம், பாடல் ரசிக்க தொடங்கும் நேரம்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
5: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
6: கோடி பண்புலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
8: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.

இனி மௌனத்தின் பேரொளி. இது கவிதையின் தலைப்பு. கவிதை தந்திருக்கிறார் க. ஆனந்தகுமார். பேசுவதற்கென யாருமின்றி தனிமை காத்த வேளையில் பேச்சுக்களின் தீவிரத்தை குறைப்பதற்காய் யோசித்து பார்த்தேன். பேசுவதற்கென யாருமின்றி தனிமை காத்த வேளையில் பேச்சுக்களின் தீவிரத்தை குறைப்பதற்காய் யோசித்து பார்த்தேன். வெளியெங்கும் ஓயாத பேச்சுக்கள் சலிப்பையே ஏற்படுத்தின மனமெங்கும். நண்பனுடன், அண்டை வீட்டானுடன், தெருக்கோடி நண்பர்களுடன் இப்படியாக நீண்டு இறுதியில் குறைந்த பேச்சுக்களின் எல்லை முடிவிற்கு வந்தது. மௌனமே எங்கும் வியாபிக்க காலத்தின் போக்கில் மௌனத்தின் அலறல் பேச்சுக்களை விரும்பத் துவங்க இப்போது பேசத் துவங்குகிறேன். முன் எப்போதும் இல்லாத அளவு மௌனமே எங்கும் வியாபிக்க காலத்தின் போக்கில் மௌனத்தின் அலறல் பேச்சுக்களை விரும்பத் துவங்க இப்போது பேசத் துவங்குகிறேன். முன் எப்போதும் இல்லாத அளவு. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கவிதைகளோடு கானங்கள் கேட்ட அந்த கவிதை மௌனத்தின் பேரொளி.

0: ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மென்ட் எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அனில் டபுள் ரோஸ்டர் டிராவாவின் நல்வாழ்த்துக்கள்.
2: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.

கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கவிதைகளோடு கானங்கள். இனி பிரேம பிரபா அவர்களின் ஒரு கைப்பிடி விதைகள் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை. கவிதையின் தலைப்பு ஒரு கைப்பிடி விதைகள். பேருந்து நகரும் சமயம் மூச்சிறைக்க ஓடி வந்தான் என் நண்பனின் மகன். இருக மூடிய தன் இரண்டு கைகளில் ஏந்தி கொண்டு வந்த மர விதைகளை என் கைகளில் வேகமாக இடம் மாற்றி கையசைத்து வழி அனுப்பினான். விரல் இடுக்குகளின் வழி கசிந்து வெளியேறிய விதைகள் பல ஏக்கர் நிலங்களை பசுமை காடாக்கும் என்பதால் அக்கறையுடன் குனிந்து ஒன்றுவிடாமல் சேகரிக்கிறேன். நடுங்கும் பூமியின் அதிர்வு, ஆழிப் பேரலையின் இறைச்சல், நிலையற்ற வெப்ப அளவு அனைத்தையும் உணர்த்தியது என் உள்ளங்கைகளில் இருந்து வழிந்த விதைகளின் இதமான வெப்பம். வீட்டிற்கு சென்றவுடன் என் மகனின் உள்ளங்கைகள் குவிய குவிய விதைகளை இடம் மாற்ற கண்களை மலர்த்தியபடி சிரிக்கிறான், ஒரு பொக்கிஷத்தை கண்டது போல. அளப்பரிய கருணையை வெளிக்காட்டியது இயற்கை அந்த அரிய தருணத்தில். ஆழிப் பேரலையும் பூமியின் சீற்றமும் சற்றே தணிந்தது போல உணர்ந்தேன் நான் அப்போது. ஒரு விதை செய்யும் மகத்துவத்தை உணர்த்தும் கவிதை தந்திருந்தார் பிரேம பிரபா. கவிதையின் தலைப்பு ஒரு கைப்பிடி விதைகள்.

மனிதர் அநேகர் எனும் தலைப்பில் கவிதை தந்திருக்கிறார் சோழ நாகராஜன். பகலும் இரவுமாய், ஓட்டமும் உறக்கமுமாய், உணவே பிரதானம் என கொண்டு உருளுகிறது வாழ்க்கை. பலரும் பலவிதமாக வாழ்ந்து பார்க்கவே எத்தனித்திருக்கிறார்கள். இருந்தும் வாழ்க்கை என்னவோ அதன் போக்கிலேயே அடியெடுத்து வைத்து அரற்றுகிறது. சமூகமாக வாழ்கிற விலங்காம் மனிதன். சமூகத்திற்காக வாழ்வதற்காகவும் சிலர் சிலாகிக்கிறார்கள். சமூகமாக வாழ்கிற விலங்காம் மனிதன் சமூகத்திற்காக வாழ்வதற்காகவும் சிலர் சிலாகிக்கிறார்கள். இருந்தும் என்ன செய்ய, விதவிதமான மனங்களை சுமந்து கொண்டும் மனங்கள் முழுவதிலும் ரணங்களை சுமந்து கொண்டும் வாழத்தான் செய்கிறார்கள்.

மனிதர் அநேகர் இங்கே இதயமற்றவர்களிடம் சதா இரக்கத்தை வேண்டியபடி எதிரிகள் எவர் என்று தெரியவும் தெரியாதபடி இதயமற்றவர்களிடம் சதா இரக்கத்தை வேண்டினபடி எதிரிகள் எவர் என்று தெளியவும் தெரியாதபடி. இந்த கவிதை தந்திருந்தார் சோழ நாகராஜன்.

0: விரைவில் திருச்சி சாரதாசில்.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: நம்ம அவங்களை செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்தே நீவாடி கணிக்கிற ஒரு சில மண்டாடி ஆகும்.
3: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
4: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: வசந்த் அண்ட் கோ காலம்
6: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

இனி நானும் என் பொழுதுகளும் எனும் தலைப்பிலான கவிதை. கவிதையின் தலைப்பு நானும் என் பொழுதுகளும். கவிதை தந்திருக்கிறார் ரஞ்சித். நடக்கவிருந்த நிகழ்வுகள் எந்தவித தாமதமின்றியும் சிறு நெருடலின்றியும் மெல்லமாய் மௌனமாய் நடக்காமலே எரிந்து சாம்பலாகிறது. யாரோ ஒருவரின் நிராகரிப்பினால் நடக்கத் தொடங்கும் குழந்தைக்கு நடை பரிச்சயமாகும் வரை நடைவண்டி பல வருடங்களாய் கிடைக்காமலே போகிறது. முடிவுகள் தெரியாத பயணங்கள் ஆரம்பமாகிவிடும். நீண்ட ஒரு பொழுதொன்றில் நெடுநாள் கடந்து வந்த தூரம் அளந்துவிடும்படியாய் சற்று விசாலமற்று கிடக்கின்றது. சொல்லும் அளவுக்கு சேமிப்பில் எதுவும் உள்ளடங்கவில்லை கனவுகளை தவிர. தினமும் பொழுது விடுகின்றது, சாய்கின்றது. இதற்கிடையில் பயணம் கொள்கிறது, ஆசுவாசம் கொள்கிறது மற்றும் நிறம் கொள்கிறது. இதுவரை எதையும் எனக்கென்று கொண்டு வந்ததில்லை என்னுடைய பொழுதுகள். தினமும் பொழுது விடுகின்றது, சாய்கின்றது. இதற்கிடையில் பயணம் கொள்கிறது, ஆசுவாசம் கொள்கிறது மற்றும் நிறம் கொள்கிறது. இதுவரை எதையும் எனக்கென கொண்டு வந்ததில்லை என்னுடைய பொழுதுகள். நானாவது இனி எதையாவது கொண்டு போக பார்க்கிறேன் எனது பொழுதுகளுக்கு. நானும் எனது பொழுதுகளும் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை ரசித்தோம். கோடை பண்பலையோடு இணைந்திருக்கும் இந்த பொழுது இனிய பொழுது. இப்போது இனிய பாடல் காத்திருக்கிறது உங்களுக்காக, உங்களது பொழுதை இன்னும் இனிதாக்க. அந்த கவிதையை தந்திருந்தார் ரஞ்சித். கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதையும் கானமும்.

இனி மௌனத்தின் பேரொளி. இது கவிதையின் தலைப்பு. கவிதை தந்திருக்கிறார் க. ஆனந்தகுமார். பேசுவதற்கென யாருமின்றி தனிமை காத்த வேளையில் பேச்சுக்களின் தீவிரத்தை குறைப்பதற்காய் யோசித்து பார்த்தேன். பேசுவதற்கென யாருமின்றி தனிமை காத்த வேளையில் பேச்சுக்களின் தீவிரத்தை குறைப்பதற்காய் யோசித்து பார்த்தேன். வெளியெங்கும் ஓயாத பேச்சுக்கள் சலிப்பையே ஏற்படுத்தின மனமெங்கும். நண்பனுடன், அண்டை வீட்டானுடன், தெருக்கோடி நண்பர்களுடன் இப்படியாக நீண்டு இறுதியில் குறைந்த பேச்சுக்களின் எல்லை முடிவிற்கு வந்தது. மௌனமே எங்கும் வியாபிக்க காலத்தின் போக்கில் மௌனத்தின் அலறல் பேச்சுக்களை விரும்பத் துவங்க இப்போது பேசத் துவங்குகிறேன். முன் எப்போதும் இல்லாத அளவு மௌனமே எங்கும் வியாபிக்க காலத்தின் போக்கில் மௌனத்தின் அலறல் பேச்சுக்களை விரும்பத் துவங்க இப்போது பேசத் துவங்குகிறேன். முன் எப்போதும் இல்லாத அளவு. இது உங்கள் கோடை பண்பலை 100.5. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கவிதைகளோடு கானங்கள். கேட்ட அந்த கவிதை மௌனத்தின் பேரொளி.

கோடை பண்பலை 100.5 காற்று தேரேறி உங்கள் இதய வாசலில் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன கவிதையும் கானமும். செவ்வாய்க்கு மறுநாள், ஆனால் புதன்கிழமை அல்ல. கவிதையின் தலைப்பு செவ்வாய்க்கு மறுநாள், ஆனால் புதன்கிழமை அல்ல. எழுதியிருக்கிறார் சுகுமாரன். வீடு தவறியோ, விலாசம் விசாரித்தோ, உதவி கோரியோ, நன்கொடை திரட்டவோ எப்போதாவது யாராவது வருவார்கள் என்பதை தவிர்த்தால் வாசலுடன் திரும்பும் அன்றாடர்களை தவிர வருகையாளர் அதிகமில்லை வீட்டுக்கு. வாசலுடன் திரும்பும் அன்றாடர்களை தவிர வருகையாளர் அதிகமில்லை வீட்டுக்கு. அனுமதி கோராத அழைப்பாளர்கள் சிலரும் அபூர்வமாக நுழைவதுண்டு. விடிந்ததும் காற்றின் வெளிச்சம் வீட்டை பிரியாத பூனையின் காதலன். விடிந்ததும் காற்றின் வெளிச்சம் வீட்டை பிரியாத பூனையின் காதலன். காதலனை வேவு பார்க்க வரும் இன்னொரு காதலி. முற்றத்து மரக்கிளை ஒடிந்தது எப்படி என்று விசாரணை செய்ய

வரும் நீலவால் குருவி முற்றத்து மரக்கிளை ஒடிந்தது எப்படி என்று விசாரணை செய்ய வரும் நீலவால் குருவி தொட்டிப்பூவை பறித்தது ஏன் என்று பிராது சொல்லும் தேன்சிட்டு மழைத்துளி விழுந்ததும் கத்தித்துள்ளும் தவளை அறைகளுக்குள் பதுங்கியிருக்கும் அந்தி பிரகாசத்தை கைப்பிடித்து இழுத்துச் செல்லும் முன்னிரவு இவையெல்லாம் தற்செயல் வருகைகள். இன்று வெயிலின் இளநீர் வாசனையோடு கண்ணாடி பிரதிபலிப்பாய் கொதித்து மின்னும் நட்ட நடுப்பகலில் மூடிய கதவை கடந்து யாரோ நுழைந்ததை உணர்ந்து திகைத்தேன். கூடத்தில் பார்த்தேன், அறைகளுக்குள் தேடினேன். யாருமில்லை, யாருமில்லை, யாருமே இல்லை. எனினும் யாரோ வந்து வீடு முழுவதும் ஊன்றி நடந்து திரும்பிட அடையாளமாய் தாளிட்ட கதவுக்கு இப்பால் வாசல் நிலையருகில் தரையில் ஒரு ஜோடி காற்சுவடுகள் ஆரஞ்சு ஒளியுடன் விட்டு விட்டு ஒளிர்வதை பார்த்தேன்.

வந்து வீடு முழுவதும் ஊன்றி நடந்து திரும்பிட அடையாளமாய் தாளிட்ட கதவுக்கு இப்பால் வாசல் நிலையருகில் தரையில் ஒரு ஜோடி காற்சுவடுகள் ஆரஞ்சு ஒளியுடன் விட்டு விட்டு ஒளிர்வதை பார்த்தேன். அப்போது முதல்தான் இதய துடிப்பின் நிமிட கணக்கில் ஒரு துடிப்பு குறைந்ததை உணர்ந்தேன். அன்று செவ்வாய்க்கு மறுநாள், ஆனால் புதன்கிழமை அல்ல. கோடை பண்பலை 100.5 செவ்வாய்க்கு மறுநாள் ஆனால் புதன்கிழமை அல்ல என்ற தலைப்பில் கவிதை கேட்டோம். கவிதை தந்தவர் சுகுமாரன்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
6: கோடை பண்பலை 100.5 கவிதைகளோடு கானங்களும் ரசித்திருப்பீர்கள். இனி அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்போமா? கவிதைகளோடு கவிதைகளாவோம்.

0: இனி கேட்கலாம் கோடை பண்பலின் 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.
1: வாசிப்பவர் லட்சுமி ராகவன். கைவினை கலைஞர்களின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், மாநில ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் ஒரு மாத

பால சேவை இயக்கம் இன்று முதல் மேற்கொள்ளப்படுகிறது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மின்னணு பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்று மக்கள் சேவையை வாழ்வின் லட்சியமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் மின்னணு ஏலம் இன்று தொடங்குகிறது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயணம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் மைல்கல்லாக அமைந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட 99 வேட்பு மனுக்களின் மீதான பரிசீலனை இன்றும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் ரிதுஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக்கினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். நேர்களே, எப்பொழுதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 இது பாட்டு பட்டாளம். நிகழ்ச்சியில தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர், பாடகர், நடிகர் என பன்முகம் காட்டும் சந்திரபோஸ் அவர்களின் இசையமைப்பில் உருவான பாடல்களை நேயர்கள் பாட வரலாம். அறிமுக நேயர்கள் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 கோடை பண்பலை 100.5 அனைத்து நேயர்களும் 24, 24, 26, 290, 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0452 ஒரே நபரின் பாடல்கள் அப்படின்னொன்னே உங்க கூட உங்களை சந்திக்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. உங்க பேர் சொல்லிருங்க.
1: மீனா.
0: நான் யாருன்னு அவங்களுக்கும் தெரியும்.
1: நிர்மலா. வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் நேர்களே. சொல்லுங்க மீனா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் நிர்மலா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: உங்க பேச்சு மாதிரியே உங்களுக்கு பின்னாடி வர இசையும் அதே மாதிரியே இருக்கு. ஏதாவது சொல்லி வச்சுட்டு வந்தீங்களா? என்ன?
0: இல்ல இல்ல, அந்த மாதிரி இசையெல்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் உற்சாகம் அதிகமாயிரும்.
1: ஏற்கனவே நிர்மலாவை பிடிக்க முடியாது.
0: அப்படியா? அந்த அளவுக்கு இருக்கேன்றீங்களா?
1: சரி, சந்திர போஸ் சொல்லியிருக்கீங்க, அவர் இசையமைத்த படங்கள்லேருந்து ஏதாவது ஒரு பாடல் பாடணும். நிறைய படங்கள் அவர் இசையமைச்சிருக்காங்க.
0: இசையமைச்சிருக்காரு, நடிச்சிருக்காரு, அவரும் கூட பாடியிருக்காரு. ஆனா அவருடைய பாடல்கள் தான்
1: எதுவா இருந்தாலும்
0: குறைஞ்சது ஒரு 4 வரிகளாவது சரியா பாடணும்.
1: ஆமா, இல்லைன்னா நிர்மலா வருத்தப்பட்டுருவாங்க.
0: அதனால இல்லைன்னா நம்ம தான் அந்த வரிகளை சேர்த்து பாட வேண்டியதா இருக்கும். சரி, இப்ப இணைப்புல யாருங்க?
1: வாங்க, வணக்கம்.
0: யார் வந்திருக்கீங்க? அமைதியா இருக்கீங்க?
1: வணக்கங்க.
2: பத்மாவதி

0: பத்மாவதி அம்மா என்ன பாட போறீங்க?
1: அந்த
2: பாடுங்க
1: பாடுங்க
2: பாடுங்க.
1: பூக்களத்தாம் பறிக்காதீங்க, காதலத்தாம் முறிக்காதீங்க, பெண்கள் தான் பார்த்து கொண்டால் காதலங்கே ஊற்றிருக்கும், இதயம் அதை தடுத்து விட்டால் யார் தடுத்து அதுவும் நிற்கும். பூக்களத்தாம் பறிக்காதீங்க, காதலத்தாம் முறிக்காதீங்க, பூ பூத்து காயா காக்கும், காய்கனிஞ்சி பழமா பழுக்கும், பழம் மீண்டும் விதைய கொடுக்கும், வித மீண்டும் பூவ கொடுக்கும்.
0: நான்கு வரின்னு சொன்னீங்க, எட்டா பாடிட்டோம், அப்படி இருந்தும் விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்றீங்களா?
1: இல்லங்க மேடம், கொஞ்சம் அந்த பாட்டு புள்ள தெரியும்,
0: என்ன காரணம் முழுசா அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு? சரிங்க சரிங்க, அப்ப எல்லாம் நதியா படம், அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறமா நதியா ட்ரெஸ், நதியா கமல் நிறைய வந்துருச்சுல்ல,
1: நானும்
0: நிறைய போட்டுக்கீங்க பாத்துக்கங்க, நதியா கிளிப்பு
1: நல்லபடியா முடிஞ்சது மேடம்.
2: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க.
0: சரிங்க, இப்ப இணைப்புல வந்திருக்கோம் நேயர், வாங்க வணக்கம். யார் வந்திருக்கீங்க? வணக்கம், பேர் சொல்லலாம்.
3: வணக்கம் மேடம்.
0: யாருங்க பேர்
3: சொல்லுங்க? நல்லா முகோ தேவராஜ் பேசுறேங்க.
0: தேவராஜ் ஐயா, என்ன பாடல் பாட போறீங்க?
3: பாடுங்க.
0: போதுங்க, இருந்தாலும் கரெக்டா பாடிட்டீங்க. டிஆர் மியூசிக்ல வந்து அந்த அம்மா வந்து எனக்கு நான்கு வரி என்ன எட்டு வரி கூட தெரியும்னு பாடிட்டு போயிட்டாங்க. சரி, இந்த இப்ப வந்து வந்து நேயர் கண்டுபிடிச்சிட்டாரு, அதே அவங்க கேட்டிருப்பாங்க. இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்,
4: நான் ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரத்துலேருந்து சுமதி பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
2: எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் சுமதிமா. பாடுங்க, என்ன பாடல் பாட போறீங்க?
0: இசையமைப்பாளர், நடிகர், பாடகர் சந்திரபோஸ். சரிங்களா?
4: இல்லை, அவர் மியூசிக் டைரக்ட் பண்ண ஒரே ஒரு படம் பேர் மட்டும் எனக்கு க்ளூவா சொல்லுங்க மேடம், எனக்கு சத்தியமா தெரியாது.
0: படம் பேர் சொல்லணுமா உங்களுக்கு? ராஜா சின்ன ரோஜா.
4: பாட்டு ட்ரை பண்ண, ராஜா சின்ன ரோஜாவா? ரஜினிகாந்தோட படம்.
0: ஆமாங்க.
4: சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும், கண்ணே உங்க பேரை ஒரு தரம் சொன்னா விழுந்து இழுந்திடும் புல்லும், கெட்டப்ப மாத்துங்க செப்ப மாத்துங்க கெட்டப்ப மாத்தாதீங்க. ஓ

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்கள

0: ஜென்மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
4: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் 11:16. இது உங்களுக்குடைய பண்பலையின் 1.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. இன்னைக்கு இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்த படங்கள்ல இருந்து பாடல்கள் பாடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
2: இப்போ நம்ம கேட்ட அந்த பாடல் கூட அவருடைய இசையில வந்த பாடல் தான்,
1: அண்ணா நகர் முதல் திருப்பாடல்.
2: அது வந்து நேயர்களுக்கு தெரியட்டுமே அப்படிங்கறதுக்காக நம்ம கொடுத்தோம்.
1: சரி
2: சரிங்களா. இப்போ இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: யாருங்க?
3: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோங்க. யாருங்க பேசுறது?
3: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
1: சரிங்க, என்ன
2: பாடுங்க?
3: ரவிவர்மன் எழுதாத தலையோ ரவி தேவி வடிவான சிலையோ
2: நீங்களே ஒரு மிட்டு
3: எழுதாத கவியோ
2: நீங்களா ஒரு ராகம் போட்டீங்க. ரவிவர்மன் எழுதாத கலையோ அப்படிதானே வரும்.
3: திருப்பார்வை போதும் நாட்டிலையாடும் மைதானமாகும் இதனோரும் திரிப்பொன்று போதும் நான் இலை பாடும் மலப்பந்தலாகும் கையேந்தி நாய் வந்து விழுந்தேன் பின்னே கருங்கூதலில் நான் தொழுந்தேன் கண்ணே.
2: சரிங்க, பாடலை வாசித்தவர் கோபாலகிருஷ்ணன் ஐயான்னு சொல்லலாம். சரிங்களா?
1: சரியா பாடிட்டீங்க.
2: ராகத்தையே அவர் மாத்திட்டாரு, இருந்தாலும் அவர் ஒரு புது ராகம் புது மெட்டில் உருவாக்கி
1: நாங்க சொன்ன மாதிரி பாடிட்டோமா இல்லையா சந்திரபோஸ்.
2: சரிங்க, ஆனா அவருடைய பாடல் தான் நீங்க பாடுறது, கரெக்டான பாடல் தான். இப்ப இணைப்புல யாருங்க? 11:18 பேர் சொல்லுங்க.
4: வணக்கம்.
1: வணக்கங்க.
4: மாவட்டம் காமாட்சிபுரத்துல இருந்து நான் கன்னி பேசுறேன்.
2: வாங்க, அடுத்து பாட தயாரா?
4: ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பாடுறேன்.
2: ஐயோ, நம்பிட்டோம் போங்க.
4: சந்திரபோஸே பாடின பாட்டுதான்.
2: பாடுங்க பாடுங்க.
4: ஆறு புஷ்பங்கள்ல இருந்து
1: நல்ல பாடல்.
4: ஏண்டி முத்தம்மா

0: நிறைய படிக்கணும்னு ஆசை இருந்தால் போதும்.
1: படிக்கணும், நாங்க பாட தானே சொன்னோம், படிக்கணும்ன்றீங்க பாருங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கங்க.
2: கடலூர் மாவட்டம் மேலூர் கோட்டலத்தை பத்தி ராதாகிருஷ்ணன்.
3: ராதாகிருஷ்ணன் ஐயா பாட தயாராயிட்டீங்களா?
2: தயாராயிட்டு படம் விடுதலை. நீல குயில்கள் ரெண்டு மாலை பொழுதில் இன்று குவித்திரியும் பாடிப்பிடியும் ஆயிரம் ஆசைகள் கொண்டு ஆயிரம் ஆசைகள் கொண்டு நீல குயில்கள் ரெண்டு மாலை பொழுதில் இன்று குவித்திரியும் பாடி தெரியும் ஆயிரம் ஆசைகள் கொண்டு ஆயிரம் ஆசைகள் கொண்டு பொய் பொய்யா பொய்யா
3: ஹொய் ஹொய்யா
2: பொய்யா பொய்யா
3: ஹொய்யா ஹொய் ஹொய்யா எல்லாரும் கேட்டிருப்பாங்க அவர் இசையில வந்த பாட்டா இது அப்படின்னு ஆச்சரியப்படுறவங்களும் இருந்திருப்பாங்க, இருந்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப எல்லாருக்காகவும் கோடை பண்பலையின் 1.5

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.

0: வசந்த் அண்ட் கோ. ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அனில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: கோடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது பாட்டு பட்டாளம். ஒரே நபருடைய பாடல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பாடணும். அதுல வந்து நம்ம வந்து
9: இசையமைப்பாளர், சந்திரபோஸ்,
8: நடிகர் அப்படின்னு நிறைய பன்முகம் காட்டக்கூடிய ஒரு ஒரு இசையமைப்பாளர் தான் அவரு,
9: கலைஞர்.
8: அவர் வந்து சந்திரபோஸ். அவருடைய பாடல்களை தான் நேர்களை பாட சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் பாட தயாரா இருக்காங்க. இப்ப வாங்க.
10: ஈரோடு மாவட்டம் ஒரகுறிச்சிக்கிட்டத்துல இருந்து கலைச்செல்வி பேசுறேங்க.
9: கலைச்செல்வி, என்ன பாடல் பாட போறீங்க?
10: நாங்க மனிதன்லிருந்து வானத்தை பார்த்து பூமியை பார்த்து பாடுறோம்.
9: பாடுங்க.
10: வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனிதனை இன்னும் பார்த்தலையே. அத பல நாள் இருந்தே இல்ல, அந்த நிம்மதி போன அத்தனை பேரும் குற்றவாளி. அத்தனை பேரும்
8: இணைப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல நின்னு பாடுங்கம்மா.
9: பேசும்போது நல்லா வருது, பாடும்போது தான் ஏதோ ஒரு இடைஞ்சல் வருது. சரிங்க, பாடுங்க.
8: அதே பாடல் தான்.
10: பார்த்த பூமிய பார்த்த மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அட பல நாள் இருந்தேன் உள்ள, அந்த நிம்மதி எங்கில்ல.

0: மனத்தை பார்த்த
1: சிவரே ஒரு நேரம் பார்த்துட்டு அப்புறம் போலாம்.
2: யாருங்க இப்ப
0: பேசுங்கம்மா,
2: பேசிட்டு பாடுங்கம்மா.
0: விருதுநகர் மாவட்டம் இருந்த செங்கமடையிலிருந்து தங்கமணி பேசுறேன் மேடம்.
2: தங்கமணி அம்மா பாடுங்க.
0: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நல்லா இருக்கோம்.
0: சரி மேடம்.
2: தங்கமணி ரங்கமணி பவானி பாடுங்க.
0: மல்லிகை பூத்திருக்கு அது மனதில் நிறைஞ்சிருக்கு,
1: மனதில் நிறைஞ்சிருக்கா மலையில நிறைஞ்சிருக்கு,
0: ஒரு வண்டுச்சு தவம் இருக்கு.
2: ஏமா மல்லிகை பூ
0: நேரத்தில் அது மாறா புத்தனஞ்சிருக்கு.
2: பக்கத்துல பாருங்க, பக்கத்துல மல்லிகை பூ இருக்கானே, உங்களை பார்த்து முறைக்குதா? எங்க மலையிலதான் நனையும் சொல்லுவாரோ, நீங்க என்ன பாடுறீங்க?
0: வருஷம் எல்லாம் காத்திருக்கு ஒரு வண்டிக்கு தவம் இருக்கு, மழை வீழ்ந்த நேரத்திலே மாறாப்பு நடத்திருக்கு, மாறாப்பு சேலைக்குள்ளே எந்த மனசும் நிறைஞ்சிருக்கு.
2: பாடல நாங்களே உருவாக்கிட்டோம். சரிங்கம்மா, நன்றிங்க.
3: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
4: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.

0: ரொம்ப அமைதியான பாடலாம், அழகான பாடலாம் கேட்டோம் இல்லைங்களா.
1: நேரம் சொல்ல வந்தேன், நேரம் 11:36 ஆகுது. சந்திரபோஸ் சேமித்த படங்கள்ல இருந்து பாடல்கள் பாடிட்டு இருக்கிறாங்க,
0: கூட பாட தயாரா இருக்காங்க, யாருன்னு கேட்டுலாம். வாங்க, வணக்கம். யாருங்க?
2: வணக்கம்மா,
0: பேர் சொல்லுங்கய்யா.
2: வாழ்க வளமுடன் வளர்க கோடையப்பம், கரூர் மாவட்டம் நெரூர் தாமாரம் பேசுறேங்கம்மா. அம்மா, ரெண்டு சகோதரி நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கிறோங்க.
0: பாடுங்க.
2: சரிங்கம்மா,
0: பாடுறேன். பாடலை
2: படம் மனிதன். கால கால முரட்டுக்கால முரட்டுக்கால நான் தானே, போக்கிரி ராஜா நான் தானே, பாயும் புலியும் நான் தானே, பயந்து போக மாட்டேனே, நாடெல்லாம் எம்பேர சொல்லும் நல்லவனுக்கு நல்லவன் தானே. பாயும் புலியும் நான் தானே, பயந்து போக மாட்டேன், நாடெல்லாம் எம்பேர சொல்லும் நல்லவனுக்கு நல்லவன் தானே.
0: சரிங்க, அவரோட இசையில வந்த பாடல் கரெக்டா பாடிட்டீங்க. இப்ப இணைப்புல யாருங்க? கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களுடைய பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். யாருங்க?
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: பேர் சொல்லுங்கம்மா.
3: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி காடபாளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர் பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோமா. என்ன பாடல் பாட போறீங்க?
3: மாநகர காவல்ல இருந்து பாடுறேங்க மேடம்.
0: பாடுங்க.
3: வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, தண்டித்தன செய்யலாமா குதிரை, வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, தண்டித்தன செய்யலாமா குதிரை, ஓ பொண்ணு போலத்தான் பூவ போலத்தான் கட்டி காப்பவன் நான் தான் நான் தான், வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை,
1: அடைச்சிட்டு பேசுறீங்களோ
4: என்ன
1: பாட
4: போறீங்க? இந்த சந்திரபோஸ் பாடின பாட்டு. ஏற்கனவே ஒரு பாட்டு பாடலான்னு இந்த மனிதன் படத்துல
5: பாடத்தாம்பூரே பாட்டு பல பேரு கதையே கேட்டு அம்மாடி ஆத்தாடி பொல்லாத உலகமடா, பூஞ்சிட்டு குருவிகளா புதுமெட்டு தருவிகளா.
0: கொஞ்சம்
1: பாட முயற்சி பண்ணிருக்கீங்க இல்லீங்களா?
0: ஆமா, ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. பூஞ்சிட்டு குருவிகளா புதுமெட்டு தருவிகளா.
1: நன்றிங்க அலங்கார ராஜ்.
0: இப்போ நாங்க பாடல் தயாராயிட்டோம், நன்றிங்க.
6: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: ரவாவா? போரான டிஷ்.
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: உங்கள் உள்ளங்க வந்தாலே

0: வரிசை 100.5 கொடைக்கானல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பாட்டு பட்டாளம்.
1: சரிங்க, இன்னைக்கு இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவங்க நடித்த இசையமைத்த படங்கள்லேருந்து பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. இப்போ
0: யாருங்க?
2: வணக்கம்மா.
1: வணக்கங்க.
2: நான் திருப்பூர் மாவட்டம் பூலவாடியிலிருந்து ராமசாமி பேசுகிறேம்மா.
1: ராமசாமி ஐயா, என்ன பாடல் பாட போறீங்க?
2: எனக்கு இந்த மைக்கேல் ராஜின் ஒரு படம்மா, அதில் அந்த ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்தில் அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டுங்கம்மா.
1: அது மைக்கேல் ராஜ் இவர் இசையமைத்த படமா? இணைப்புலேருந்து ஓடி போயிட்டார்.
0: எங்கள் அப்பான்னு ஒரு தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கும் போல பாடல் வந்து அவர் பாடாமையே போயிட்டாரு. சரி, இப்போ இணைப்பில் யாருங்க? வணக்கம்.
3: வணக்கம்,
0: பேசுங்க.
3: பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி ஜெகதீசம். எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கோமா, நீங்க?
3: நாங்களும் நல்லா இருக்கோம் மேடம்.
0: சரிங்க, அப்படியே சந்தோஷமா அந்த பாடலை பாடுங்க, ஏதாவது ஒரு பாடல்
3: பாடுறேன். ஓகே. இதுவரை

0: சரிங்கம்மா தோடி ராகம்.
1: சரி சரி இருங்க பாட்டு அதுதான் இல்லையே.
2: பூப்பந்தல் வைபோகம் தை மாதம்மா.

0: சரிங்க சரிங்க, ஆனா வந்து இடைப்பட்ட வரிகளை கொண்டு இந்த பாடலோட முதல் வரியை கண்டுபிடிச்சு பாடுங்க அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை, சரிங்களா? ஏன்னா அது வந்து செவ்வாய்க்கிழமை முற்பகல் 11 மணிக்கு வரக்கூடியது. இந்த பாடல் வந்து இசையமைப்பாளர் நாங்கள் சந்திரபோஸும் சொல்லிட்டோம், அவர் இசையில வந்து இந்த பாடல் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்ப வரிகள்ல இருந்து தான் பாடணும், சரிங்களா? இப்ப இணைப்புல யாருங்க? யார் வந்திருக்கீங்க?
1: சகோதரிகள் இருவருக்கும் கரூர் மணமாடி பெருமாள்பட்டி மணிவேலின் இனிய முற்பகல் வணக்கம்.
0: அப்படியே உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க பாடலாம்.
1: பெண்புத்தி 9 திரைப்படத்துல சந்திரபோஸ் அவர்கள் கொலுசை புலசை பாடல்
2: பாடுங்க.
1: கொலுசே கொலுசே எச பாடு கொலுசே கொலுசே கொலுசே.

0: எனக்கு இப்போது போதனை வந்திருக்கு. கொலுசி கொலுசி எச பாடு கொலுசி, கொலுசே கொலுசி எச பாடு கொலுசே.
1: ரொம்ப அழகா பாடிட்டீங்க மணிவேல்.
2: சரிங்க,
1: இப்ப இணைப்புல காத்துட்டு இருக்க நேயரை கூப்பிடுவோமா, பாடல் கேட்கலாம்.
3: பாடல் கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரெண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: கோடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: நேரம் 11:55 ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு.
8: அதாவது இன்னைக்கு வந்து பாட்டு பட்டாளத்தில் ஒரே நபருடைய பாடலாம் நம்ம இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவருடைய கேட்டோம். நேர்களும் நிறைய பாடல்கள் பாடினாங்க, பாடுறதுக்கும் முயற்சி பண்ணாங்க, இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு இல்லையா. சரி பரவாயில்ல, இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குதான். இதே நிகழ்ச்சி திரும்ப கேட்கணும் அப்படின்னா எதிர்வரும் வியாழக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு
7: வேறொரு நபருடைய பாடல்கள்.
8: ஆமாம், ஒரே நபர் தான், ஆனால் அந்த நபர் யார் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் சொல்லுவோம்.
7: சரி,
8: இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம்.
7: மீனா,
8: நிர்மலா, அசோக்.
7: நன்றி. வணக்கம் நேர்களே.
8: நன்றி நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உலக நாடுகள் இந்தியா மீது வைத்துள்ள நம்பிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மாநில ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் ஒரு மாத கால சேவை இயக்கம் இன்று முதல் மேற்கொள்ளப்படுகிறது. மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்று மக்கள் சேவையை வாழ்வின் லட்சியமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் மின்னணு ஏலம் இன்று தொடங்கியது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மின்னணு பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் செமி கண்டக்டர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜயன் இங்கிலாந்து பயணம்

மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் இளையோர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் மைல்கல்லாக அமைந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட 99 வேட்புமனுக்களின் மீதான பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மிசிச் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் சகோதரிகளே. கோடை பண்பலை நூறு புளியந்தின் மகளிர் நிறம் என்று கண்டுபிடி கண்டுபிடி. அழகின் மறுபுருவமாக, அன்பின் திருபுருவமாக, வானுலகும் பூ உலகும் ஏங்கி தவிக்க, வானவிலும் வந்து வியக்க, பூக்களின் மனம் வீசி புன்னகை மொழி பேசிடும் சகோதரிகள் பங்களிப்பில் கோடை பண்பலை நூறு புளியந்தில் மகளிர் நேரம். இன்றைய மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் அறிமுக சகோதரிகள் 2429 2993 அனைத்து சகோதரிகள் 2442426 வரலாம். முன் இணைப்பிற்கு 045442. இது உங்கள் கோடை பண்பலை நூறு புளியந்தின் மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் மகள் ஓடி இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன்.

0: அழகான அன்பான ஆழமான ஆர்ப்பரிப்போடு இருக்க சகோதரிகள் வந்து தயாராக இருப்பாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை கண்டுபிடி அப்படின்னாலே என்ன கண்டுபிடி ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், நமக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும் அப்படின்னு சகோதரிகள்லாம் வருஷம் கட்டிட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி கண்டுபிடி நிகழ்ச்சியில் வீட்டின் அலங்கார பொருட்கள், வீட்டில் எதெல்லாம் வச்சா நம்ம அலங்காரமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சில யோசனைகள் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. முன்னேற்பாடுகள் செய்யவும் ஆரம்பிப்போம் நம்ம. அதாவது நம்மளுடைய மீதமுள்ள நேரத்தை, நம்மளுடைய வேலை நேரங்கள் போக மீதமுள்ள நேரத்தை எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, இந்த வீட்டில் இந்த பொருளை தூக்கி அங்கே வைக்கலாமே, அந்த பொருளை தூக்கி இங்கே வைக்கலாமே அப்படின்னு சில யோசனைகளும் வரும். அப்போ எப்படியெல்லாம் வச்சா வீட்டை வந்து அலங்காரமாக வச்சுக்கலாம், அதாவது நம்மளால் முடியாட்டியும் இருக்க பொருள்களை வச்சு அலங்காரமாக வைக்கலாம், இல்லை சில பொருட்களை மாற்றி அமைத்து அலங்காரமாக வைக்கலாம், அப்படி வீட்டில் அலங்காரமாக எதெல்லாம் வைக்கலாம் பார்வைக்கு, அதாவது பார்க்குறவங்களுக்கு அது வந்து கவர்ற வண்ணமாக இருக்கணும், அப்படி பார்வைக்கு எப்படியெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சில பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்கள் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப சுலபமாக. சரிங்களா, வருக வணக்கம். வணக்கங்க,
1: என்னங்க எப்படி இருக்கீங்க?
0: சௌக்கியமாக இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்லா இருக்கோம்.

0: எங்க இருந்து யார் பேசுறீங்க?
1: தமிழ்செல்வி, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம்.
0: தமிழ்செல்வி, தமிழ்செல்வி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வீட்டு
0: வேலைகளை வந்து நீங்க எவ்வளவு நேரம் செய்வீங்க ஒரு நாளையில? எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிச்சுருங்க? ஒரு சிலர் வந்து காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, துவைக்கிறது, துடைக்கிறது, கழுவுறது, இது எல்லா வேலைகளையும் மதியத்துக்குள்ளே 10 மணிக்குள்ளே ஒரு டைம் வச்சுருப்பாங்க, முடிச்சுருவாங்க. முடிச்சுட்டு மிச்ச நேரத்தில் கொஞ்சம் நேரம் கண்ணா செஞ்சேங்க, கொஞ்சம் நேரம் அங்கே அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், இல்லை நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த செய்வாங்க. அது வந்து அவங்க வந்து டெய்லி செய்வாங்க. ஒரு 10 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுருவோம், 12 மணிக்குள்ளே முடிச்சுருவோம், 2 மணிக்குள்ளே குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள். இப்போ தான் நீங்கள் துணியை அலச போகிறீங்க. அந்த வீட்டு வேலையை ஒரு நாளில் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க? எனக்கெல்லாம் சாயங்காலம் 3 மணி 4 மணி ஆகுங்க, நான் ஒத்துக்கிறேன். இது வந்து தினசரி வேலை. நமக்கு இந்த தினசரி வேலைகளை முடிச்சுட்டு நமக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குவோம் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் வந்து நமக்காக கூட ஒதுக்க மாட்டோம், அப்பயும் அந்த வீட்டில் எதையாவது ஒன்று செய்யணும்னு தோணும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க?
1: என்னென்ன
0: பொருட்கள் வச்சா ஒரு அலங்காரமா இருக்கும் அப்படின்னு நானும் சில யோசிச்சு வச்சிருக்கேன். அத சில வார்த்தைகள் எழுத்தோட எண்ணிக்கையை சொல்றேன், நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. 5 எழுத்து. அது எல்லா வடிவத்திலையும் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து மாத்திக்கலாம். இந்த வடிவத்துல தான் இருக்கும் அப்படின்னு இல்ல, எந்த வடிவத்துல எந்த இடத்துலனாலும் எல்லா சைடும் அதை வச்சுக்கலாம். நம்ம
1: கலர் என்ன
0: அதுக்கு கலரே இல்லைங்க, அது எல்லாம் ஒரே கலரா தான் இருக்கும். அதுக்கு வெளியில போடுற ஃப்ரேம் வேணா கலர் கலரை நம்ம மாத்திக்கலாம். இவ்வளோ தூரத்துக்கு பதில் யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் தான் கேள்வியை கேட்கணும்.
1: கலர் கலராக நம்ம பிடிச்சி பார்த்தா தான் எப்படி?
0: என்னங்க?
1: இல்லை, நம்ம கலர் கலராக நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து மாற்றதா?
0: ஆமாம், வண்ணங்களில் வந்து நமக்கு பிடிச்ச வண்ணங்களில் தேவையான வண்ணங்களை அதில் மாற்றிக்கலாம், மாட்டிக்கலாம்.
1: புகைப்படம். புகைப்படம்
0: புகைப்படம் வருதுங்களா? சிறப்புங்க, வாழ்த்துக்கள். வருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நாமக்கல் மாவட்டம் பெரியபுட்டியிலிருந்து லட்சுமி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோம் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க லட்சுமி அம்மா?
2: நாங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறோம் மேடம்.
0: ஆஹா, காட்டுல என்ன போட்டுருக்கீங்க இப்போ?
2: காட்டுல வந்து ஆமணக்கு போட்டுருக்குறோம், மாடு நிறைய வச்சிருக்கிறோம், தீவனத்தட்டு போட்டுருக்குறோம், போட்டுருக்குறோம்.
0: எத்தனை மாடு இருக்கு?
2: மாடு ஒரு 9 உருப்படி இருக்குதுங்க மேடம்.
0: ஒன்பதுக்குமே பேர் வச்சிருக்கீங்களா?
2: என்னங்க மேடம்?
0: பேர் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பேர் என்ன?
2: மொட்டை மாடு
0: சுவற்றில். சுவற்றில், ஆனால் இப்போ வந்து சுவற்றில் வைத்தால் அது வந்து அழகாக இருக்கும், நிறைய விதவிதமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து மேசைகளோடு சேர்ந்தும் அது வந்து வடிவமைக்கிறாங்க.

0: ஆனா அதுவும் சுவற்றோட தான் இருக்கும்.
1: பல கலர்ல இருக்கும் மேடம்.
0: பல கலர்ல இல்லங்க, அது ஒரே கலர்ல தான் இருக்கும் எல்லா வீடுகளையும் பார்க்கும்போது.
1: எல்லா வீடுகளையும் பார்க்கும்போது ஒரே கலரா தான் இருக்குமா? அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேடம்?
0: இத சொன்னா பதில் வந்துரும் நினைக்கிறேன். எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படினா நம்மள நாமே பாத்துக்கிறதுக்கு.
1: சொல்லுங்களா மேடம். காலண்டர்.
0: காலண்டருங்களா? ஓ பரவாயில்லைங்களே, காலண்டர்ல நம்மள நாமே பாத்துக்கலாம் போலயே.
1: இல்லங்க, நாட்காட்டி தினமும் பாத்துக்கலாம் இல்லங்க.
0: நாட்காட்டியா? ஓ நம்மள நாமே அத பாத்துக்கலாம்.
1: நம்மள நாமே பாத்துக்க முடியாதுங்க மேடம். முகத்தை பார்க்க முடியாது, எழுத்து தான் பார்க்க முடியும்.
0: ஆ சிறப்புங்க, ஏன்னா நான் சொன்னது ஐந்து எழுத்து, ஆனால் நீங்கள் சொன்ன நாட்காட்டி ஏழு எழுத்து உடையது. நன்றிங்க.
1: காலண்டர், காலண்டர் ஐந்து எழுத்து தான் வருது மேடம். அதை
0: நம்ம நாட்காட்டின்னு தானே சொல்லுவோம். காலண்டர்
1: காட்டி ஐந்து எழுத்து தான் வருது.
0: அப்படிங்களா?
1: நாட்காட்டி.
0: அதை பிரித்து பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. ஆனால் நான் சொல்லுது ஐந்து எழுத்து தான். அந்த ஐந்து எழுத்துக்குள்ளே என்ன ஒரு அலங்கார பொருள் இருக்குமோ அதை தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க வேண்டும். லக்ஷ்மியம்மா நன்றிங்க.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
6: கோடை பந்தலை நூறுபள்ளி ஐந்தில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: RS Infotainment Eldred Kumar வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அனில் டபுள் ரோஸ்டர் ராவாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 நாளை பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி முல் சீதா சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் பழனி பாப்பம்பட்டி எஸ் கோமதியம்மாள் அவர்கள். கோடை பண்பலை 100.5 நாளை பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி கேட்க தவறாதீர்கள்.
1: முந்திவரும் கவிமுகள் கவுடை பண்பலையின் 1.5 மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி 12:20 வருக. வணக்கம். வணக்கங்க.
2: வணக்கம் மேம். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியிலிருந்து கௌசல்யா.
1: கௌசல்யாமா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம் மேம், நல்லா இருக்கோம்.
1: இன்னைக்கு மதுரை எப்படி இருந்துச்சு?
2: மதுரை இன்னைக்கு மதுரை பிரம்மாண்டமா கோலாகலமா இருக்கு.
1: ம், போயிட்டு வந்தீங்களா?
2: போய் சாமி மட்டும் வந்துட்டேன்
1: மேம். ம், களை கட்டி இருக்கோம்.
2: மதுரையே ஜொலிக்குது மேம்.
1: உசலம்பட்டி எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கு மேம், நல்லா இருக்கு.
1: சரி, நீங்க கண்டுபிடி கண்டுபிடி. ம், மழை வருதுங்களா?
2: ஆமா, விட்டு விட்டு வருது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். ஒரு நாள் லேசா பெய்யும், ஒரு நாளைக்கு நல்லா மழை பெய்யும்.
1: ம், சிறப்பு சிறப்பு. கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடிக்கலாங்களா?
2: ஆ, கண்டுபிடிக்கலாம் மேம்.
1: ம், ஏழு எழுத்து.
2: ஏழு எழுத்து மேம்.
1: ம்,
2: இது ஏதோ எந்த வடிவத்தில் இருக்கு மேம்?
1: அழகழகான வடிவத்தில் இருக்குங்க. என்னோட பயன்பாடு அப்படின்னா சொன்னாலே உங்களுக்கு அந்த பதில் வந்துடும். இதை பயன்பாடு சொல்கிறத விட இதை எல்லா இடங்களையும், வீட்டுக்குள்ளே, வீட்டுக்கு வெளியில், அப்படியே அங்கங்கே வீட்டுக்கிட்ட கொஞ்சம் மேலெல்லாம் அங்கங்கே தொங்க விடுறது ரொம்ப அழகாக இருக்கும்.
2: பேப்பர்லையா இல்லை அது எந்த மாதிரி இருக்கும்?
1: சட்டிகளில் இருக்கும்.

0: சின்ன சின்ன தட்டிகளை
1: வச்சுக்கணும்.
0: அது அதனோட தமிழ் பேர் சொல்லலாம். காடன் அதை என்ன சொல்லுவாங்க தெரியலையே, தமிழே
1: சட்டிகள்னு சொல்லியாச்சு. அதை வந்து சிறப்புங்க, வாழ்த்துக்கள் கௌசல்யா. வருக வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நான் விருதுநகர்ல இருந்து சங்கரேஸ்வரி நாகராஜன் பேசுறேன்.
1: சங்கரேஸ்வரி அம்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அனைவரும் நலமா இருக்கோம்.
2: சமையல் பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
1: ஆஹா, என்ன சமையல்?
2: இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகனால நாங்கள் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு.
1: ம், போயிட்டு வந்தீங்களா?
2: போகல மேடம், வீட்டில் தான்
1: இருக்கு. ம், சரி,
2: கண்டுபிடி சாமி கும்பிட்றோம்.
1: சரிங்க, சரிங்க, கண்டுபிடி கண்டுபிடி
2: சொல்லுங்க மேடம்.
1: ஆறு எழுத்து.
2: ஆறு எழுத்துனா சுவரில் மாட்டுறதா மேடம், இல்லை எழுத்து பயன்படாது?
1: சுவர்லையும் வச்சுக்கலாம், கொஞ்சம் உயரமான இடத்துலையும் வச்சுக்கலாம். இப்பெல்லாம் வந்து கீழே தரையிலையும் அதை அழகுக்காக செய்யறாங்க, வைக்கிறாங்க. இல்லைங்க, அது மேசை மேலே தான். அப்பெல்லாம் வந்து அது மேசை மேலே இருந்தாலே, அந்த மேஜை மேலே இருந்தாலே ஒரு அழகு அதுக்கு.
2: பூச்சாடி?
1: என்னங்க
2: பூச்சாடி?
1: இல்லை, அந்த பூந்தொட்டிகள் வந்து சொல்லிட்டாங்க, பூந்தொட்டிகளும் எல்லா இடங்களையும் வைப்பாங்க இல்லைங்களா? அது வந்து ஏழு எழுத்துல வந்தது, நான் சொன்னது ஆறு எழுத்துல. அது வந்து அழகுக்காகவும் வைக்கிறாங்க, ஆனா அது வந்து அத்தியாவசியமான வீட்டுக்கு வந்து அது இல்லாட்டினா நம்மளால இப்போ ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அது வீட்டுக்கு ஒன்று இருந்துதான் ஆகணும், ஆனா இது அழகுக்காக இப்ப வீடு முழுவதும் அதை வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப அழகழகா வேற இருக்குது. அம்மாடா இவ்வளோலாம் இருக்கா, இவ்வளோ பிரம்மாண்டமெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப சின்னதா இருக்குது, பெருசா இருக்கு. கண்டுபிடிச்சிடலாங்க. வீட்டில் அழகுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? இதை இங்கனக்குள்ளே எரிய விட்டால் அழகாக இருக்குமே, இது இங்கனக்குள்ளே இருந்தால் அழகாக இருக்குமே அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதை பார்ப்போம், ஒரு இடத்த பார்க்கும்போது இந்த இடத்துல அதை வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் தோணும். தெரியலையே. சரி, யாராவது கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போமா? ஆ, நன்றிங்க. வருக வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்மா.
3: வணக்கம் சகோதரி.
1: ம்,
3: பேத்திகளுக்கு ரெண்டு பேத்துக்கு பிறந்த நாள்.
1: ஆஹா,
3: அப்படி வாழ்த்து சொல்லிருங்க.
1: பேத்திகள் பெயர் என்னவோ?
3: சாய் சித்ரா, நிஷா சிறு.
1: இருவருக்கும் பண்பலின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. நீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் சேலம் மாவட்டம் எடப்பாடியில இருந்து பேசுறேன்.
1: ம், பேரு
3: என்னங்க சகோதரி?
1: உங்க பேர்மா?
3: ஐயம்மாள்.
1: ஐயம்மாள், நீங்க கேட்டீங்களா கண்டுபிடி கண்டுபிடி?
3: ஆ, கேட்டுட்டு இருக்கேன்.
1: ஆ, அத கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆறு எழுத்து.
3: வீட்டோட தரை இருப்பு.
1: ஆ, அது இல்லைங்களே, அது வந்து எழுத்துக்கள் வந்து ஜாஸ்தி அதிகம்.
3: வீட்டு அலங்காரத்துக்கு அலங்கார கற்கள் பதிப்பாங்க.
1: இதையும் வந்து பதிக்க தான் செய்வாங்க.
3: டைல்ஸ்
1: இல்ல, அது இல்ல.
3: சுவர்லயும் தரையிலயும் பதிப்பாங்க, அழக மாதிரி
1: அழகா.
3: தமிழ்ல என்னன்னு தெரியலங்க எனக்கு.
1: பதிப்பாங்கன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க சொன்ன பதில் அது இல்லை. ஆனா நான் ஒரு குழு தரேன், கண்டுபிடிக்கிறேங்களா பாப்போமா? வெளிச்சம் கொடுக்கும். அது வெளிச்சம். வெளிச்சம் இல்ல, அதோட சார்ந்துதான் இதெல்லாமே வரும். விளக்குகள், அலங்கார விளக்குகள் இருக்கீங்களா? மின்சார விளக்குல வந்து விளக்குகள் வந்து மின்சாரத்துல மட்டும் இல்ல, இப்ப வந்து மின்சாரம் தாண்டியும் விரும்புறாங்க. கண்டுபிடிச்சாச்சா? உங்க வீட்டுல எத்தனை விளக்குகள் அப்படி இருக்கும்? நிறைய இருக்கு, எண்ணிக்கிட்டே இருங்க நீங்க. நன்றிங்க.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர்.
6: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
10: கோடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
12: பண்பலையா மண்பலை சொல்லும் நேரம் 12:35 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் வீட்டில் இருக்கக்கூடிய அலங்கார பொருட்கள் எப்படிலாம் நம்ம வைக்கலாம், எதெல்லாம் வச்சா ரொம்ப அலங்காரமாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறோம், ஐயோ இது அழகாக இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு வரவங்க சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா? அதுக்காகவே வீட்டை அலங்காரமாக வச்சுக்கணும் அப்படின்னு யோசிப்போம். நம்ம எவ்வளோ அலங்காரமாக இருக்கிறோமோ அதே மாதிரி வீட்டையும் வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேருனுடைய எல்லாருமே, அதே சகோதரிகள், முக்கியமாக சகோதரிகள் தான் இந்த யோசனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வருக வணக்கம்.
13: நண்பர்கள் வணக்கம் மேடம்.
12: வணக்கங்க.
13: சிவகங்கை மாவட்டம் ஆனாமலிருந்து சுகுணா ஜெயக்குமார் பேசுறேன். நல்லா இருக்கீங்க மேடம்?
12: பேர் சொல்லுங்க.
13: சுகுணா ஜெயக்குமார் மேடம்.
12: சுகுணாமா எப்படி இருக்கீங்க?
13: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
12: அனைவரும் சௌக்கியமா இருக்கோம். சுகுணாமா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
13: இல்ல சார், ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தேன் மேடம். வந்த உடனே போட்டேன் கிடைச்சேன்.
12: அடடா, கூப்பிட்டீங்க உடனே உங்களுக்கு இணைப்பு கிடைச்சிடுச்சோ?
13: ஆமா மேடம், ஒரு 10 நிமிஷம் போட்டிருந்தேன் மேடம்.
12: ஆஹா,
13: என்ன
12: வடிவம் இருக்கும்?
13: என்ன சொல்றீங்க?
12: என்ன வடிவத்துல வச்சுக்கலாம்? வண்ணங்கள் சொல்லவே வேண்டாம், எக்கச்சக்கம் இருக்க வண்ணங்கள்லாம் அதுல இருக்கும்.
13: நிலையில போறதா மேடம்?
12: நிலையில இலை அப்படின்றீங்களா?

0: நிலையிலன்னு சொல்றீங்களா? எங்க வேணாலும், எங்க வேணாலும், வீட்டில் எந்த இடத்துலனாலும் அதை வந்து வச்சுக்கலாம். அதை வந்து சுயமாகவும் செய்வாங்க.
1: பின்னல்ல செய்யறதுங்க மேடம்.
0: என்னங்க?
1: இந்த கையில் பின்னி போடுவாங்களே அந்த
0: இல்லைங்க.
1: இல்லை கையில் பின்னிலாம் வேலையில் போடுவாங்க.
0: அப்படி சொல்றீங்களா? அது கிடையாது.
1: அப்புறம் வேற எப்படி
0: மாட்டி வச்சிருப்பாங்க? இதில் வந்து ஒருத்தவங்களை பார்க்கும்போதே அவங்களுக்கு அது மனசில் தோணும், அந்த பிம்பம். இல்லைங்களே,
1: ஒரு குழு
0: நீங்க கேளுங்க, அது வந்து ஆமாவா இல்லையா எப்படி இருக்கும் நான் சொல்றேன். அழகழகா அந்த மாதிரி பின்னி வந்து விரிச்சு வைப்பாங்க, அங்கங்க மாட்டி வைப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க.
1: சுவர்ல இந்த பல போட்டாக்கெல்லாம் விட்டுருவாங்க.
0: அந்த மாதிரி அதுதான், அதுதான். அது என்னன்னு சொல்லுவோம்.
1: ஓவியமா மேடம், கலர் ஓவியமா மேடம்.
0: அது வந்து கலராக இருக்கா கலர் இல்லாமல் இருக்கான்னு தெரியல. நிறைய கலர்கள் அதில் இருக்கு, வண்ணங்கள் அதிகம் நிறைந்ததுன்னு சொல்லிட்டேன்.
1: இயற்கை காட்சி நிறைந்த இதை போட்டிருப்பாங்க.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்,
1: இயற்கை காட்சி சுவரொட்டிகள் மாதிரி.
0: ஆமாம் ஆமாம்,
1: அதான் மேடம்.
0: ஆ, ஓவியங்கள் தான்.
1: ஓவியம்
0: அப்படின்னு ஓவியங்கள் தான், அதில் வண்ணங்கள் எவ்வளோ இருக்கும் இல்லைங்களா. நம்மளை நாமே அதை வந்து தீட்டிக்கலாம். நம்ம நாமே வந்து இந்த இடம் அழகாக இருக்குது, இந்த இடத்துல இதை வரைவோமா அப்படின்னு நினச்சி நம்மளே நாமே வரைய ஆரம்பிப்பாங்க ஒரு சிவற்றில்.
1: கலர் ஓவியம் மேடம்.
0: ஆமாங்க, அந்த ஓவியங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது நிறைய இருக்கும், நிறைய ஓவியங்கள் பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்குது. அது என்ன சொல்ல வருது, எந்த விஷயத்தை நம்மளுக்கு வந்து பரிமாறுது அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அந்த ஓவியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தோணும் இல்லைங்களா. நன்றிங்க.

0: 12 மணி 44 நிமிடம். இன்னைக்கு மகளிர் நேரத்தில் கண்டுபிடி ரொம்ப அழகான பாடல் கேட்டுக்கிட்டே இருந்தோம் இல்லைங்களா? சிறு இடையூறு, மன்னிக்கவும். வருக, வணக்கம். வணக்கங்க.
1: நான் கரூர் மாவட்டம் வாங்கலந்து ராஜேஸ்வரி. வந்துட்டீங்களா?
0: வந்துட்டேன் ராஜேஸ்வரி அம்மா. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா நலமா இருக்கோம். வாங்க ராஜேஸ்வரி, கண்டுபிடிக்கலாங்களா?
1: கண்டுபிடிக்கலாம்க்கா.
0: இல்லை, எனக்கு என்னமோ ஸ்ருதி கம்மியாக இருக்கே.
1: இல்லைக்கா, காலையிலேருந்து பம்பர மாதிரி சுற்றிட்டு இருக்கேங்க்கா.
0: ஆ, அதனாலங்களா? குரல்ல வந்து ஒரு தொய்வு இருக்கா? இல்லாட்டி வாங்க ராஜேஸ்வரி, குரல் அப்படின்னாலே கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். சரி, இன்னைக்கு வந்து அலங்கார பொருட்கள் வீட்டை நம்ம எப்படிலாம் அலங்காரமா வச்சுக்கலாம், நீங்க என்னெல்லாம் செஞ்சிருப்பீங்க வாங்க ராஜேஸ்வரி?
1: வீட்லயாக்கா? இப்ப இருக்க பிள்ளைங்க வந்து சாணி தொட மாட்டேறாங்க.
0: நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: சாணி வச்சு வீட்டுல மொழுவாங்க. மொழுவையும் புள்ளி கோலம் போடுவாங்க. கோலம் போட்டா அது பாக்கு வச்சு கண்களே கட்டியா இருக்கு, நல்லா இருக்கும்.
0: அந்த சாணியில வந்து கையிலேயே கோலம் போடுவாங்க பாத்திருக்கீங்களா? மொழுகும் போதேவும் அது காஞ்சோன்னு அந்த கோலம் ரொம்ப அழகா தெரியும். அதுக்கு மேல நம்ம புள்ளி வச்சு கோலம் போடும் போது அந்த வீடே ஒரு அலங்காரமா மாறிடும்.
1: அலங்காரமா வச்சு இப்ப நான் நைட்டே அதே செய்வோம். சாணி வச்சு முன்னாடி மொழிய
0: ஒரிஜினல் வீட்டுக்கு அதை பயன்படுத்தாட்டியும் பரவாயில்ல, வாசல்லனாலும் பயன்படுத்தலாம். அதுவும் இப்ப
1: மண் எடுக்கலாம் எனக்கு.
0: அந்த ஒரு பாரம்பரிய ஒரு விஷயமும் குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேதான் இப்போ அலங்காரத்துக்கு நிறையா பண்ணுறோம், அதை வந்து தொடமாட்டுறோம் அப்படின்றப்ப வாசற்படிக்கினால அதை பயன்படுத்தலாம். சரி, இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கலாங்களா?
1: கண்டுபிடிக்கலாமா?
0: 9 எழுத்து.

0: ரொம்ப பெருசு உங்களுக்கு. இப்போ நீங்கள் பாரம்பரியத்துக்கு வந்தனால உங்களை பிடிச்சி.
1: ஆமாம்
0: சரிக்கா. ம் சுவற்றில் கொஞ்சம் உயரமான இடத்துல அது வந்து அந்த பொருளை வந்து இன்னொரு குழுவும் கொடுத்தோடனே நம்ம கைகளால் தான் அதை வந்து செய்கிறோம். அப்படியே அழகு உணர்ச்சியை அழகை நம்ம மனசில் வடிச்சுக்கிட்டு அந்த உணர்வை வந்து நம்ம கண்களில் கொண்டு வந்து இல்லை நம்ம மனசுக்குள்ளேயே அதை பதிய வச்சு நம்ம கைகளால் அதை உருவாக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும்.
1: ஊசி வச்சு நம்ம பின்னுறது
0: செய்யலாம், செய்யலாம், அப்படியும் செய்யலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய இயற்கையான மூலப்பொருள்களை வச்சும் அன்றாட தேவைக்கு அதை நம்ம வந்து உருவாக்கி வச்சுக்கலாம். ஓ இன்னைக்கு இதனால செஞ்சேன், நாளைக்கு அதனால் செய்யணும். இவ்வளோ பதில் சொல்லிட்டேன். என்னென்ன பொருள்களை வச்சலாம் செய்யலாம் நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்குறேன். நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கணும், ஆனால் நான் உங்கள்ட்ட கேட்குறேன்.
1: அக்கா காய் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம்.
0: சரி
1: காய் வாங்கிட்டு அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து நம்ம தலையில் வச்சு சமந்துட்டு போனாங்க, பெரிய கூடைய மாதிரி பின்னாங்க.
0: ம் ம் ம்
1: கரெக்டாக்கா.
0: கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை என்பதை விட்டு விடு அப்படின்ற மாதிரி அது ஒரு
1: நமக்கு
0: அதுவும் வரும். அதுவும் அந்த பொருள்களை நம்ம எப்படி சொல்லுவோம், எந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம சொல்லுவோம்
1: சொல்லவாக்கா?
0: ம்
1: வயர்க்கூடை.
0: வயர்க்கூடைங்களா? இது தமிழ் வார்த்தை உங்களுக்கு.
1: அப்புறம் எப்படி சொல்றது புரியல சொல்லுங்க.
0: உங்களுக்கு புரியலைங்களா? கைவினை பொருட்கள்னு சொல்லலாமா? இந்த பனையோலை, களிமண், மரம், நாறுக இதெல்லாம் வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி அழகழகா அழகழகா செஞ்சுக்கலாங்களா? நீங்க சொன்ன மாதிரி அந்த நூல்ல வயர்ல பின்றதை விட எல்லாமே பின்றது பின்றது மட்டும்தான் உங்களுக்கு தோணுது. களிமண், ஒரு கைவினை பொருட்கள், களிமண வச்சு பின்னுங்க பாப்போம். எப்படி அட்டு பின்னிருவேன் மண்ண அப்படின்ற மாதிரியா? நன்றிங்க, நன்றிங்க.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். World has it, we have it. World class cancer technology, advanced care, ஒரு இடத்துல. அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
4: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
5: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தலைப்பு கேமிங் ஃப்ராட். ஒரு குழந்தை கேம் தான் விளையாடுது அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க, கேம் தானே விளையாடட்டும் அப்படின்னு. ஆனால் இங்கே அந்த பையன் கேம் விளையாண்டனால அவங்க அப்பா அம்மா பேலன்ஸ்லேருந்து 500,000 ரூபா காணாமல் போயிடுச்சு. இது நிஜத்துலேயே நடந்த நிகழ்வு, அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு கேம் எப்படி ஒரு சைபர் ட்ராப்பாக மாறுது அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். ஒரு பள்ளி மாணவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஆன்லைன் கேம் வந்து விளாட்றான். சோஷியல் மீடியா மூலமாக, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் மூலயமா ஒருத்தர் வந்து அவனை தொடர்பு கொள்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ விளாட்ற கேமில் வந்து நீ நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா உனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரிவார்டை வந்து நீ அன்லாக் பண்ணணும், அதை நீ அன்லாக் பண்ணணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த பையன் வந்து என்ன சொல்கிறான், ஆமாம் எனக்கு வந்து இன்னொரு லைஃப் வேணும் அந்த கேமில். ஸோ அப்படின்னா நீ எனக்கு வந்து பணம் கொடு, நான் உனக்கு வந்து அந்த ரிவார்டை வந்து அன்லாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த கேமை வந்து ப்ராக்ரெஸ் பண்ணணும், அதே மாதிரி அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா,

அப்பாவோட கிரெடிட் கார்டோ, கார்ட் வந்து பேசிக்காக நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்போம்ல நம்ம ப்ரௌசர்ஸில் இதிலலாம், அது மூலயமா அந்த பணத்தை வந்து அந்த கேட்குற நபருக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டே இருக்கான். பல மாதங்கள் இது மாதிரி நடந்துகிட்டே இருந்திருக்கு, பெற்றோர்கள் வந்து அதை கவனிக்கலை. திடீர்னு ஒரு நாள் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஹிஸ்ட்ரியில் பார்க்கல, கேல்குலேட் பண்ணி பார்க்கல, இது வரைக்கும் டிரான்சாக்ஷன் ஆன அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லேக்ஸ் ஆகுது. அப்போ தான் அவங்களுக்கு அந்த சந்தேகம் வருது, என்னன்னு விசாரிக்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தெரிய வருது. இதுதான் நம்ம கேமிங் ஃப்ராடுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேமிங் ஸ்கேம் எப்படி இந்த ஸ்கேமர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து இந்த நான் ரிவார்ட்ஸ் தரேன், நான் நெக்ஸ்ட் லெவல் அன்லாக் பண்ணுறேன், ஒரு ஸ்பெஷல் வெப்பன் கிடைக்கும், ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்லாம் அந்த குழந்தைங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது. அந்த ஆசையை காட்டினோன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கேம் மேலே இருக்க ஒரு பிரியத்தினால அந்த பிள்ளைங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க செய்கிறாங்க. இங்கே நம்ம என்ன கவனிக்க வேணும்னா, கேம் ரிவார்டுக்காக ஒரு ரியல் மணி வந்து கேட்குறாங்க, அது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியாமல் அதை அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, லைக் நான் சொன்ன மாதிரி அவங்க பேங்க் டிரான்சாக்ஷன்ஸில் பார்த்தது மூலயமா அவங்களுக்கு இந்த மாதிரி தெரிய வருது. அதுக்கப்புறம்

0: இங்கே நம்ம என்ன கவனிக்க வேணும்னா, கேம் ரிவார்டுக்காக ஒரு ரியல் மணி வந்து கேட்குறாங்க. அது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியாமல் அதை அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, லைக் நான் சொன்ன மாதிரி அவங்க பேங்க் டிரான்சாக்ஷன்ஸில் பார்த்தது மூலயமா அவங்களுக்கு இந்த மாதிரி தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த சைபர் கிரைமில் போயிட்டு இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வச்சு அவங்க ட்ரை பண்ணுறாங்க, இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஃபோனில் இந்த பேமெண்ட் மெத்தடை அன்ரெஸ்ட்ரிக்டடாக வைக்கக்கூடாது. நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கணும். உங்கள் எவ்ரி பர்ச்சேஸ்க்கும் ஒரு பாஸ்வேர்டோ இல்லை ஒரு பயோமெட்ரிக்ஸோ ஆத்தென்டிகேஷனோ கேட்கணும். பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கையில் உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜஸ் எல்லாம் வரணும். அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் எனேபிள் பண்ணி வைக்கணும். ஃப்ரீயாக ஒரு டைமண்டோ ஒரு காயினோ ஒரு ஸ்பெஷல் வெப்பன் ஒரு ப்ரைஸ்க்காக ஒரு கிளிக் பண்ணி இந்த குழந்தைங்க வந்து ஏமாந்து போகக்கூடாது. அதை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். கேம் மூலயமா யார்கிட்ட சேட் பண்ணுறாங்கன்றதை அதை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். பிள்ளைங்க ஓடிபி கேட்டால் உடனே நம்ம அதை கொடுத்துடக்கூடாது. ஏன் என்னத்துக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்கணும். இந்த சைபர் ரிலேட்டட் ஸ்கேம் நடக்கையில் குழந்தைங்கக்கிட்ட நம்ம ஓப்பனாக கொஞ்சம் இருக்கணும். ரொம்ப அவங்கள வந்து அஃபர்டபுளாக பேசாமல் அவங்கள்ட்ட மெதுவாக பேசி அவங்கள்ட்ட நீங்கள் புரிய வைக்கணும். ஆன்லைன்லேயே யார் கேட்டாலும் இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது, ஓடிபி கேட்டாலோ பணம் கேட்டாலோ எதுவுமே நம்ம வந்து கொடுக்கக்கூடாதுன்றதையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். கேமில் வந்து ஒரு ரிவார்ட் வேணும், வர்ச்சுவல் ரிவார்ட் வேணும், இல்லை கேமில் வந்து ஒரு லைஃப் வேணும் அப்படின்றதுக்காக நம்மளோட ஜென்யூன் மணியை வந்து லூஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் வந்து கேமில் மட்டும் மானிட்டர் பண்ணாமல் பேமெண்ட்டை மானிட்டர் பண்ணுங்கள், சேட்டை மானிட்டர் பண்ணுங்கள், லிங்க்ஸை மானிட்டர் பண்ணுங்கள். குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், கேமில் யாராவது பணம் ஓடிபி இல்லை பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டால் உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு அம்மாட்டியும் அப்பாட்டியும் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்ற அந்த ஸ்பேஸை நம்ம கொஞ்சம் கொடுக்கணும். கேமில் லெவலப் ஆகலாம், ஆனால் சைபர் ஸ்கேமில் லைஃப் டவுன் ஆகிடும். அதனால் அது கொஞ்சம் கவனமாக நம்ம செயல்படணும். இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் cybercrime.gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் மகளிர் நேரம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற முயற்சியத்தை கேட்டிருந்த உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் மகளிர் நேரத்தில் கண்டுபிடி எதிர்வரும் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு. அப்போ நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி கேட்கலாம் நேர்களே. உண்மையான செல்வம் அப்படின்றது பணம் இல்லைங்க, மாறாக நம்மளுடைய நல்ல குணம். விடைபெறுகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. இனி கேட்கலாம் தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சம் நிறைக்கும் கானங்களோடு நெஞ்சுள் நிறைந்தவையும்.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பரசாமி.

0: சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: இனிய வணக்கம் நேர்களே,

கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேர்களே, உங்கள் நெஞ்சத்தை வருடும் மெட்டுக்களாய், நினைவுகளை மீட்டெடுக்கும் வரிகளாய் என்றுமே ஒலித்துக் கொண்டிருக்கும் காவிய கானங்களோடு பயணிக்க காத்திருக்கிறது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை.

நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பாரத விலாஸ் படத்திற்காக. இந்த படத்தின் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கின்றனர் திருப்பூர் தாராபுரம் சின்னக்கடை வீதி இளங்கோவன் சிவபிரகாசம் மோகன்ராஜ் காளிமுத்து. 1973 வெளிவந்த படத்தின் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலை பாடுகிறார் எல்ஆர் ஈஸ்வரி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: மலைக்கோட்டையின் துபாய், திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
5: நேர்களே, காவிய தென்றலால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி மாலையிட்ட மங்கை பட பாடல் இதோ இவர்களுக்காக. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு ஆரோக்கிய மாதா தெரு, ஆரோக்கியசாமி, சுப்ராஜ், சுசிலா, அந்தோனி. 1958 வெளிவந்த இந்த படத்தின் பாடலை பாடுகிறார் TR மகாலிங்கம். பாடலுக்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன்.

0: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர் சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நேர்களே, கானம் பாடும் பன்மலை 100.5 இது கொடைக்கானல். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி சுடரும் சூறாவளியும் பட பாடல். கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல், வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஈரோடு கொலப்பலூர் மேட்டுவளவு குமார், காயத்ரி, கவிதர்ஷன், வர்ஷன். படம் வெளிவந்த ஆண்டு 1971. பாடலை பாடுகிறார் SP பாலசுப்ரமணியம்.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா?
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18-20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
5: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
6: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அனில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. இனி நான் ஆணையிட்டால் படப்பாடல். சென்னை வில்லிவாக்கம் குபேந்திரன் அழகர் சாமி விருப்பத்திற்காக 1966 வெளிவந்த இந்த படத்தின் பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் வாலி. பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன்.

இனி கேட்கலாம் பராசக்தி பட பாடல். 1952 வெளிவந்த இந்த படத்தின் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் சிவகங்கை குண்டேந்தல்பட்டி தௌமணி, கலையரசி சிவபாரத், சிவசங்கர், சிவரஞ்சினி. கே பி காமாட்சி சுந்தரம் பாடல் வரிகளுக்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம். பாடலை பாடுகிறார் எம் எஸ் ராஜேஸ்வரி.

காற்றலைகளில் காலத்தை வென்ற காவிய கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. இனி வைர நெஞ்சம் பட பாடல் இதோ இவர்களுக்காக. விருதுநகர் கோட்டாறு முத்துலட்சுமி, ராணி, நாகேஸ்வரி, சுதா, மகேஸ்வரி, ராஜா இவர்களுக்காக எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு குரல் தந்துள்ளார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா. படம் வெளிவந்த ஆண்டு 1975.

0: கோடி பண்புள்ள 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: நேர்களே, சுகமான இதய ராகங்களால் உங்கள் செவிகளுக்கு சுரம் சேர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் ஒரு பள்ளி.

நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி பணமா பாசமா கேட்கிறார்கள். கோவை காமநாயக்கன் பாளையம் சுஜாதா மோகன், திருமாலினி தன்யாஸ்ரீ இவர்களுக்காக 1968 வெளிவந்த இந்த படத்தின் பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு குரல் தந்துள்ளார் எல்.ஆர். ஈஸ்வரி.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
7: மலைக்கோட்டையின் துபாய், திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
1: நேர்களே,

கற்றலைகளில் காலத்தை வென்ற காவிய கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி கன்னிப்பெண் படப்பாடல். தேனி ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் பேபி இவர்களுக்காக 1969 வெளிவந்த இந்த படத்தின் பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் வாலி. பாடலை பாடுகிறார்கள் பி. சுசீலா, எல். ஆர். ஈஸ்வரி. இசை எம். எஸ். விஸ்வநாதன்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். நேர்களே, கணைய புற்றுநோயை பற்றி இன்றைக்கும் பேசுகிறேன். கணைய புற்றுநோய் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி நாங்கள் வைத்தியம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,

0: கணைய புற்றுநோய் கணையத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செய்வோம். பெரும்பாலானோர் கணையத்துக்கு வெளியிலேயே அந்த கேன்சர் பரவிடும், அவங்களுக்கு வந்துட்டு நம்மளால் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. ஸோ இது ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம், அறுவை சிகிச்சையில் சிகிச்சை செய்கிறது இல்லை அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்து மூலியமாக சரி பண்ணுறது. நிறைய பேர் பயந்துவாங்க சார், கணையம் ஆப்ரேஷன் பண்ணாலே உயிருக்கு ஆபத்தாயிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் கணையம் புற்றுநோய் வந்துட்டு நல்லபடியாக ஆப்ரேஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்துட்டு இந்த கணைய புற்றுநோய் எப்படி செய்கிறோன்னா, சின்ன ஓட்டை அதாவது லேப்ரோஸ்கோப்பி மூலமாகவோ இல்லை ரொபோட்டிக் சர்ஜரி மூலமாகவோ நாங்கள் அந்த கணைய புற்றுநோயை அகற்றிடுறோம். பேஷண்ட் அந்த காலத்தில் மாதக்கணக்கில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சூழ்நிலையிலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கணைய புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை பெற்றுட்டால் ஒரு 4-5 நாள்லேயே வீட்டுக்கு போகிற மாதிரி தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. டெஃபினெட்லி காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன் தான், டவுட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் வயிற்றில் பண்ணக்கூடிய இருக்கிறதுலே கஷ்டமான ஆப்ரேஷன் எது அப்படின்னா கணைய புற்றுநோயினுடைய அறுவை சிகிச்சை தான். ஆனால் இப்போது கணையத்துக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்ஸ்லாம் இருக்காங்க, கணைய புற்றுநோயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த வியாதியை மட்டும் குணப்படுத்துகிற மாதிரி டாக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கணைய புற்றுநோய் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் பரவிடுச்சு, கணையத்தை விட்டு வெளியில் பரவிடுச்சுன்னா ஜென்ரலாக அவங்களுக்கு குணப்படுத்துகிற டாக்டர்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கு கீமோதெரப்பி மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு தான் சரி பண்ணணும். சமீப காலத்தில் சில அட்வான்ஸஸ் இந்த லெவலில் நம்மக்கிட்ட வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த இம்யூனோதெரப்பி ப்ளஸ் கீமோதெரப்பி காம்பினேஷன் வந்து கணைய புற்றுநோயில் கொஞ்சம் நல்லபடியாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் வந்திருக்கு. அதனால் கணைய புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையே கவனிச்சிட்டா அறுவை சிகிச்சையில் முற்றிலும் குணப்படுத்திடலாம். அப்படி அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்துட்டாலும் இப்போது கீமோதெரப்பி ப்ளஸ் இம்யூனோதெரப்பி பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு ஒரு கண்ட்ரோல்டு சுச்சுவேஷன் கொடுக்கலாம், லைஃப்பும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

இசைப்பாடும் தேன்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி பாக்கியலட்சுமி. தென்காசி, புது சுப்லாபுரம், ஆறுமுகம், சுந்தரவலி, பிரியரஞ்சனி, சக்திவேல், முத்துமாரி இவர்களுக்காக கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு குரல் தந்துள்ளார் பி. சுசிலா. படம் வெளிவந்த ஆண்டு 1961. இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: நேர்களே, இன்னிசை பாடி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி ராஜா பட பாடல். இதோ தர்மபுரி பாலக்கோடு பாபாஜான் விருப்பத்திற்காக 1972 வெளிவந்த இந்த படத்தின் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன், பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா.
5: ராஜா. Thank you.

நெஞ்சில் நிறைந்தவையில் ஒலிக்க இருக்கும் பாடல் பொன்னூஞ்சல் படத்திற்காக. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் சேலம் கே ஆர் தோப்பூர், சுப்பிரமணி, திலகா. இவர்களுக்காக பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி. சுசீலா.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி மீண்டும் மலரும் நாளை பிற்பகல் 1 மணிக்கு. நேர்களே, உங்களது விருப்ப பாடல்களும் அரங்கேற வேண்டுமா? அப்ப எழுதி அனுப்புங்க இந்த முகவரிக்கு. நிலைய இயக்குனர், நெஞ்சில் நிறைவை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 6241-0101. இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல்களை கேட்டு எழுதி அஞ்சல் அனுப்பிய நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேயர்களே.

0: கொடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் வென்றார் வந்தார். வணக்கம் நேர்களே, நம் பண்பலை நிகழ்ச்சிகளை பங்கேற்று முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரை பாராட்டும் விதமாக கோடை பண்பலை வானொலி நிலையத்திற்கு அழைத்து உரையாடும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். இன்றைக்கி வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக நிலையம் வந்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் லிங்கவேல் அவர்கள். அவங்கள சந்திச்சலாம். இப்போ நம்ம நிலையத்தில் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? தென்காசி மாவட்டம் சொல்லியாச்சு, தென்காசியில் நீங்கள் எங்கே இருக்கீங்க?
1: தென்காசி மாவட்டம் சிவகுருநாதபுரம் சுரண்டையில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராக
0: இருக்கீங்க. உங்களுக்கு சொந்த ஊரே தென்காசிங்களா?
1: எனக்கு சொந்த ஊர் வந்து சிறுவலித்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற நல்லுத்தவன்பட்டி என்ற ஊர், அந்த கிராமத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அதுக்கப்புறமா படித்து முடித்துட்டு அதுக்கப்புறமா 2004 எனக்கு வேலை கிடைத்த போது பெரியகுளத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வேலை கிடைத்து அதுக்கப்புறமா தேனி மாவட்டத்திலே 18 வருஷமாக வேலை பார்த்துட்டு இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வுள்ள தென்காசி மாவட்டத்தில் இப்போ
0: இருக்கீங்க. உங்களுடைய பள்ளி படிப்பு கல்லூரி எல்லாமே இங்கே?
1: இல்லை, எனக்கு பள்ளி படிப்பு வந்து நான் மங்களம் என்ற ஒரு பள்ளியில் படித்தேன். 1-5 வரையில

0: தாழைப்பட்டியில் படித்தேன். பிற 6 10 வரையிலும் மங்களம் படித்தேன். 11, 12 திருத்தங்களில் படித்தேன். பிறகு பிஏ விருதுநகர் இந்து நாடா செந்திக்குமாரக் கல்லூரியில் படித்தேன். எம்ஏ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். பிஎட் எம்எட் மதுரை தியாகராஜர் கல்லூரியில் படித்தேன். எம்ஃபில் செந்தமிழ் கல்லூரியில் படித்தேன். பிஹெச்டி தமிழில் அளபடை அப்படின்னு முனைவர் பட்டத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படித்தேன்.
1: இப்படி ஒவ்வொரு இடமா மாறி மாறி வந்து அதுவே ஒரு போராட்டமா இருந்திருக்கும் இல்லைங்களா?
0: அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நல்ல அனுபவம் மிக்க பேராசிரியர்கிட்ட படித்து நான் 3 இது நெட்டு நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பாஸ் பண்ணி வச்சுருக்கிறேன்.
1: சரிங்க.
0: அந்த அளவுக்கு நல்ல ஒரு எனக்கு ஒவ்வொரு கல்லூரியும் எனக்கு புது வாழ்க்கையை கற்றுத்தந்தது ஒவ்வொரு முறையும்.
1: இருந்தாலுமே உங்களுக்கு தமிழ் படிக்கணும், பள்ளி படிக்கிற வரைக்குமே நம்ம படித்து வந்துடுவோம். இருந்தாலும் கல்லூரி படிப்புகளில் இந்த தமிழ்துறை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன, என்ன காரணமாக இருந்திருக்கு? இல்லை யாராவது சொன்னாங்களா, யாரையாவது பார்த்து நமக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்களா?
0: அதாவது எனக்கு பொதுவாக நான் 5 முடிச்சுட்டு 2 படிக்க போகாமல் திருப்தி வசதி போயிட்டேன். அப்போ எனக்கு இந்த ஆங்கிலத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது, ஆரம்பத்துலேருந்து இருந்தது. அப்போ கல்லூரிக்கு போனோம்னா எல்லாமே ஆங்கில மொழியிலேயே இருக்கும், அங்கேயும் போயிட்டு நம்ம அரியர் வந்துடும், அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எடுத்து படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் விருப்பப்பட்டு பிஏ தமிழ் போட்டேன். அப்படியே முத நாள் தான் கொடுத்துருந்துருக்கேன், மறுநாளே சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க விருதுநகர் இந்து நாடா செந்திக்குமார கல்லூரியில். அப்படியே அங்கேயே படித்தேன். படிச்சுட்டு பிறகு நான் என்னுடைய பல்கலைக்கழகத்துக்கு வந்த பிறகு ஒரு ஆராய்ச்சி முடித்து முனைவர் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எனக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வந்த பிறகு தான் கிடைச்சது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு படிப்பையும் நான் அவங்க கொடுத்துருக்கிற பாடத்திட்டத்தை விட நூலகத்தில் போயிட்டு நிறைய புத்தகங்களை எடுத்தெடுத்து படிப்பேன். படித்து முடித்து நல்லா குறிப்பிடுத்து வச்சுக்கிறேன்.
1: நல்லா
0: அதாவது ஒரு தடவை படித்தாலே எனக்கு நல்லா ஞாபகம் சக்தி
1: இருக்கும். அப்போ நீங்கள் படிக்கிற காலத்தில் நிறைய அந்த என்ன சொல்லலாம் அந்த தொலைக்காட்சிகள் அந்த மாதிரி அதிகமாக இருந்திருக்காங்க.
0: அதாவது வானொலி தான் நமக்கு. அப்போ நான் 2000 பிஹெச்டி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை படிக்கும்போது சிற்றலை அந்த மதுரை வானொலி நிலையத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஒரு பெட்டி வானொலி பெட்டியில். அப்போ தான் அதுக்கு முன்னாடி இலங்கை வானொலி தான் கேட்பேன். பிறகு இந்த பிபிசி என்ற லண்டன் ஒளிபரப்பில் ஒன்று போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த பேண்ட் மாற்றினேன். அதாவது ஒரு சுவிட்சு மாற்றும்போது உடனே பாட்டாக படிச்சுட்டு இருந்துச்சு. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம கொடைக்கானல் பண்பாடு. அப்போ பார்த்திங்கன்னா பாட்டாக போடுவாங்க, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து தான் அந்த மற்றபடி எல்லாமே சொல்லுவாங்க. அந்த எப்போ நிகழ்ச்சி ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்தே நான்
1: கொடைக்கானல் ஒளிபரப்புலேருந்தே
0: 2000 கேட்டுக்கிட்டே வந்தேன். ஜூலை 1 நீங்கள் ஆண்டு விழா கொண்டாடுறீங்களா, அப்போ இருந்தே நான் தொடர்ந்து இவ்வளவு 26 கேட்டுக்கிட்டேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி, தொடர்ந்து பேசலாம். இப்போ முதல் பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒன்று சொல்லியிருக்கீங்க, கிழக்குச்சீமையில்.
0: கிழக்குச்சீமையில் அதில் கவிஞர் வைரமுத்து படித்த பள்ளியில் தான் நான் 16, 8 வேலை பார்த்தேன். அதில் அவர் சொல்வார், இந்த அண்ணமே உன்னை எண்ணையும் தூக்கி வளர்த்த சின்ன சுதந்தானா அப்படின்னு அந்த நன்றி விசுவாசத்தை அவர் அந்த வரியில் காட்டியிருப்பார். அவர் அந்த வார்த்தைகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி அவர் எப்பவுமே நடந்து வந்த பாதையை எல்லாரும் நினைத்து பார்த்தா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை ஒவ்வொரு வார்த்தையா சொல்லியிருப்பாரு. அதனால எனக்கு அந்த பாடல் ரொம்ப நல்லா, கவிதை எதுகை மோனையோட நல்லாவும் இருக்கும், ஏய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கும். அதனாலதான் அந்த பாடல்
1: கேட்டலாங்க.
0: கேட்டலாம்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நம்ம அவங்களை செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்தே நீவாடி கணிக்கிற ஒரு சில மண்டாடி ஆகணும்.
4: ஆர் எஸ் என்டர்டைன்மெண்ட் எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
5: கொடை பண்பலை 100.5

0: என்ன தமிழ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நிறைய ஏதாவது சந்தேகங்கள் கேட்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? பாடம் தொடர்பாக ஏதாவது கேட்பாங்களா?
1: கேட்பாங்க. நான் நிறையா இலக்கணத்தில் தான் ஆய்வு பண்ணி நான் முனைவர் பட்டம் வாங்கினதுனால தொல்காப்பியத்திலிருந்து எல்லா இலக்கண நூல்களும் வாங்கி வச்சுருக்கேன். மற்றபடி வந்து கவிதை நூல்கள் எல்லாமே வந்து பாரதி பாரதிதாசன் கவிதைகள் இதெல்லாம் வச்சு அப்பப்போ வந்து நம்ம நிகழ்ச்சிகளோடு சேர்த்து அதை பேசுவோம்.
0: சரி, பேசுவீங்க. நேரலை நிகழ்ச்சி எதுலேயும் பங்கெடுத்ததில்லை
1: இதுவரையிலும் வந்ததில்லை. ஆனால் நான் கல்வி வளர்ச்சி நாள் வந்து முதல் முதல்ல வந்து 15 அந்த காமராஜர் பிறந்த நாள் அப்போ 15/7/2006 அப்போ உள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து அந்த கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடினார். அப்போ நான் இங்கே கொடைக்கானல் பண்பலைக்கு வந்து நான் என்ன செஞ்சதுன்னா, சங்க காலத்திலேருந்து இன்றைய கால வரையிலையும் கல்வி வளர்ச்சி எப்படி இருந்தது, பெண்கள் கல்வி எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதி அனுப்பியிருந்தேன். அந்த நிகழ்ச்சியை இங்கே ஒளிபரப்புனாங்க. அப்படி ஒளிபரப்பும் போது நான் அப்போங்க வந்து வானொலியை கொண்டு வந்துட்டு விழா நடக்கும்போது கரெக்டாக 11 மணிக்கு அந்த நிகழ்ச்சி நடந்தது. நான் அதை வச்சு தனியாக வச்சு கேட்டேன். அப்படி கேட்டபோது தான் அந்த பழைய ஓலைச்சுவடியிலிருந்தெல்லாம் எப்படியெல்லாம் வந்து நம்ம அந்த புது எழுத்து வடிவில் எப்படி வந்து ஓவிய சாமிநாதை வந்து இலக்கிய வடிவத்துக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தொகுத்து நல்லா பண்ணியிருந்தபோது அப்போ வந்து அந்த பாடல் வந்து போட்டு அதுக்கு அந்த ஒவ்வொரு கருத்துக்களுக்கு ஏற்ப பாடல் போட்டு நன்றாக ஒளிபரப்புனாங்க. அது அந்த 15/7/2006 அந்த நிகழ்ச்சியை இன்றளவுக்கு என்னால் மறக்க முடியாது. அந்த கல்வி வளர்ச்சினால் இந்த பண்பலையோட அப்படி கொண்டாடின ஒரு நிகழ்ச்சி எப்போ என்னுடைய மனதில் பசுமரத்தாங்க.
0: பேசும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க.
1: எல்லாமே எனக்கு வந்து நான் அதிகமாக வந்து தொலைக்காட்சியாக பார்க்க மாட்டேன். இந்த இது வந்து நமக்கு வந்து என்ன செய்யும், பண்பலை வந்து அவ்வளவு கருத்துக்களை நீங்கள் வழங்குறீங்க. இது வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், நான் மக்கள் தகவல் தொடர்பியல் எம்ஏ படிக்கும்போது படிப்பேன். படித்த போது இதை வந்து ஒரு பிளைண்ட் மீடியா அப்படிம்பாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதுலேருந்து கருத்துக்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் இந்த இதனால் நமக்கு வேலை பாதிக்காது. கல்வி அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம காதால் கேட்கத்தான் வேணும். நம்ம காதுக்கு மட்டும்தான் எதுவுமே அடைப்பு எதுவும் கொடுக்கல. ஏன்னா நல்லா இறைவன் வந்து கொரோனா காலத்தில் கூட எல்லாத்தையுமே மூடி போட்டாங்க, ஆனால் காதுக்கு மட்டும் மூடி போட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பு நம்ம பண்பலை மூலமாக தான் நமக்கு வருது. உண்மையிலே வந்து
0: பொதுவாகவே எல்லாருமே வானொலி, அதாவது பொழுதுபோக்கு சாதனம் அப்படிங்கிறாங்க, அப்படி சொல்ல வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பொழுதுபோக்கு சாதனம் மட்டும் இல்லை, நிறைய அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள், நிறைய விஷயங்கள் நமக்கு, அந்த மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்தது, அடுத்து பிள்ளைங்க படிக்கிறாங்களா, அடுத்து என்ன படிக்கலாம், அப்படி நிறைய விஷயங்கள் போது காலநிலை, ஏதாவது மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதோ, இந்த ஒரு விதமான விஷயங்களாக இருக்கும்போது அதற்கான தகவலும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் போகிறாங்க. ஆனால் பொழுதுபோக்கு சாதனம் மட்டும் இல்லை வானொலி அப்படின்னு, பொழுதுபோக்கு சாதனம் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு கூட சொல்லுவாங்க.
1: அதாவது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரையிலையும், அதாவது 1 வயசு குழந்தையிலேருந்து 100 வயசு வரையில் உள்ள ஆளுகள், 25 மாவட்டங்களையும் அப்படியே ஒருங்கிணைத்து எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் தொகுத்து வழங்குறத பார்த்தா உண்மையிலே எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக ஊறிப்பாக அதிசயமாக இருக்குது. உண்மையிலே வந்து
0: எங்களுக்கு உங்களோட பேசுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அடுத்த பாடல் என்ன பாடல்? சொக்கத்தங்கம் படம்.
1: சொக்கத்தங்கம் படத்தில் இருந்து, ஏன்னா அவர் விஜயகாந்தனுடைய நடிப்பும் சரி, அவர் மற்றவர்களுக்கு அன்னதானம் போடுறதுல வந்து அவர் சிறந்து விளங்கினார். அந்த ஒரு கொடை உள்ள தொண்டு உள்ள வந்து எல்லாரும் நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது.
0: மொத்தத்தில் விஜயகாந்த் ரசிகர் நீங்கள்
1: அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு ஒரு பண்பு நலன், இப்போ கடையில் வள்ளல்களை நம்ம படிக்கத்தான் செய்கிறோம். அந்த மாதிரி நம்ம வந்து
0: நேரில் நம்ம வாழ்கிற காலத்தில் பார்க்கும்போது அது
1: அந்த ஒரு நல்ல ஒரு இதை எடுத்துக்கிட வேண்டியதான். ஆமாம், நமக்கு வந்து எல்லாருமே நான் எல்லாருடைய மனதிலையும் ஒரு சில நல்ல பண்புகளை நம்ம உள்வாங்கி அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு இதுதான்.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி.

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
4: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
5: கொடை பண்பலையின் உற்பலை 5 வென்றார் வந்தார். நேரம் 2:23 ஆகுது. நிகழ்ச்சிக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சுரண்டை

0: இந்த இடத்துல தான் லிங்கவேல் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. சுரண்டை தான், சுரண்டையில் அங்கே வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய குடும்பம்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க?
1: இல்லை, நான் சிறுவலுத்தூரில் குடியிருக்கிறேன். வாரத்துக்கு ஒரு முறை திங்கட்கிழமை போயிட்டு வெள்ளிக்கிழமை ஊருக்கு
0: வந்துடுறேன்.
1: எனக்கு பொழுதுபோக்கு எல்லாமே வந்து பள்ளி முடிந்த உடனே வந்து வானொலி கேட்பது தான். இது வந்து எனக்கு வாழ்க்கையில் வந்து புது உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது இதுலேருந்து ஆக்கப்பூர்வமாக ஏதாவது நம்ம வந்து ஏதாவது பயனுள்ள முறையில் தமிழ் மொழிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வந்து நம்ம வந்து சுந்தர ஆவுடையப்பன் ஐயா வந்து திருக்குறள் புத்தகம் உரை எழுதின போது நானும் இப்போ உரை எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன். அடுத்து வந்து தொல்காப்பியத்துக்கு உரை எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு
0: இருக்கு.
1: நம்ம மொழிக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்.
0: நம்ம படிச்சிருக்கோம்
1: ஏன்னா இலக்கணத்தில் ஆய்வு பண்ணுறவங்க ரொம்ப பேர் கிடையாது. அதில் நம்ம வந்து வந்து இளம்புறனர் உரை தான் வந்து தொல்காப்பி முழுமைக்கு இருக்கு. அதை பின்பற்றியே நாமளும் உரை எழுதணும் அப்படின்னு நினைச்சிட்டு
0: முயற்சி தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கல.
1: இன்னும் எழுத ஆரம்பிக்கல, இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் தான் இருக்கு ஓய்வு பெறதுக்கு. அதுக்கு முன்னாடி எழுதி முடிச்சுட்டு பிறகு அதை வந்து அச்சகத்தில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு.
0: எப்போலாம் அந்த வானொலி கேட்பீங்க? பள்ளிக்கு போயிடுவீங்க?
1: பள்ளி போயிட்டு வந்த உடனே 4:30 பள்ளி முடியும், 5 மணிக்கு வந்த உடனே ஆரம்பிப்பேன். ஆரம்பிச்சதுலேருந்து 12:00 நேரில் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன், எல்லா நிகழ்ச்சியும் கேட்பேன். அதே மாதிரி காலையில் 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவேன். அந்த அந்த
0: பக்தியோட
1: வந்தே மாதிரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு கடைசியில் செய்கின்றன்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு இது தொடர்ந்து கேட்பேன். 9 மணி வரையிலும் கேட்பேன் காலையில். அதே மாதிரி சனி ஞாயிறு எல்லா நாளும் கேட்பேன். எங்கே போனாலும் அதை நான் வந்து காது கேட்பியல் அந்த ஹெட்ஃபோன் வச்சு கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன்.
0: நாடகம் பற்றி ஏதோ சொல்லிட்டு?
1: ஆமாம், அதாவது அன்றைக்கு சங்கரதாஸ் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள், அதாவது நாடகத்தின் தலைமையாசிரியர் என்று போற்றப்படுவார், அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு வந்து ஒரு நாடக வடு என்று ஒரு நாடகம் நமக்கு ஒளிபரப்பானது. அதில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உண்மையிலே எனக்கு வந்து அந்த நாடகம் வந்து நான் ஏற்கனவே பிஏ தமிழ் படிக்கும்போது 3 பருவத்தில் எங்களுக்கு நாடகவியல் தான் நான் சிறப்பு எடுத்து படித்தேன். அப்போ வந்து பம்மல் சம்பந்த முதலியார்லேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சக்தி பெருமாள் அப்படின்னு ஒரு அம்மா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க, அது நான் நல்லா தெளிவாகவே படிப்பேன். இப்போ கூட ஒரு நாடக ஒரு கதைக்கரு கொடுத்தா நான் எழுதிடுவேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வடு அப்படிங்கிற அந்த தலைப்பில் கொடுத்துருந்தது வந்து வடு நீங்கியது அப்படின்னு தான் எனக்கு பட்டது. ஏன்னா எல்லாம் அதில் வந்த கதை மாந்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் திரைப்படத்தில் பார்க்குறது மாதிரி அந்த சொற்களினுடைய அந்த கதை ஓட்டம் வந்து நேரில் கண் முன்னாடியே வந்துச்சு. நான் ஒரு சமயம் அந்த தொடர் வண்டியில் அந்த ட்ரெயினில் அந்த காவியா என்ற அந்த மாணவி ஏறி போய் புது அப்பா அம்மா கண்டுபிடிக்கிற போது பார்த்தா அந்த நிகழ்வில் என்னையும் அறியாமலே கண் இருந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த கதை வசனம் நல்லா எழுதியிருந்தாங்க. அந்த விமலா அவங்களுடைய பேர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா நடித்தவர்களுடைய குரல் எவ்வளவு நல்லா அருமையாக இருந்தது. உண்மையிலே அதாவது இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் நம்ம கோடை பண்பலையில் ஒளிவரும் வளம் வரும் அப்படிங்கிறதா உண்மை.
0: அந்த நாடகத்தை அப்போ கேட்டிருக்கேன், முழுமையாக கேட்டீங்க?
1: முழுமையாக கேட்டேன். அதே இது நமக்கு வந்து இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நாடகங்கள் நம்ம பண்பலையில் வரணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பம். ஆமாம்,
0: இப்போ என்ன பாடல் கேட்கலாம்? ஆட்டுக்காராளம் என்ன காரணம்?
1: அது வந்து நான் முதன் முதல்ல வந்து 4ஆம் வகுப்பு படிக்கும்போது சுகாசி பொங்கலுக்கு போயிருந்தேன். போயிருந்தப்போ சரின்ட்டு அந்த படத்துக்கு போவோம் அப்படின்னு போனால் ஒரு அப்போல்லாம் 25 வயசாக தான் டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே போனோடனே வெளியே ஓடி வந்துட்டேன். எதுக்குடா அவள் ஓடி வர அப்படின்னு கேட்டாங்க. தண்ணி வந்துருச்சு உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னாங்க, அந்த ஆற்றுல வந்து தண்ணீர் வரும்போது அந்த மீன் பிடிக்கிறத காட்சியை காட்டுறாங்க, நீ உண்மையிலே தண்ணி வந்துருச்சு ஓடி வட்டியாக்கா
0: நடந்து
1: தெரியும். மலை மேகங்கள் கற்பனையில் பார்த்தீங்கன்னா யானை மாதிரி தெரியும். நம்ம என்ன உருவம் நினைக்கிறோமோ அதே உருவம் தெரியும். இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து நமக்கு அந்த இறைவனுடைய அந்த ஒரு படைப்பாக்கத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அதிசயம்.
0: அதிசயம், ஆமாம், நிச்சயமாங்க. சரிங்க, இப்போ நீங்கள் கேட்ட அந்த பாடலை கேட்டு
1: கேட்கலாம்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: மலைக்கோட்டையின் துபாய், திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
1: தரமான
5: பருத்தியிலிருந்து தயாராகுது.
6: நம் மக்களின் நாடி நாளும் உங்களை நடைபெறும் கொடை பண்பலை இன்னொரு பிள்ளை 5 கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிலையம் வந்திருக்கிறாங்க தென்காசி

0: சுரண்டை லிங்கவேல் ஐயா அவர்கள் இருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். ஐயா, தாய்மொழி நம்ம தமிழ், அதனால் நல்லா பேசுகிறோம். அதனால் தமிழில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து ரொம்ப படிச்சிருவாங்க அவங்க. உங்ககிட்ட அதே போல் உங்களுடைய அணுகுமுறையுமே ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு அன்பாக ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி தான் வரும் படிக்கிறாங்க. மற்ற பாடங்களுக்கு ஏன் அந்த மாணவர்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டுறாங்க? இன்னொன்று, போதும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை இன்னும் இவங்க இன்னும் கற்றுக்கணும், தமிழ் படிக்கிறாங்க இவ்வளோ எடுத்துருக்காங்க, இன்னும் மதிப்பெண்கள்னு இல்லை, இன்னும் அக்கறையோடு இவங்க தெரிஞ்சிக்க வேண்டியதே நம்ம தமிழில் இருக்குது அப்படிங்கிற என்ன சொல்ல வரீங்க?
1: அதாவது நம்ம வந்து தமிழ் தாய்மொழியும் கூட சமுதாய சிந்தனைகளோடு இணைத்து வச்சு நடத்துவோம். மற்ற பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா வெளியில் வர முடியாது. நாம் அதை தமிழ் சமூக அறிவியல் இந்த ரெண்டு பாடம் தான் சமுதாய சிந்தனைகளோட நடைமுறை வாழ்க்கையோட ஒப்பிட்டு வேறுபடுத்தி அவங்கள மாணவர்களை அப்படியே ஒரு பக்கமாக வந்து நன்றாக கவனிக்க வைக்கிறது. பசி நேரத்தில் கூட நல்லா கவனிப்பாங்க, தூக்கமே வராமல் நல்லா சிரிப்பாக அப்படியே கடகடப்பாக
0: ஒரு பயம் இருக்காது அவங்களுக்கு. மற்ற ஆசிரியர்கிட்ட ஒரு பயம் சொல்லும், மரியாதையும் சொல்லலாம், ஆனாலும் கணக்கு டீச்சர் போறாங்க, அறிவியல் டீச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும், ஒரு சின்னதான். ஆனா தமிழ் ஆசிரியர்கிட்ட அந்த மாதிரி பயம் கிடையாது. நம்ம வீட்டுல ஒருத்தவங்க மாதிரி பேசுவாங்க, பழகுவாங்க,
1: நட்புறவுல வந்து நல்லா இணைத்து வருவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு நாள் விடுமுறை போட்டா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு சலிப்புத்தன்மை திட்டம், போர் அடிச்சிருச்சு அப்படிம்பாங்க, ஆங்கிலத்தில் சொல்ல தமிழ்ல சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே தமிழுக்கு மாறிடுறாங்க. என்னை பார்த்த உடனே தமிழ்ல பேசணும், தமிழ்ல தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வந்து மனதில் அடிமனதில் உருவாயிரும். அதுக்கப்புறமா நானும் அதே மாதிரி நூற்றுக்கு வகுப்பறையில் 199 விழுக்காடு நல்ல தமிழில் தான் பேசி நடத்துவேன். அதே மாதிரி நம்ம இங்கே நம்ம ரவிச்சந்திரன் ஐயா வந்து இளையராஜாவை பற்றி 25 தொடர்ந்து அவருடைய அவர் பண்ணைப்புறத்தில் தோன்றியதிலிருந்து சென்னையில் இப்போ இருக்க வரையில் அப்படியே படிப்படியான நிகழ்ச்சிகளை சொல்லிட்டே வந்தார். அதில் இப்போ 11வது படத்தில் வந்தீங்கன்னா முதல் இயல்ல வந்து நமக்கு இசைத்தமிழ் இருவரில் ஏஆர் ரகுமானும் இளையராஜா வந்தா இருக்கு துணைப்படத்தில். நான் இவர் சொன்னதை சேர்த்தா சேர்த்து நடத்துவேன். அப்பப்போ நான் சொல்லுவேன், நீ வானொலி கேளு, அவங்க நிறைய பண்பலையில் சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம வந்து உள்வாங்கி நம்ம வகுப்பறையில் நம்ம செயல்படுத்தலாம், தன்னம்பிக்கை கூட்டும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சூழலில் வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு பழமொழியை வாக்கியத்தில் அமைத்து எழுது அப்படின்னு சொல்லும்போது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு ஒரு பழமொழியை வாக்கியத்தில் அமைத்தா 4 உண்டு. அந்த அந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு சிந்தனைகள் செய்திகள் எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நிறையாவே
0: சொல்லலாம்.
1: அப்படி வந்து நான் நடைமுறை சிந்தனைகளோட அப்படியே தொடர்ந்து அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே கருமலையில் எழுதி போட்டுக்கிட்டே அப்படியே.
0: இந்த நம்ம அப்போ நீங்க இருந்த சின்ன வயசுலேருந்து வளர்ந்த காலத்துக்கும் இப்போ இருக்கிற மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க? நிறைய வித்தியாசம், நிறைய அவங்க கையில் கணினி வந்தாச்சு, அப்போ எல்லாமே அவங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது சரியா, இல்லை படித்து தான் நம்ம மனசில் இருக்கணும் அப்படிங்கிறது சரிங்க?
1: அதாவது இப்போ உள்ள மாணவர்களுக்கு வந்து பாடப்புத்தகங்கள் வந்து எல்லாமே இலவசமாக கொடுத்துறாங்க, ஆனால் பாடப்புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. அங்கே போயிட்டு மனப்படப்பாட்டை நாங்கள் இதிலே செல்லே படிச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வந்து மாணவர்கள் வந்து கொஞ்சம் அசால்ட்டு அந்த மனப்போக்கு இருக்கத்தான் செய்யுது. நமக்கு அந்த காலத்தில் வந்து படிச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே
0: எழுதி
1: பார்த்து அப்படியே ஒரு பக்கம் வந்து நம்ம அந்த ஒரு மதிப்பெண் குறைஞ்சிட்டா கூட அது ஏன் குறைஞ்சது, எது குறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை துருவி அடுத்த முறை அதில் எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படின்னு இருப்போம். இப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலை எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கு.
0: அவங்கள எப்படி எதனால எப்படி அவங்கள திரும்ப புத்தகம் படிக்க வைக்கிறது? நம்ம பாட புத்தகங்கள் மட்டும் இல்லை, பொதுவாகவே அவங்க வந்து கைபேசி எடுத்துடுறாங்க, என்ன ஏதாவது கணினியில் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா படிச்சுட்டு அப்பப்போ தெரிஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம புத்தகங்கள் படிக்கிறது காலத்துக்கு நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது சொல்லணும்னா அது அதுலேருந்து மேற்கொள் எடுத்து சொல்லலாம், பேசலாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவும் தான். இது புத்தகங்கள்லாம் திரு நீங்கள் படித்தாதான் வரும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? படிக்க பழக்கப்படுத்துறது நம்ம,
1: அதாவது இப்போ வந்து குழந்தைகள் வந்து என் புத்தகத்தை சுமக்கிறாங்க அப்படிங்கிறக்காகவே 30 பாடங்களாக கொடுத்து விட்டுட்டு அதில் நம்ம முதல் பாடல் கடல் வாழ்த்து, இப்போ ராமலிங்க வள்ளலார் பாடல்னால் அதை தொடர்ந்து பார்த்து படிக்கும்போது ஒரு போட்டித் தேர்வில் வந்து அந்த பாடல் வரியை கொடுத்தோன்னே நமக்கு அது சரியாக குறிக்கிறதுக்கு வரும். இப்போ ஒரு பருவத்தில் படிச்சுட்டு மறு பருவத்துக்கு போனோடனே அதை மறந்துடுறாங்க. மறுபடியும் இவங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு முக்கியமான பாடம், அந்தந்த வேலைக்கு போகிறதுக்கு தான் படிக்கணும், தமிழில் வந்து நம்ம ஒரு பேச்சு போட்டி கட்டுற போட்டிக்கு ஒரு பொதறிவுக்கு காலத்துக்கு உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையே நாம தான் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு இந்த சமுதாயத்துக்கு விதைத்து அவங்கள அந்த

0: தக்குவ நிலைக்கு கொண்டு வர வேண்டியது. ஆமாம், திரும்ப திரும்ப சொல்லி அவங்க நானாம் எப்படியெல்லாம் முன்னேறி வந்தேன் அப்படிங்கிறத அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்களுக்கு பழைய பஞ்சாங்க மாதிரி ஏதோ சொல்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படி நினச்சாலும் அஞ்சுக்கு ரெண்டு பரவாயில்லாமல் ஏதாவது அவங்க காவிய போய் விழுந்த அப்படின் சொல்லிட்டு அதுலேருந்து முன்னேறவங்க இருக்காங்கல்ல அப்படின்னு.
1: சரிங்க, தொடர்ந்து பேசலாங்க. என்ன பாடல் அடுத்த பாடல்?
0: அது வந்து எப்படின்னா ஒவ்வொரு சொல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஊட்டும். அதாவது இப்போ தாகம் என்று சொல்கிறேன் மழை நீராய் வருகிறாய், பசி என்று சொல்கிறேன் நெல்மணியாய் வருகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா நம்ம மீன் பிடித்து கொண்டு வந்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது சாலை சிறந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் ஊட்டுற மாதிரி இருக்கும்.
1: விஜய் அவர்களுடைய பாடல். சரிங்க, பாடல் கேட்டலாங்களா?
0: கேட்டலாம்.

0: நேரம் 2:45, கொடை பன்மலையின் வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. தென்காசி மாவட்டம் லிங்கவேல் ஐயா நம்ம கூட இருக்காங்க. மாணவர்கள் பற்றி நிறைய சொன்னீங்க ஐயா, மாணவர்கள் பற்றி சொன்னனால கேட்குறேன். பொதுவாகவே நான் படித்ததும் சரி, இப்போ பிள்ளைகள் படிக்கிறதும் சரி, நான் ஓரளவு நல்லா படிக்கிற மாணவர்கள்கிட்ட அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஆனாலுமே இப்போ பொதுவாக வகுப்பறையில் பார்த்தா அவங்கக்கிட்ட இன்னும் முதல்ல வரணும் அப்படின்னா அந்த குழந்தைங்கக்கிட்ட தான் ரொம்ப அதிகமாக இது பண்ணுறாங்க. கொஞ்சம் பின்தங்கி இருக்கக்கூடிய குழந்தைகள், ஆமாம், அவங்கள எப்படி மேலே கொண்டு வர்றது? பெரும்பாலான பள்ளிகளில் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த அட்டென்ஷன் அந்தளவுக்கு இருக்கிறது இல்லை. படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட இன்னும் இது அதை அவங்களுக்கிட்ட நம்ம முன்னிறுத்தி பேசுவோம், செய்வோம், எல்லாமே இது பண்ணுவோம், எதாவது இருந்தால் நீ பண்ணு முன்னாடி நிறுத்துவோம். ஒரு போட்டி ஆகட்டும், கட்டுரை போட்டி ஆகட்டும், எழுத்து போட்டி ஆகட்டும், இல்லை எதாக இருந்தாலும் அவள் படிக்கிற பொண்ணு, அவன் படிக்கிற பையன், நீ இங்கே வா, நீ இதில் பண்ணு அப்படின்றோம். இந்த பின்தங்கியர்கள் அப்படியே ஒதுக்கப்பட்டுட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. அவங்கள எப்படி முன்னாடி கொண்டுட்டு வர்றது, இல்லை அவர்களை அவங்களுடைய படிப்பில் எப்படி முன்னாடி கொண்டுட்டு வர்றதுங்க?
1: அதாவது பொதுவாகவே வந்து ஒரு குடும்பத்தில் 2-3 பிள்ளையாக இருக்குன்னா நல்லா அறிவுடைய மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியில் சேர்த்துட்றாங்க. அந்த கொஞ்சம் மெல்லக்கற்பரை மட்டும்தான் அரசு பள்ளியில் கொண்டாந்து விடுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு உயர் அதிகாரி சொல்லுவாங்க, நீங்கள் அந்த ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அரசு ஊழியர்களாக இருக்கணும், அவங்களை எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற்றணும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஒரு பெரிய நெடுவினாவெல்லாம் அவங்கள படிக்க வைக்கிறது கிடையாது. சுருக்கம் சுருக்கமாக ஒரு மதிப்பெண்ணுனா, 2 மதிப்பெண்ணுனாவா முதல்ல வந்து காலண்டில் அவங்கள பாஸ் பண்றதுக்கு ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு மறுபடியும் அவங்க 4 மதிப்பெண் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். ஏன்னா நம்ம வந்து இதோட பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே தட்டி கொடுத்து ஐயா வந்து நம்மளை பாராட்டிட்டாரு, வகுப்புல ஒரு பேனா கொடுக்குறாரு, ஒரு பென்சில் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வெகுமதி பரிசு பொருள் கிடைச்ச உடனே அவங்களுக்காக ஒரு உற்சாகம் வந்துடும். எந்த ஒரு மனிதனையும் நம்ம வந்து இந்த குதிரையை தானே தண்ணி குடிக்கிறத விட்டுட்டு நம்மளா வலுக்கட்டாயமா குடிக்க வைக்க முடியாது. அந்த மாதிரி அவங்களுடைய மனநிலையிலிருந்தே அவங்களுடைய வந்து உற்சாகத்தை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு பாடுபடுறது தான் நம்மளுடைய ஆசிரியருடைய பணியாக இருக்கு. உண்மையிலே வந்து மெல்ல கற்பவர்களுக்கு வந்து நம்ம வந்து அரசு பள்ளியில் எல்லா ஆசிரியர்களுமே நல்லா சிறப்பாக பாடுபடுறோம். ஆனால் அதை அவங்க கச்சிரம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் முன்னேற்றோம்.
0: அதான் புரிய மாட்டேதுங்களே அவங்களுக்கு, நம்ம படிக்க மாட்டோமோ, நம்ம படிப்பு ஏறலை அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த பசங்க.
1: மனப்பான்மையை நம்ம நீக்கிட்டோம், அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. அதான் ஒன்று, அதாவது உன்னால் முடியும், உன்னால் முடியும், தமிழ் வாசிக்க தெரிஞ்சாலே எல்லாமே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடும். அப்படியே உற்சாகப்படுத்தி
0: கொஞ்சமாக அவங்கள அந்த ஆர்வம் படுத்தி அந்த இதுலேருந்து வெளியே கொண்டு வரணும்.
1: 1 மார்க் 2 மார்க் குறையினா கூட போட்டு நீ பாஸ் போட்டு விட்டு அடுத்த தடவை இதே மாதிரி இந்த 2 மதிப்பெண் வாங்கியிருக்கீங்களா, இதை சேர்த்து வாங்கணும் தெரியுமா அப்படின்னு ஓ அப்படின்னு
0: உற்சாகம் வந்துடும்.
1: அவங்களுக்கா நாம் அவங்களுடைய பாணியிலே போய் நாம் என்ன செய்ய வேண்டிய இருக்கு, கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டுப்பாடு உரைநடையாவே, அதாவது நேற்று கூட வந்து ஐயா ஞானசம்பந்தன் ஐயா சொல்லும் போது உரைநடை வந்து வீரமாமுனிவர் காலத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னாங்களா, பாரதி நமக்கு வந்த பிறகு உரைநடை ரொம்ப நல்லாவே வந்துருச்சு.

0: நீ செய்யுள் வரிகளை கூட விட்டுரு, உரைநடை முதல்ல படி, படிச்சா அதை எழுது, தப்பு எழுத்துக்கூட்டி எழுது, தப்பு இல்லாம எழுது, மதிப்பெண் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அதுக்கு தயாராயிடுறாங்க.
1: கொஞ்சமா
0: அப்படியே வந்து எப்படியோ ஒரு பக்கமா வந்து நம்மளுடைய தேமதர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படிங்கிற அந்த பாரதியினுடைய கொள்கைக்கேற்ப நம்ம தமிழ் மொழியை வளர்த்துட்டு பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை கூட்டி அப்படியே நம்ம முன்னேற்றுவது நம்மளுடைய ஒரு உழைப்பு, ஒரு கடமை, அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு.
1: சரிங்கய்யா, இப்போ அடுத்த பாடல் உன்னை நினைத்து படத்தில் இருந்து கேட்டிருக்கீங்க.
0: ஆமாம், இது வந்து நான் பாளையம்பட்டி ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில், மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் வேலை பார்த்தேன். அப்போங்க வந்து ஒரு நாள் வந்து
1: ஆசிரியர் பயிற்சி அந்த மாணவர்களுக்கு நீங்கள் அங்கே
0: அவங்க அந்த 1-5 வரையில் உள்ள ஆசிரியருக்கு நான் ஆசிரியராக இருந்தேன். அந்த டயட்டு அந்த மாவட்ட பயிற்சி அப்போங்க ஒரு நாள் வந்து இந்த படம் அப்போ தான் வந்தது. சரி, நானும் போனால் எங்கள்கிட்ட படிக்கிற எல்லா வழியும் வந்துட்டாங்க தெரியாமல், சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த படம் பார்த்தது கூட்டமா, அது இன்னும் அந்த ஒரு நினைவு இருக்கத்தான் செய்யும்.
1: அதனால சரிங்க, பாடல் கேட்கலாம். பாடலுக்கு முன்னாடி
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்,
5: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரெண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: நேரம் 2:56 அது நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு நம்ம வந்தாச்சு. அவ்வளோ தொலைவில் இருந்து வந்திருக்கீங்க. வீட்டில் அவங்க பேர் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்களுடைய பேர் சொல்லுங்கள்.
1: மனைவி பேர் வந்து லிங்கம்மாள், பையன் பேர் வந்து துரை மாரிமுத்து. எம்எஸ்சி பிஎட்
0: கெமிஸ்ட்ரி வேதியியல் பாடம்
1: சொன்னீங்க.
0: அம்மா பேர் என்ன சொன்னீங்க? லிங்கம்மாள். எப்படி பேர் கொஞ்சம் ஒரே மாதிரி ஒத்து போற மாதிரி பாத்துருக்கு.
1: ஆமா, உடன் பிறந்த அக்கா
0: மகதான. கடவுள் பேருங்களா?
1: இது வந்து சிவனுடைய பேர். எங்க ஊர் பக்கம் ஒரு கோவில் உண்டு,
0: அதனால
1: வீட்டுக்கு ஒவ்வொரு பேரும் இப்படித்தான்
0: வச்சிருப்பாங்க.
1: ஆமா, அது என்ன, நான் 5 முடிக்கும் போதே எங்க அப்பா இறந்துட்டாரு. இருந்தாலும் எங்க அக்கா 2 பேரு, அண்ணன் ஒரு ஆள். அவங்க அப்பப்ப எல்லாமே எங்க அக்கா நல்லா
0: மாதிரி
1: இருக்கும். ஆனா வந்து என்னுடைய சகோதரிகள் தான் என்னை வந்து நல்லா என்ன செஞ்சிட்டாங்க, படிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா என்னையும் ஒரு மனிதனாக கருதி
0: நீங்கள்
1: வந்து இந்த மாதிரி என்னை அழைத்து இந்த 1 மணி நேரம் வந்து என்னுடைய நீண்ட நாளுடைய ஆசை இப்பத்தான் நிறைவேறிருக்கு. உண்மையில எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மலர் கண்காட்சிக்கு வந்தபோது உங்களுடைய அரங்கில் வந்து நான் இது ஒரு புகைப்படம் எடுக்க சொன்னேன், ஒரு குழந்தை எடுத்துச்சு. அப்போ கூட இனி அறகுறையை எடுத்து கொடுத்துருச்சு. அப்போ நான் சொன்னேன், எப்போது ஒரு நாளைக்கு இது வான நிலையத்துக்கு போவோம், அப்போ நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை.
0: உண்மையிலே வந்து 1 மணி நேரம்
1: வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், உண்மையிலே உங்களுக்கு மிக மிக என்னுடைய வாழ்நாளில் இது ஒரு பொன்னாளாக எழுதக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிலையத்தாருக்கும் மற்றும் உள்ள பணிபுரியர் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றிகளும்.
0: எங்களுக்கும் உங்களை சந்திச்சு உரையாடினா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி,
1: நன்றி, மிகவும் நன்றி. வாழ்த்துக்கள். வேலும் வேலும் நிறைய இந்த பண்பலை வந்து நல்லா வளர்வதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்ற வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க.

நெருப்பு வருகிறது வென்றார் வந்தார் நிகழ்ச்சி விடைபெறுகின்றேன். மீனா நன்றி. வணக்கம் நேர்களே. கொடை பண்பலை நொற்பலை ஐந்தில் தொடர்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. முன்னதாக செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் செமிகான் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மின்னணு பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மாநில ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்று மக்கள் சேவையை வாழ்வின் லட்சியமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் உடல்நலக்குறைவு காரணமாக சிவகங்கையில் இன்று காலமானார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயணம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் மைல்கல்லாக அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டு சென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி தில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நாதமாக காற்றில் கலந்த கவிதையை இசை கொண்டு சரம் தொடுக்க கோடை பண்பலை நூற்புழியைந்தில் உயிரெழுத்து நீர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொடிப்புறையும் இணைத்து அரங்கீறும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல்களை நமக்காக தொகுத்து தந்திருக்கிறார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வீரமணி அவர்களின் தெரிவில். நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நேயர் தன்னை பற்றி இவ்வாறாக சொல்லிவிட்டு முதல் பாடற்கு பாடலையும் தொகுத்து நமக்காக தந்திருக்கிறார். உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கும் மதிப்புக்குரிய நிலை இயக்குனர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனது பெயர் வீரமணி. திருச்சி மணப்பாறை காவல்துறையில் இருந்து ஓய்வு பெற்று வானொலி கேட்கும் அன்பராக வளர்ந்திருக்கிறேன். எனது மனைவியின் பெயர் கமலா. மகன் தமிழரசன், மகள் பவித்ரா. பேர குழந்தைகளோடு அழகாக வாழ்ந்து வருகிறேன், சந்தோஷமாகவும் வசித்து வருகிறேன் என சொல்லியிருக்கிறார் நேயர். இன்றைக்கு அவர் எந்த தொகுப்பில் பாடல்களை தந்திருக்கிறார்? இவர் கொடுத்திருக்கும் அனைத்து பாடல்களும் நெல், அரிசி, சோறு, சமையல் இதை சார்ந்தாகவே இருக்கிறது. இது நம் வாழ்வியலோடு எவ்வளவு நெருக்கமாக இணைந்திருக்கிறது என்பதை இந்த பாடல்களை கேட்கும்போது புரிந்துவிடும். கேட்போமா? உங்களோடு சேர்ந்து பாடல்களை கேட்கும் ஆர்வத்தில் நானும் வானொலியோரம் காத்திருக்கிறேன் என சொல்லியிருக்கிறார் நேயர் திருச்சியிலிருந்து வீரமணி. முதல் பாடலாக சிவாஜி திரைப்படத்திற்காக அவர் சொல்லியிருக்கிறார், காவிரி தந்த நீரால் வயல்கள் செழித்தன, கைக்குத்தல் அரிசி தமிழரின் பாரம்பரிய உணவாக இருந்தன, நதியும் நெல்லும் உழவரின் வாழ்வாதாரமாக விளங்கின, உணவோடு இணைந்த இயற்கையின் பெருமையை இந்த பாடல் சொல்கிறது. கேட்போமா? கோடை பண்பலை 100.5 இல் சூரியனும் சந்திரனும்.

0: கூல்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: மலைக்கோட்டையின் துபாய், திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
4: கோடை பண்பலை 5:00 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
8: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ஒரு பேஷண்ட் ஒருத்தங்க வந்தாங்க. என்னன்னா, ஒரு வேலை செய்யும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஏணிலேருந்து விழுவும் போது ஒரு 12 மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த காலும் சுத்தமாக, இந்த காலை வந்து அவங்களால மடக்கி நீட்ட முடியல. ஸோ அது உணர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்படியே கூப்பிட்டு வந்தாங்க. மெயின் நம்ம இதை என் எதுக்கோசரம் இதை சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே அந்த மாதிரி இடத்துல அடிபடுது அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப போட்டு உட்கார வைக்கிறதோ, ரொம்ப குனிய வைக்கிறது, இல்லை ரொம்ப ஹேண்டில்

0: சாஃப்ட்டாக ஹேண்டில் பண்ணும். இல்லைனா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம போட்டு அவங்களை இன்னும் அழுத்தும் போது அது முதுகு தண்டில் இருக்க நரம்பு டேமேஜ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அடிபடுது அப்படின்னா அவங்களோட டேஞ்சரான இடத்துலேருந்து தனியாக தள்ளிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு அழுங்காத அப்படி ஷிஃப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நம்ம எந்த இதுவும் இல்லாமல் நம்ம பொறுமையாக கரெக்டாக நம்ம ஷிஃப்ட் பண்ணோம். அப்படி பண்ணலனா இன்னும் டேமேஜ் ஃபர்தர் அதிகமாக அதிகமாக வர ரெக்கவரி பூரா இருக்கும். ஸோ அவருக்கு என்ன அப்படின்னா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், அதில் வந்து ஒரு எலும்பு வந்து நல்லாவே முதுகு தண்டு இடத்துல நசுங்கியிருந்தது. அதுக்கு உடனே எம்ஆர்ஐ எடுத்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த வந்து நரம்பு நசுங்கி இருக்குன்னு பார்த்துட்டு, ஸோ உடனே நம்ம வந்து சர்ஜரிக்கு பண்ணியாச்சு. யூஸ்வலாக முதல் ஒரு 12 மணி நேரத்தில் நம்ம சர்ஜரி பண்ணுறதுல அட்வான்டேஜ் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ரெக்கவரி, நரம்போட ரெக்கவரி பீரியட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான மெடிசன்ஸை உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதில் இருக்க டேமேஜ், அந்த நரம்பில் இருக்க டேமேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பொறுத்து தான் அது ரெக்கவரி வரும், எந்த அளவுக்கு வரும் என்னங்கிறதுலாம் இருக்கும். சில இதெல்லாம் ரொம்ப லேட்டாக வருவாங்க, அடிபட்டு ஒரு வாரம் ஆயிருக்கும், 10 நாள் ஆயிருக்கும். இந்த மாதிரி டைமில் வரும்போது, லேட்டாக வரும்போது அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ரிசல்ட்ஸ் ரொம்ப புவர் தான். சில பேருக்கு வராமல் கூட போகும். அது உடனே வரும்போது நான் ரிசல்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆப்ரேட் பண்ணும்போது அது ஒன்றும் இல்லை, அது முதுகு தண்டுவடத்தில் ஒரு ஸ்க்ரூஸ் மாதிரி போட்டு அந்த ஆல்ரெடி உடஞ்ச எலும்பை என்ன பண்ணுவோம்னா ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகளோ இதோ நமக்கு வராது. உடனே இதுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, அடுத்த நாள் வந்து சப்போஸ் அவங்களுக்கு கால் உணர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா ஈவன் நிற்க கூட வச்சிருவோம், நடக்க வைக்கிறது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை அந்த கால் உணர்ச்சிலாம் கம்மியாக இருக்குன்னா உடனே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி. ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பண்ணோம்னா அவங்க ரெக்கவரி பீரியடும் ரொம்ப நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்கும். மெயின் வந்து இந்த மாதிரி கால் கீழே வரல, அடிபட்டு வரல அப்படின்னா ஷுவராக அதுக்கு வந்து ஃபிசியோ ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஃபிசியோ பண்ணும் போது ரிசல்ட் வைஸோ இது வைஸோ அது மட்டும்தான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டு இருக்கிறது. உயிரெழுத்து 3:17. இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல்களை நமக்காக தொகுத்து தந்திருக்கிறார் திருச்சியிலிருந்து வீரமணி. நிகழ்ச்சியில் இனி கண்ணன் வருவான் திரைப்படத்திற்காக பாடலுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? சீரக சம்பா, அம்மாடம்மா என்ன ஒரு மனம், நெல் மனமும் சுவையும் நிறைந்தது. நெல்லை குத்தி அரிசாக்கி சோறு சமைத்தனர். உழைப்பின் பலனாக கிடைத்த உணவு குடும்பத்தை இணைத்தது. பாரம்பரிய உணவின் சிறப்பை இந்த பாடல் உணர்த்துகிறது. எனக்கு பிடித்த பாடல்களில் கோடை பண்பலை 100.5 இதுவும் ஒன்று. கேட்போமா? உங்களோடு இணைந்து நானும் காத்திருக்கிறேன் என சொல்லியிருக்கிறார் நேயர்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
5: RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அணில் டபுள் ரோஸ்டர் ராவாவின் நல்வாழ்த்துக்கள்.

எட்டு திசை விசை மெட்டுகளை தந்து கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நேர்களை இன்றிரவு 8 எந்த நிகழ்ச்சி வரும்? இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக 2 விளையாட்டுகள். இன்னைக்கு என்னவென்ன விளையாட்டு? ஆர்வமா இருக்கீங்களா? வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு அப்படின்ற 2 விளையாட்டுகள் இருக்குது. இரவு 10 நினைவே சுகம் வரும் எந்த மாவட்டம்? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தாங்க தேனி மாவட்டம் அன்பர்களை அழைக்கிறது. இன்றிரவு 10 நினைவே சுகம் இப்போது உயிரெழுத்து நிகழ்ச்சியில் வலிக்கவிருக்கிறது. பாடல் ஊர் மரியாதை திரைப்படத்திற்காக நெய்ய சொல்லியிருக்காரு. கிச்சடி சம்பா போன்ற பாரம்பரிய நெல் வகைகள் சிறப்புடையது. நெல்லை பதப்படுத்தி அரிசியாக்கி உணவு தயாரித்தனர். மொச்சை குழம்பு போன்ற மனமிக்க குழம்புகள் சுவையை கூட்டின. கிராமத்து சமையலின் இயற்கையான சுவையை பாடல் காட்டுகிறது.

பண்பலை சொல்லும் நேரம் 9:29 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக நேர் என்ன சொல்லியிருக்காங்க? நெல்லு சோறு அன்றாட வாழ்வின் அடிப்படை உணவாக இருந்தது. உழவன் விளைத்த நெல் மக்களின் பசியை போக்கியது. சாதம் என்பது உணவு மட்டுமல்ல, உழைப்பின் அடையாளமும் ஆகும். தமிழரின் உணவு பாரம்பரியத்தை இந்த பாடல் நினைவூட்டுகிறது.

0: அன்பின் அலைது உங்கள் கோடை பண்பலை 100.5 3:33 நிகழ்ச்சி மாயா பஜ திரைப்படத்திற்காக. திருமணம் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது விருந்து சாப்பாடு தாங்க. சாதமும் பல வகை சமையலும் உறவுகளை ஒன்றிணைக்கின்றன. விருந்தோம்பல் தமிழர் பண்பாட்டின் முக்கிய அடையாளம். சமையலின் வழியாக திருமண மகிழ்ச்சி பாடலில் வெளிப்படுத்துகிறது.
1: கல்யாண சமையல் சாதம்

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
3: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
4: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
5: கொடை பண்பலை 100.5. இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
6: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: கோடை பண்பலை 100.5 இது உயிரெழுத்து நிகழ்ச்சியின் மண் வாசனை. வீட்டிலேயே பெண்கள் நெல்லை குத்தி அரிசி தயாரித்தனர். அந்த உழைப்பின் குடும்பத்தின் அன்பும் ஒற்றுமையும் இருந்தது. இயந்திரங்கள் இல்லாத காலத்து வாழ்க்கையை இது நினைவூட்டுகிறது. உணவு உருவாகும் பின்னணியில் இந்த உழைப்பு பாடல் சொல்கிறது.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
3: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
4: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: RS Entertainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை பண்பலை 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: அன்பின் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து 3:46. நிகழ்ச்சியினி அன்னக்கிழி திரைப்படத்திற்காக பச்சரிசி முத்துப்போல் அழகாகவும் தூய்மையாகவும் இருக்கும். நெல்லை குத்தி அரிசியாக்குவது ஒரு பாரம்பரிய பணியாகும். அரிசியின் ஒவ்வொரு மணியிலும் உழவனின் உழைப்பு உள்ளது. தமிழரின் நெல் வளத்தையும் உணவு பெருமையையும் இந்த பாடல் எடுத்துரைக்கிறது.
5: தங்க பல்காரையா தங்க மகளுக்கும் ஆஜாரையாவுக்கும் தைமாசம் கல்யாணம்.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலையின் 1.5 உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார் திருச்சி வீரமணி. நிகழ்ச்சியில இனி அவர் தந்திருக்கும் பாடல் கண்ணுப்பட போகுதையா. பொள்ளாச்சி மண்வளமும் விவசாய செழிப்பும் கொண்டது. அங்கு விளையும் நெல் மக்களின் வாழ்வை வளமாக்குகிறது. மண்ணின் மனமும் விளைச்சலின் பெருமையும் பாடலில் வெளிப்படுகிறது. உழவையும் ஊரின் வளத்தையும் பெருமைப்படுத்தும் பாடல் இது.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக தாய் மனசு திரைப்படத்திற்காக சொல்லியிருக்கிறார். தூதுவளை போன்ற பாரம்பரிய கீரைகள் நம் உணவின் ஒரு பகுதியாக இருந்தன. இயற்கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு சுவையான உணவு தயாரித்தனர். சமையலோடு இயற்கை மருத்துவ அறிவும் இணைந்திருந்தது. பழந்தமிழர் உணவு முறையின் சிறப்பை இந்த பாடல் நினைவூட்டும். நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நேயர். நம்ம ரொம்ப அழகா அழகா உணவு சார்ந்த பாடல்களை கேட்டு ரசித்தோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் 3 மணிக்கு. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை நமக்காக தொகுத்து தந்திருந்தார் திருச்சி மணப்பாறை வீரமணி அவர்களுக்கு பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும். உண்மையாக நடந்து கொள்பவர்களுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லைங்க. விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.
1: தொண்டையில தான் நினைச்சேன்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: இனிய மாலை வணக்கம் நேர்களே. இசையின் ஊற்று கோடை பண்பலை 100.5 இப்போது வருகிறது. வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். கேள்விகளுக்கு நேர்கள் வந்து பதில் சொல்ல வரலாம். அறிமுக நேர்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற வழக்கமாக பேசக்கூடிய நம்முடைய நேர்கள் 24 24 26, 290 333, முன்னிணைப்பிற்கு 0 45 42 முன்னிணைத்து வரலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு
4: லக்ஷ்மி நாகேந்திரன்,
3: டி கருப்பசாமி.
4: வாழ்த்துக்கள் நேயர்களே.
3: வணக்கம் நேயர்களே.
4: வணக்கம் கருப்பசாமி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சௌக்கியமா இருக்க, ஃப்ரெஷ்ஷா வந்து உட்காரும் போதே தெரியுது. என்ன நல்லா மழையா?
3: மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு.
4: நினைச்சிட்டு வந்தீங்களா?
3: ஆமாம்.
4: இந்த சொல்லுவாங்க தெரியுமா, மழையில் நினைஞ்ச கோழி மழையில் நினைஞ்ச ஆடு அப்படின்ற மாதிரி.
3: இப்போ என்ன தான் சொல்ல வரீங்களா?
4: சொல்ல வரலை, புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அப்படிதானே,
3: மழை நினைஞ்சனால ஃப்ரெஷ் தான் இருக்கு.
4: அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, புத்துணர்ச்சி. கருப்பை பார்த்தோன்னே நம்ம எல்லாத்துக்கும் வந்துடும். என்ன கருப்பு?
3: கண்டிப்பாக வரணும், புத்துணர்ச்சியோடு இருந்தால் தான் நம்ம வந்து எந்த செயலையும் வந்து செய்ய முடியும்,
4: சிறப்பாக செய்ய முடியும்.
3: கண்டிப்பாங்களா?
4: நிறைய கேள்விகளோடு வந்திருக்கீங்க,
3: நேர்களும் வந்து இருக்காங்க.
4: ஆமாம், பதில் சொல்ல அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆமாம், அக்கா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கேள்வி அப்படியே பார்வை இங்கிட்டு திருப்பி ஏன்ட்ட கேட்டக்கூடாது, சரியா?
3: கேட்கலாம், இப்போ நேர்களை கூப்பிடலாமா?
4: ஆமாம் ஆமாம்,
3: வருக. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கங்க. என்னாச்சு?
3: இணைப்பில் தான் இருக்காங்க. யார் பேசுறீங்கயா?
5: சார், சரியா கேட்க மாட்டேங்க சார்.
3: யார் பேசுறீங்க?
5: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவன்.
4: சிவா ஐயா?
5: சொல்லுங்க மேடம். இப்போ கேக்குது.
4: இப்போ கேக்குது இல்லீங்களா?
5: கேக்குது.
4: பேசினா கேட்டறணும்ல. நீங்க வந்து சத்தம் இல்லாத இடத்துலயே கொஞ்சம் இருந்துக்கங்க, சரிங்களா? இந்த பத்திங்களா, சத்தம் இல்லாத இடத்துல இருங்க. வண்டி போற சத்தம், காத்தடிக்கிற சத்தம், இதெல்லாம் வரும்போது நாங்க பேசுறது கொஞ்சம் கம்மியா கேக்கும் உங்களுக்கு. கேள்விக்கு போலாங்களா? உலக ஓசோன் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒரு தேதி மட்டும்தான், குழு குடுங்கன்ட்டு உட்காந்துக்க கூடாது, அடம் பிடிக்க கூடாது. என்ன கருப்பு சொல்றீங்க?
3: கண்டிப்பா
4: உலக ஓசோன் தினம் எப்போ? சரிதானா?
5: சரிதான் மேடம்.
4: எப்படி சரின்னு சொல்றீங்க?
5: சமீபத்துல தான அது.
4: சரி, இந்த ஓசோன் அப்படின்றது என்னங்க? உலக ஓசோன் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? செப்டம்பர் 16. எதற்காக இருக்கு?
5: சரியா வரமாட்டேங்குது
4: உங்களுக்கு. ஆனா பதில சொல்லிட்டீங்க, என்ன

0: பாடல் கேட்கலாம்.
1: அது வானத்து போல படத்துல இருந்து நிறைய நயில் நதியே.
0: சரி, பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய இதை பற்றின விஷயங்கள் இல்லைங்களா உங்களுக்கு தெரியுமா?
2: ஓசோன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும்,
0: எல்லாத்துக்கும்
2: என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம்.
0: அப்படிலாம் சொல்ல முடியாது, ஓசோன் அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு இல்லைங்களா. என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த ஓசோன், ஓசோனில் வந்து அடர்த்தி குறைவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓசோன் வந்து எதுக்கு அப்படின்னா, மேலேருந்து புற ஊதா கதிர்கள் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக, நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக இடையில இருக்கக்கூடிய ஒரு லேயர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வந்து அடர்த்தி குறைஞ்சிக்கிட்டே வருது, அடர்த்தி குறைஞ்சிச்சு அப்படின்னா பாதிப்பு வந்து நம்மளுக்கு அதிகமாகவே இருக்கும் இல்லைங்களா. அதில் தடுக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்குது, இந்த ஓசோன் அடர்த்தி குறைபாட்டை தடுக்கிறதுக்குன்னே ஒரு ஒப்பந்தம் இருக்குது. ஏன் செப்டம்பர் 16ன்றதுக்கான பதில் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா?
2: கண்டிப்பாக
0: அந்த ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, மான்ட்ரியல் புரோட்டோகால். புரோட்டோகால் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் இல்லைங்களா. அதில் வந்து மான்ட்ரியல் புரோட்டோகால் அது பேர். அந்த ஓசோன் லேயர், அந்த அடர்த்தி குறைவை வந்து தடுப்பதற்கான அமைப்பு சரிங்களா. இது எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா, செப்டம்பர் 16, 1987. அதனால தான் இந்த செப்டம்பர் 16 ஓசோன் தினமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம்
2: இப்போ வரையுமே.
0: ஆமாம், அந்த ஓசோன், ஓசோனில் வந்து அதை கண்டுபிடிச்சவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க, சார்ல்ஸ் ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெண்டு பேர் தான் வந்து அதை கண்டுபிடிச்ச நபர்கள். இது வந்து பூமியை தாக்கக்கூடிய அந்த நம்ம சொன்னோம்லையே புறவூதா கதிர்கள், அதுலேருந்து பாதுகாக்க தான் இந்த ஓசோன் வந்து படலமாக இருக்குது. இது எப்போ அப்படின்னா, ஐநா பொதுசபை வந்து டிசம்பர் 19, 1994 தான் இதை வந்து பிரகடனமாக வெளியிடுறாங்க. அப்புறமா உலக ஓசோன் தினம் முதல் முதல்ல எப்போ கொண்டாடு நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா 1995. ஆனால் 95 தானேங்க, நீங்கள் டிசம்பர் 19 தானே, 94 தானே பிரகடனம் பண்ணாங்க ஐநா, ஏன் டிசம்பரை விட்டு போட்டு நீங்கள் செப்டம்பரில் அப்படின்ற ஒரு கேள்வி வரலையா? இது ஒன்றும் இல்லை, அந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் இருப்பீங்களா, அந்த ஒப்பந்தம், அந்த ஒரு அதை அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆரம்பித்தது செப்டம்பர் 16. அப்போ அந்த தினத்தை தான் நம்ம வந்து ஓசோன் தினமாக கடைபிடிக்கிறோம்.
2: பாட்டு கேட்கலாமா?

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி இல்ல, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
7: உப்மாவா? போரான டிஷ். அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
8: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
9: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
10: RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
11: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
12: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்சவனம்.
13: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
14: கோடை பண்பலை 100.5 நாளை பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி முல் சீதா சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் பழனி பாப்பம்பட்டி எஸ் கோமதியம்மாள் அவர்கள். கோடை பண்பலை 100.5 நாளை பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி கேட்க தவறாதீர்கள்.
15: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
16: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
17: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
18: நேரம் பாத்தீங்கன்னா 4:14 ஆயிடுச்சு.
19: சாமி கூட டியூட்டி பார்க்கும்போது நேரம் போறதே தெரியாது.
18: ஏன்னா நேயர்கள் வந்து நம்ம கேட்கிற கேள்விக்கு
19: பட்டு பட்டுன்னு பதில சொல்லி பாட்டை கேட்டு போயிடுறாங்க.
18: தாண்டான்னு சொல்ல வந்தேன்.
19: ஓ,
18: நீங்க பட்டு பட்டுன்னு சொல்லிட்டீங்க.
19: சரி, கூப்பிடுவோமா?
18: கூப்பிடலாம். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
18: வணக்கம். யார்

0: பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் பாபதி குமார். இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்யா.
2: குமாரையா எப்படி இருக்கீங்க?
0: குமாரையா
1: வணக்கம் சார்.
2: கேள்வி கேட்கலாங்களா?
1: கேட்கலாமா, ஈஸியாக கேளுங்க.
2: நாங்கள் பேசுறது நல்லா கேட்குதுல உங்களுக்கு?
1: சூப்பராக கேட்குது. ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. ஆ, ரெண்டு பேரும் பேசிட்டு நல்லா இருக்கு.
2: இந்த மாசம் தான் இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையேயான கூட்டு கடல்சார் பயிற்சியின் பெயர் என்ன? கடல்சார் பயிற்சி பேர் தான்
1: கஷ்டப்பட்டு அட்டாஸ் பண்ண முடியாது, மன வருத்தமாக இருக்குமா? இவ்வளோ வெயிட் பண்ணி 10 நிமிஷம் வெயிட் பண்ணி
2: சோடா.
0: எளிதாக தான் இருக்கும்,
2: ரொம்ப எளிமையாக தான் இருக்கும்.
0: பேரை மட்டும் சொல்லுங்க.
2: ஆ, அதுக்கு கீழே நீங்கள் சொல்ல வேண்டாம்,
0: நாங்கள் வந்து சொல்லிடுறோம்.
1: எப்படி எப்படி என்ன நான் ஊர்னு சொல்லுங்களா?
2: இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையேயான கூட்டு கடல்சார் பயிற்சியின் பெயர் என்ன?
0: அந்த பயிற்சியோட பேர் மட்டும்
1: சொன்னா ரொம்ப ரெண்டு பேரும் சிரமப்பட்டு.
2: நன்றிங்க நன்றிங்க. வருக வணக்கம்.
0: வணக்கம்
3: வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனைவிக்கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் ஐயா கேட்டீங்களா?
3: ஆ, கேளுங்க கேட்டேங்க.
0: ம், சொல்லுங்க பதில்.
3: இந்தியாவிற்கும்
0: மலேசியாவிற்கும் இடையேயான கூட்டு கடல்சார் பயிற்சியின் பெயர் என்ன?
2: குழு கொடுக்க முடியாது. இல்ல,
0: அன்னைக்கு மாதிரியே உங்க பேருக்கு வந்து குழு கொடுக்க முடியுமா?
2: அதானே கேளுறா தம்பி. உங்க பேர் என்னங்க?
3: சந்திரசேகர். மனவை.
2: இதே குழுதான், இவரே தான் வந்து இதே டவுட்டை தான் கேட்டாரு. ஞாபகம் இருக்கா?
0: ஞாபகம் இருக்கு.
2: ஆ, அப்போ உங்க பேருக்கு குழு என்ன சொன்னோம்?
0: அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் வந்து
2: அவர் கேட்பாருன்னு தெரியும்.
0: ஒரே ஒரு பேர் தான்.
2: அப்ப வந்து இதே கேள்விக்கு தான் கேட்டார். அப்ப நம்ம கேட்ட கேள்வி எதுவா தெரியுமா இருந்தது? விமான பயிற்சி இல்லைங்களா? ஜப்பானுக்கும் இந்தியாவிற்கும் கூட்டு அந்த விமானப்படை பயிற்சியின் பெயர் அப்படின்னு கேட்டோம்.
0: இன்னைக்கு வந்து ஐயாவுக்கு வந்து அதே தான் வந்திருக்கு, ஆனா பேர் தான் வந்து மாறி வந்திருக்கு.
2: அப்ப வந்து விமானம், இப்ப வந்து கடல்சார். பத்தியும் அவர் ஞாபகம் வச்சிருக்காரு.
0: நன்றி
2: நன்றிங்க. வருக வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லிட்டே இருக்கோம்.
4: நமது செடிகள் ஒழிப்பது கோடை பொன்புலி 100.5. ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சிசனியம்பாளையம் சோமசுந்தரம்.
2: பதில் தெரியுங்களா
4: மேடம்? எப்படி இருக்கீங்க மேடம்?
2: சௌக்கியமா இருக்கோம். சுந்தரமையா எப்படி இருக்கீங்க?
4: கருப்புசாமி எப்படி
0: இருக்கிறாரு? நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கிறேன் சார்.
2: 4:18:30 ஆயிடுச்சு. நலம் விசாரிச்சுட்டு இருக்கோம்.
0: பதிலும் வந்துரும்
2: வந்துரும் வந்துரும். கேட்டீங்களா கேள்வி? இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையேயான கூட்டு கடல்சார் பயிற்சியின் பெயர் என்ன?
4: சமுத்திரா லட்சுமணன். அந்த தான் பேர் மேடம்.
2: லட்சுமணா?
4: ஆமா மேடம்.
2: நிஜம்தானா?
4: கண்டிப்பா அதாமா விடை.
2: அப்படியா?
4: ஆமா மேடம்.
2: அது எப்ப நடந்துச்சுங்க
4: மேடம்? தெரியும் மேடம், ஏதோ புத்தகத்துல படிச்சிருக்கிற மேடம்.
2: நீங்க எப்பவுமே படிப்பீங்க, யாரு இல்லைன்னு சொன்னா நீங்க படிச்சிருவீங்க. அதான் எப்ப நடந்துச்சு?
4: 4ஆம் தேதி தெரியும் மேடம். அது
2: எப்பங்க எப்பங்க எப்பங்க?4 முறை நடந்தது, அதுல வேணா டிசம்பர்ல இருந்திருக்கலாம். இப்ப 2026 எப்போ நடந்தது?
4: ஒரு குடு குடுங்களா மேடம்.
2: தேதி தான்,
0: ஒரே ஒரு தேதி தான்.
2: ஆமா, அடிப்போம் செப்டம்பர், அடுத்த மாசம் அக்டோபர் வரும்போது ஒரு கேள்விகளை கேட்கும்போது அக்டோபர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான்.

0: மேடம்.
1: எல்லாத்துக்காகவும்
2: இப்போ வந்து பதில் வந்து நம்மளுக்கு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கான சில விஷயங்களையும் நம்ம சொல்லிடணும், நேயர்கள் தெரிஞ்சுக்குவாங்க பார்த்தீங்களா. நம்ம ஒரு 2 வாரங்களுக்கு முன்னே சொன்ன விஷயத்தை கூட ஞாபகம் வச்சு நம்மளுக்கு சொன்னாங்க இல்லைங்களா. அப்போ வந்து நம்மளும் வந்து ரொம்ப கடமை உணர்வோடு இருக்கணும். இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையேயான கூட்டு கடற்சார் பயிற்சியின் பெயர் அப்படின்னா சமுத்திர லட்சுமணா. இது எதுக்காக அப்படின்னா தெரியும், கடல்சார் பயிற்சி அப்படின்னாலே 2 நாடுகளுக்கும் அந்த கடற்படைகளுக்கும் இடையேயான பரஸ்பர உறவை மேம்படுத்தணும், அந்த பாதுகாப்பை வளப்படுத்தணும், ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒத்திகை பயிற்சி தான் இது எடுத்துக்கிறாங்க அவங்க. இது வந்து எப்போ நடந்துச்சு இந்த வருஷத்துக்கு அப்படின்னா செப்டம்பரில், இந்த செப்டம்பரில் நம்மளுக்கு 2026 நடந்தது. இது வந்து 4வது பதிப்பு, ஏற்கனவே 3 முறை நடந்திருக்கு, இது 4வது முறையாக நடந்துட்டுருக்குது. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா மலேசியாவின் லுமுட் கடற்படை தளத்தில் வந்து நடைபெற்றது. எப்போ நடைபெற்றதுனா அதே அவர் சொன்ன மாதிரி இந்த மாதம் 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை, 2026 செப்டம்பர் 9லேருந்து 12 வரைக்கும் இப்போது இது நடந்துச்சு. இதில் வந்து அப்போ வந்து கடல்சார் பயிற்சி அப்படின்னாலே அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எதுவாக இருந்திருக்கும், கப்பல்கள் இல்லைங்களா, கப்பலை வச்சு தான் அவங்க வந்து ஒத்திகை பார்த்துருக்கணும். அப்போ அதில் வந்து இந்தியா சார்பாகவும் அந்த மலேசியா சார்பாகவும் கப்பல்கள் வந்து அங்கே பங்கேற்றிருக்கணும். நம்ம இந்தியா சார்பாக எந்த கப்பல் அங்கே பங்கு பெற்றது அப்படின்னா INS மைசூர் அப்படின்ற ஒரு கப்பல் பங்கு பெற்றது. அது என்ன அப்படின்னா ஏவுகணை அழிப்பு கப்பலாம், ஏவுகணையவே தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு கப்பல் வகை தான் இந்த வந்து INS மைசூர். மலேசியா சார்பில் 2 கப்பல்கள் வந்து பங்கு பெற்றிருக்காங்க அப்படின்னா கேடி லெஹீர் கேடி கஹாஸ் சமுத்ரா அப்படின்ற 2 கப்பல்கள் பங்கு பெற்றுச்சு. அதில் வந்து சமுத்திர லட்சுமணா அப்படின்ற பெயரோடு.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
8: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
9: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும் டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
10: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
9: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
10: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
11: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
14: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அணில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனி துடி சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தட வென அதிர்கிற ரயில் அடி கட கட.

0: சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தடவென அதிர்கிற ரயிலடி கட கட கடவென கடக்கிற காவிரி விரு விரு விருவென மடுக்கிற வெற்றிலை முரு முரு முருவென முறுக்கிய மீசைகள் மனதில் இருக்குது மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே மே
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
3: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க.

0: உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கிய வண்ணத்தூரிகை.
2: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா.
6: அனில், 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
7: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா.
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: வழங்கும் வண்ணத்தூரிகை.
9: நேரம் மாலை 4:31 இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பண்பலை கழகம். அடுத்து கேள்வி எல்லாம் தயாராக இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னமோ சொல்ல வந்தீங்களே.
10: நான் ஒன்றும் சொல்லலப்பா.
9: சொல்லாமே போயிட்டா
10: நல்லதுதான். என்ன சொல்ல வந்தோம் சொல்லுங்க கருப்பு. ஒன்றும் சொல்ல வரல. வருக வணக்கம்.
11: கோடை பண்பலைக்கு இனிய மாலை வணக்கத்துடன் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
10: கந்தசாமியே, எப்படி இருக்கீங்க?
11: சூப்பர் இருக்கா. அருமையா மழை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
9: எங்களுக்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு.
10: ஆமா ஆமா ஆமா. கோவை எப்படி இருக்குது
11: மேடம்? கோவை ரொம்ப கடுமையா இருக்குது மேடம்.
10: இங்க வந்து மழை வருது, வந்துகிட்டே இருக்குது.
9: வெயிலு அப்பப்ப வந்துட்டு இருக்கு.
10: இங்கேயே கொஞ்சோண்டு தான் வருது
11: மழை.
10: ஆமா, பகிர்ந்து உண்ணணும், பகிர்ந்து குடுக்கணும் இல்லைங்களா? கேள்விக்கு போலாங்களா?
11: தாராளமா போலாமே.
10: தேசிய பொறியாளர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இங்க கூட ஒரு 4-5 பொறியாளர் உட்கார்ந்துருக்காங்க.
11: அப்படிங்களா?
10: உங்களுடைய பிறந்த நாள் எப்போ?
11: 55.
10: தேசிய பொறியாளர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது?
11: எனக்கு தெரியாது.
10: என்னங்க என்னங்க?
11: எனக்கே தெரியாது. இன்றைய தேதி வச்சுட்ட போது.
10: அப்படிங்களா?
11: ஆமா.
10: சரி, யாராவது சொல்றாங்களான்னு கேப்போமா? நன்றிங்க. வருக வணக்கம்.
9: இப்போ யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
12: வணக்கம் சார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம்பட்டி ரமேஷ்.
9: கேட்டீங்களா கேள்வி?
12: கேள்வி கேக்குறீங்களா சார்? டைப் பண்ணி
10: பதில் தெரியும். அவருக்கான கேள்வி
9: பதில் தெரியும்.
10: அப்படிதானே? கேள்வி கேட்கலாங்களா?
12: தேசிய பொறியாளர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? தேசிய பொறியாளர் தினம்
10: ஒரு தேதி தான் சொல்லுங்க தம்பி. குழு கொடுங்க.
9: தேதி தான். இன்னைக்கு
10: சமீபமா? சமீபமா என்னங்க?
12: இல்ல, முதல் 6 மாசத்துக்கு
10: இந்த இந்த மாதத்துல. இந்த மாதத்துல
9: ஏதாவது ஒரு தேதி சொல்லுங்க.
10: இது என்ன மாதம்?
9: இது வந்து என்ன மாதங்க?
12: செப்டம்பர்.
10: இதுல ஏதாவது ஒரு தேதிய பிடிச்சுக்கோங்க.
12: முடிஞ்சிருச்சுங்களா? முடியலங்க.
9: ஓ, நிறைய குழு கேட்டுட்டு.
10: முடிஞ்சது முடிஞ்சது. தவறான பதில்ங்க. யாராவது சொல்றாங்களான்னு கேப்போமா? வருக வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம்.
13: அன்பு சார்,

0: லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் அன்புத்தம்பி கருப்புசாமி அவர்களுக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். சகோதரி எப்படி இருக்கீங்க?
1: சௌக்கியமா இருக்கோம், எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் சகோதரி. ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட பேசுறதுலயும் முதல் முறையா கருப்புசாமி தம்பி கிட்ட பேசுறதுலயும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தஞ்சாவூர் ஆபிரகாம் படத நகர்ல இருந்து பத்மாவதி.
2: கேட்டீங்களா?
0: கேட்டேன் தம்பி.
2: சொல்லுங்க.
1: கொஞ்ச நேரத்துல எங்க கருப்பு பதறிட்டாப்ல.
2: நீங்க 14 மேனன்னு அப்படிங்கும் போதெல்லாம் அப்படியா அப்படிங்கற ஒரு
0: சரி இல்ல இப்போ ஒரு நாள் இருக்குறதே எனக்கு நம்ம கோடை பாரம்பரியம் கேட்டு தான் தெரிஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சி.
1: சரி, அது எதனால நம்ம கொண்டாடுறோம்?
0: அது அந்த அளவு ஒரு தெரியல சகோதரி. எனக்கு அந்த நிகழ்ச்சி எனக்கு முழுசா கேட்க முடியல.
1: ஆஹா,
0: நான் ஆரம்ப முடிவு மட்டும் தான் கேட்க முடிஞ்சது.
1: ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, முடிவுல என்ன சொன்னாங்க?
0: சரியா ஞாபகம் இல்ல சகோதரி. நீங்க சொன்னீங்க, நான் அத தெரிஞ்சிக்கிறேன்.
1: சரி, சொல்லிரலாம். சரிங்களா? தேசிய பொறியாளர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுனா அவங்க சொன்ன மாதிரி செப்டம்பர் 15. இது வந்து எதனால கொண்டாடுறோம் அப்படின்னா ஒருத்தரோட பிறந்த தினம். அந்த அவர் யாரு அப்படின்னா பாரத ரத்னா மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா. சரிங்களா? மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா, அவரை வந்து எம் விஸ்வேஸ்வரய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவருடைய பிறந்த தினம் தான் நம்மளுக்கு வந்து செப்டம்பர் 15. அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் தான், அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன் இவரோட பிறந்தனால ஸ்பெஷலாக ஒரு சிறப்பாக வந்து நம்ம வந்து பொறியாளர் தேசிய பொறியாளர் உலகில்
2: தேசிய பொறியாளர் தினம்
1: ஏன் கடைபிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அவர் வந்து நிறைய டேம் கட்டுறதுல வந்து இவருடைய பங்களிப்பு வந்து அதிகமாகவே இருந்திருக்குது. குறிப்பாக வந்து கிருஷ்ணசாகர் அணை, புனேயில் இருக்கக்கூடிய சில அணைகள் இவருடைய பங்களிப்பு அதிகமாகவே இருந்திருக்குது. அதே மாதிரி இவர் வந்து அப்போல்லாம் சும்மாவும் இல்லை, மைசூர் மாகாணத்தின் திவானாகவும் இவர் இருந்திருக்கார். நல்ல நிறைய பொறுப்புகளை வகிச்சிருக்காரு. நிறைய அணைகள் கட்டுறதுல, நிறைய கட்டடங்களில் வந்து கலைநயமிக்க கட்டடங்கள் கட்டுவதில் இவருடைய பங்கு வந்து அதிகமாக இருந்திருக்குது. அதே மாதிரி இவர் வந்து நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகங்கள் வந்து கேட்குறதுக்கே சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படின்னா அவருடைய புத்தகம் வந்து எப்படின்னா பிளான் எக்கனமிக் ஃபார் இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகமும், அதே மாதிரி ரீஸ்ட்ரக்சரிங் இந்தியா அப்படின்ற புத்தகமும் எழுதியிருக்காரு. ரெண்டுலேயுமே வந்து இந்த கட்டட கலைகளை பற்றி நிறைய விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாரு. எக்கனாமிக்கை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த பிளான் எக்கனாமிக் ஃபார் இந்தியா அப்படின்றது நம்மளுடைய நம்ம படித்தப்போ புத்தகங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் வந்து வந்திருக்குது, சமூக அறிவியல் புத்தகங்களில். அதே மாதிரி இவருடைய சுயசரிதையும் வந்து எழுதியிருக்காரு. மை மெமரிஸ் வித் மை ஒர்க்கிங் லைஃப் அப்படின்ற ஒரு சுயசரிதை புத்தகத்தையும் வந்து இவர் வந்து இந்த எம் விஸ்வேஸ்வரய்யா வந்து எழுதியிருக்கிறாரு. அதற்கு இன்னொன்று வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த தேசிய பொறியாளர் தினம் இந்த செப்டம்பர் 15 கொண்டாடுறோம்ல, இன்னும் ரெண்டு நாடுகளும் கொண்டாடுறாங்க.
2: யாராரு
1: அவங்க வந்து நம்ம பக்கத்தில் ஸ்ரீலங்காவும் தான்சானியா கொண்டாடுறதற்கு. அதே மாதிரி உலக பொறியாளர் தினம் இருக்கு, வேர்ல்ட் என்ஜினியரிங் டே. அது ஐநா எப்ப அறிவிச்சுன்னா மார்ச் 4.
2: இப்ப வந்து நம்ம வந்து கரண்ட்ல சொன்னதுனால இந்த மாசத்துல சொல்லிட்டாங்க, இல்லாட்டி இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியே சொல்லியிருந்தா அவங்க வந்து அந்த தானே சொல்லியிருப்பாங்க.
1: ஆமாம், உலக பொறியாளர் தினம் அப்படின்னா மார்ச் 4.
2: தேசிய பொறியாளர் தினம்னு சொன்னாலும் செப்டம்பர் 15.
1: அது வந்து ஐநா வந்து உலக பொறியாளர் தினம் வேர்ல்டு என்ஜினியரிங் டே அப்படின்றது மார்ச் 4. அது தெரியும். நம்ம கேட்டது வந்து தேசிய பொறியாளர் தினம்னா செப்டம்பர் 15. அந்த செப்டம்பர் 15 ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா எம் விஸ்வேஸ்வர ஐயா அவங்களுடைய பிறந்த தினத்தை.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
4: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: யானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன? மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
9: நம்ம அவங்களை செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்தே நீவாடிங்க நினைக்கிற ஒரிஜினல் மண்டாடி ஆகும்.
10: RS Infotainment எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
11: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
12: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
13: Viking Bunions and Briefs.

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.
4: நேரம் மாலை 4:46 இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5
5: பண்பலைக்கழகம்
4: வண்ணத்தூரிகைகள். அடுத்து
5: கேள்வி.
4: கேள்வி யார் கேட்க போறா?
5: நீங்க தான்.
4: நான் தான்.
5: கேளுங்க தம்பி, கேளுங்க தம்பி.
4: நேர்களை கூப்பிடலாமா?
5: கூடாதுன்னு இருக்கேன்.
4: நேர்களை கூப்பிடலாமா?
5: ஆமா, வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
5: 4:46 கேள்வி இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க
4: இல்லைங்களா?
5: இருங்க இருங்க, நாங்க பதிலை யோசிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பதிலை யோசித்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இணைப்பில் வந்திருப்பாங்க. இந்த பண்பலைக்கழகம் வந்து ஒரு சிந்தனையில வந்து விதை தூவுற ஒரு விஷயம் இல்லைங்களா? நம்ம கோடை பண்பலையில வந்து போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கவங்க, அதை எழுதணும்னு துடிச்சிட்டு இருக்கவங்க, இது இந்த 2 மாதத்தில் வந்து எக்ஸாம்ஸ் வருது. குரூப் 1, 2 அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து வருது. அந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கவங்க
4: பண்பலையை கேட்கும்போது அதுலேருந்து நிறைய கேள்விகளை வந்து அவங்க வந்து
5: பதில் கேள்விக்கான பதில் வந்து தெரிஞ்சுப்பாங்க. இல்லை வீட்டில் யாராவது கேட்டுட்டு இருந்தாலோ இல்லை வெளியில் யாராவது கேட்டுட்டு இருந்தாலோ சடனாக வந்து ஞாபகத்துக்கு வரும். இதில் வந்து நம்ம கேட்குறதுல வந்து சில முக்கியமான கேள்விகளுக்கான பதிலும் வந்து அடங்கியிருக்கும். அவங்க ஒரு க்வெஸ்சன் பேப்பர் உண்மையாகவே தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கவங்க பண்பலைக்கழகம் கேட்பாங்க. இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து பரீட்சை ஹாலுக்கு போகும்போது அந்த அறையில் வந்து அந்த க்வெஸ்சன் பேப்பரை பார்க்கும்போது இந்த கேள்வி வந்து அங்கே வந்ததே, இதில் வந்து இவ்வளோ வந்து நம்மளுக்கான விளக்கமும் கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஞாபகப்படுத்துறதுக்கும் இருக்கும். வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
6: வணக்கம்.
4: வில்வித்தை உலகக்கோப்பையில் தங்கம் வென்ற முதல் இந்திய ஆண் வீரர் யார்?
6: உலக
4: வில்வித்தை உலகக்கோப்பையில்
5: வில்வித்தை உலகக்கோப்பையில் தங்கம் வென்ற முதல் இந்திய ஆண் வீரர் யார்?
6: எனக்கு தெரியல மேடம். தெரியல மேடம்.
5: நன்றிங்க.
6: விரும்புகிறேன், அதாவது மற்ற ஸ்டேஷன்ல இருந்து ஒளிபரப்பதை விட கொடைக்கானல்ல வந்து அந்த ராகம் பாடல் அதோட மின்காந்த ஒளிகள்ல நீங்க ஒளிபரப்புறீங்கல்ல, அதுல கொடைக்கானல் குழுமையும் சேர்த்துக்கிறீங்க மேடம்.
5: நன்றிங்க. நன்றிங்க.
6: முக்கியமா டிஃபரன்ஸ்.
5: வருக. வணக்கம். ஒரு வேறுபாடு தெரியுது அப்படின்றாங்க. எந்த வானொலி கேட்டாலும் பண்பலை நம்மளுடைய பண்பலை தான் இருக்கு அப்படின்னு.
4: நேயர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு கால தாமதம் இருக்கு.
5: வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
4: யார் பேசுறீங்க?
5: நலமா இருக்கும் சுரேஷ். நீங்க எப்படி இருக்கீங்க? கூலியூர் எப்படி இருக்கு? சேலம் எப்படி இருக்குது?
7: நல்லா இருக்கு மேடம். 3 நாளும் நல்ல மழை மேடம்.
5: சரி,
7: சரியான மழை மேடம். சேலம் மாவட்டம் ஃபுல்லாவே 3 நாளும் சரியான மழை மேடம்.
5: கேட்டீங்களா கேள்வி? வில்வித்தை உலக கோப்பையில் தங்கம் வென்ற முதல் இந்திய ஆண் வீரர் யார்? வீராங்கனை கேக்கல, வீரர். கேள்வி வில்வித்தை உலக கோப்பையில் தங்கம் வென்ற முதல் இந்திய ஆண் வீரர் யார்?
7: என்னங்க?
5: ஆமா ஆமா, அண்மையில தான்.

0: கிடைக்குங்களா மேடம்?
1: வீராங்கனை அப்ப வந்து இவர் வந்து இந்திய ஆண் வீரர்னு கேட்டிருக்கோம், முதல் இந்திய ஆண் வீரர்னு கேட்டிருக்கோம் இல்லைங்களா, அதான் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். அப்ப இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவர்கள் யாரா இருப்பாங்க? என்ன பாடல் கேக்கலாம்?
0: என்ன
1: பாடல் கேக்கலாம் சுரேஷ்?
0: ராஜ பாட்டை படத்துல இருந்து
1: நன்றிங்க நன்றிங்க. அதை வந்து அவருடைய விருப்ப பாடலும் கொடுக்கலாம். தீரஜ் பொம்மதேவரா அவங்க தான் வந்து ஆண் வீரர், முதல் ஆண் வீரர். இவர் வந்து விஜயவாடாவை சார்ந்தவர், 2001 பிறந்திருக்கார் செப்டம்பர் 4 தான். அவருடைய விஷயங்கள் எல்லாம் தெரியலைங்களா? இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா மெக்சிகோவில், மெக்சிகோவில் நடைபெற்ற இந்த உலகக்கோப்பை ஃபைனல் வில்வித்தையில தான் வெற்றி பெற்றவர் தான் இந்த தீரஜ். இந்த போட்டியில் வந்து தங்கம் வென்ற முதல் இந்தியர் ஆண் வீரர் அப்படின்ற வந்து சாதனை படைச்சாரு. இவர் வந்து இந்த சாதனை படைக்க வந்து இன்னொருத்தவங்க கூட போட்டி போட்டால் தானே முடியும்
2: கண்டிப்பாக
1: இல்லைங்களா, அவங்கள வீழ்த்தினா தானே இவர் வெற்றி பெற முடியும். அவங்க யாருன்னா ஜப்பான் வீரரை வீழ்த்தி தான் முதல் இடம் பிடிச்சாரு தீரஜ். அதே மாதிரி இவர் வந்து 2023-24 வந்து ரொம்ப ஏமாற்றத்தை தான் கண்டார், இவர் வந்து வெற்றி பெறலை. இந்த முறை வெற்றியை வந்து சாதனை படைச்சி வரலாற்றையே மாற்றியிருக்கா இந்த தீரஜ் பொம்மதேவரா. அதே மாதிரி இந்த போட்டியில் வந்து 16 தங்கம் வென்ற முதல் இந்தியர் அப்படின்ற வந்து பெருமையை வந்து தீரஜ் வந்து வாங்கியிருக்காரு.
2: 16 வருஷம்
1: வெயிட் பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம். அதே மாதிரி 2010 வந்து இந்தியாவின் ஜெயந்தா தலுக்தார் அவங்களும் வெற்றி பெற்றாங்க. ஆனால் அவங்க வாங்கினது வந்து வெண்கலம் தான், தங்கம் வாங்கலை, வெண்கலம் தான் 2010 வாங்கினாங்க. அதே போல் உலகக்கோப்பை இந்த ஃபைனல் போட்டியில் வந்து ரீகோ பிரியில் வந்து தங்கம் என்ற 2வது இந்தியர் தான் தீரஜ் சரிங்களா. 2வது இந்தியர் அதுதான் ஆண் வீரர், முதல் ஆண் வீரர். இந்தியர்களில் 2 பேர் ஆனால் ஆணில் வந்து தீரஜ் தான். அப்போ நம்ம கேட்போம் இல்லைங்களா, அப்போ முதல் இந்தியர் யார்?
2: முதல் இந்தியர்
1: இப்போ அவர் சொன்ன மாதிரி தான், அவங்க வந்து வீரர் கிடையாது, வீராங்கனை, டோலா பானர்ஜி. அந்த டோலா பானர்ஜி வந்து 2007 வந்து துபாயில் நடைபெற்ற போட்டியில் வந்து மகளிர் தனிநபர் பிரிவில் வந்து இந்த வெற்றி, அந்த தங்கத்தை வந்து தக்க வச்சாங்க. அப்புறமா வந்து இடைப்பட்ட அந்த காலத்தில் வந்து இந்த போட்டியில் வந்து தீபிகா குமாரி வந்து 8 முறை களம் காண்டாங்க. அந்த 8 முறை களம் காண்டதில் வந்து 5 வெள்ளியும் 1 வெண்கலமும் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தகவலோட பாடல்
3: ஏராளமான வகை.
4: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
5: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
6: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா?
3: அனில், 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
4: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: வழங்கிய வண்ணத்தூரிகை.
7: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் ஆர்கே ராஜேஷ், எம் சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா, கணினியாக்கம் சுரேந்தர் வேல்முருகன்.
8: மீண்டும் பண்பலைக்கழகம் எதிர்வரும் வியாழன் மாலை 4 மணிக்கு, நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. இப்போ நிகழ்ச்சி வந்து விடைபெறுகிறோம்.
7: கருப்பசாமி,
8: லக்ஷ்மி நாகேந்திரன், நன்றி வணக்கம். நேர்களை இனி அலைவரிசை 100.5 இணையடிக்கலாம், மட்டுக்களோடு கேட்டு ரசிக்கலாம். சித்திர செவ்வானம் நிகழ்ச்சி வரும் முன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.

சவுகான் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னையை அடுத்த கொடுங்கையூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பரமத்தி வேலூர் பகுதிகளில் 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக சேவை மையங்களை இன்று திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அடிக்கல் நாட்டினார். மாநிலத்தில் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று மாலை 4 மணி நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி தில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 3வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் செமிகான் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங்

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நேர்களே.

தங்க முலாம் பூசிய அந்தி வானம், மகரந்தம் நிறைந்து பூத்து நிற்கும் பூவாய் மிளிரும் இந்த பொன் வேளையை கானங்கள் கொண்டு மென் மனங்கள் நிரப்ப வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். காற்று மேடை அமைக்கிறது, பூக்கள் நடனமாடுகின்றன, பறவைகள் சிறகால் கைதட்டுகின்றன. அவன் சொன்ன காதலுக்கு எந்த மொழியில் சொன்னால் என்ன? காதல் உலக மொழி அல்லவா? எந்த மொழியில் சொன்னால் என்ன? காதல் உலக மொழி அல்லவா?

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: திருச்சி சாரதாசில்
3: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.

நேரமாலை 5:09. கோடை பண்பலை 100.5 இது சித்திர செவ்வானம். அவள் விழி மையம் புயல் மையம் என சொல்லிச் சென்றது தென்றல்தான். அவள் விழி மையம் புயல் மையம் என சொல்லிச் சென்றது தென்றல்தான். கயலுக்குள் புயல் பார்த்து மயங்கியதும் நான்தான். கயலுக்குள் புயல் பார்த்து மயங்கியதும் நான்தான்.

மக்கள் மனங்களில் தவழும் இனிசை காணங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். பூக்களின் மேடையும் அவள் பாதம் தாங்காது, பூக்களின் மேடையும் அவள் பாதம் தாங்காது, பூஞ்சோலையை சேலையாய் அணிந்தவள் விழியமைகள் பாராது அவன் இமைகளும் தூங்காது.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
5: RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
0: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அணில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் மாலை 5:20. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திரை செவ்வானம். தேன் சுமக்கும் பூக்களும் போட்டியிட்டு தோற்கின்றன. தேன் சுமக்கும் பூக்களும் போட்டியிட்டு தோற்கின்றன. இதழின் கனிரசம் கண்டு காதல் மேகமே இதழ் நீரை தூவு, காதலுக்கு தேசம்தான் ஏது?

நெஞ்சில் எண்ணாலும் நிலையில்லாமல், நெஞ்சில் எண்ணாலும் நிலையில்லாமல் அலையாய் மோதும் எண்ணங்களுக்கு மத்தியில் பொங்கி எழும் உன் நினைவு நுரைகளிலெங்கும், பொங்கி எழும் உன் நினைவுகள் என்னும் நுரைகளின் ஒவ்வொரு நீர்க்குமிழியிலும் உன் முகமன்றி வேறுது தெரியும்?

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நேரம் மாலை 5:31. நாம் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இது சித்திரச்சவானம். இரு புருவங்கள் வில்லாக அம்பெறம் பாயும் காதலின் கோபச் சொல்லுக்கு அன்பின் அம்சம் பாவியின் கண்களுக்குள் பொங்கும் காதல்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
3: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
4: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
5: உயிரெழுத்து.
6: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
4: நேர்களே, அழகான நம் மனதில்
5: ஆழமான ஓர் இடத்தில்
4: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
5: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
4: இதய ராகங்களை
5: நீங்களும் அரங்கேற்றலாம்.
4: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
5: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
7: அம்மா அண்ணா சும்மா இல்லடா.
5: இதயம்
8: இதயம் இதயம் இடைகிறதே, இது ஒரு புது கவிதை.
5: பாசம்
9: ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே.
5: அன்பு
10: அன்பு மலர்களின் சோலை இது.
5: நட்பு
11: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே.
5: மழை
12: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
5: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
4: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
5: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
4: கவிதைகளாகவோ
5: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
4: எழுதி அனுப்பலாம்.
5: நிலைய இயக்குனர்
4: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
5: பண்பலை வானொலி நிலையம்
4: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 38, என்ன தண்டனை. விக்ரமனையும் பொன்னனையும் உறையூருக்கு அழைத்து வரும்படி நரசிம்ம சக்கரவர்த்தி ஓலை அனுப்பியிருந்தார். சிறு தொண்டர் அவனை உறையூருக்கு போகும்படி கட்டளை

0: இட்டார். இனி அமாவாசை என்றைக்கு மறுநாள் பொழுது புலர்ந்ததிலிருந்து மாமல்லபுரத்து அரண்மனையில் குந்தவி தேவிக்கு ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமாக கழிந்து கொண்டிருந்தது. அடிக்கடி அரண்மனை உப்பரிகை மாடத்தின் மேல் ஏறுவதும் நாலாபுரமும் பார்ப்பதும் மறுபடி அவசரமாக கீழிறங்குவதும் பணியாட்களுக்கு ஏதேதோ கட்டளையிடுவதும் உறையூரிலிருந்து அவளுடன் வந்திருந்த வள்ளியிடம் இடையிடையே பேசுவதுமாயிருந்தாள். என்ன பேசினாலும் எதை செய்தாலும் அவளுடைய செவிகள் மட்டும் குதிரை குளம்படியின் சத்தத்தை வெகு ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருந்தன. பணியாட்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே சட்டென்று பேச்சை நிறுத்தி காது கொடுத்து கேட்பாள். விக்ரமனையும் பொன்னனையும் தான் அவள் அவ்வளவு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் என்று சொல்ல வேண்டியதில்லை. விக்ரமனும் பொன்னனும் வந்தவுடனே என்ன செய்ய வேண்டும் என்று குந்தவி தீர்மானித்து வைத்திருந்தாள். விக்ரமனுடன் அதே கப்பலில் தானும் போய்விடுவது என்ற எண்ணத்தை அவள் மாற்றிக்கொண்டு விட்டாள். அதனால் பலவித சந்தேகங்கள் தோன்றி மறுபடியும் விக்ரமன் பிடிபடுவதற்கு ஏதுவாகலாம். இது மட்டுமல்ல, தந்தையிடம் சொல்லிக் கொள்ளாமல் அவ்விதம் ஓடிப்போவதற்கும் அவளுக்கு மனம் வரவில்லை. நரசிம்ம சக்கரவர்த்தியின் பரந்த கீர்த்திக்கு தன்னுடைய செயலால் ஒரு களங்கம் உண்டாகலாமா? அதை காட்டிலும் விக்ரமன் முதலில் கப்பலேறி சென்ற பிறகு தந்தையிடம் நடந்ததையெல்லாம் கூறி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விக்ரமனையே தான் பதியாக வரித்து விட்டதையும் தெரிவிப்பதே முறையல்லவா? அப்போது சக்கரவர்த்தி தன்னை கட்டாயம் மன்னிப்பதுடன் கப்பலில் ஏற்றி தன்னை செண்பகத்தீவுக்கும் அனுப்பி வைத்து விடுவார். உன்னுடைய கல்யாணத்துக்காக நான் ஒரு பிரயத்தனமும் செய்ய போவதில்லை. உன்னுடைய பதியை நீயேதான் ஸ்வயம்வரம் செய்து கொள்ள வேண்டும் என்று சக்கரவர்த்தி அடிக்கடி கூறி வந்திருக்கிறார் அல்லவா? அப்படியிருக்க இப்போது தன் இஷ்டத்திற்கு அவர் ஏன் மாறு சொல்ல வேண்டும்? இத்தகைய தீர்மானத்துடன் குந்தவி விக்ரமனுடைய வரவுக்கு வழி நோக்கி கொண்டிருந்தாள். வானவெளியில் சூரியன் மேலே வர வர குந்தவியின் பரபரப்பு அதிகமாகி கொண்டிருந்தது. கடைசியாக கிட்டத்தட்ட நடு மத்தியானத்தில் குதிரைகளின் குளம்படி சத்தம் கேட்டபோது குந்தவியினுடைய இருதயம் விம்மி எழுந்து தொண்டையை அடைத்து கொண்டது. மறுபடியும் ஒரு தடவை விக்ரமனை கப்பலில் ஏற்றி அனுப்பிவிட்டு தான் பின்தங்குவதா? கதையிலே காவியத்திலே வரும் வீர பெண்மணிகள் எல்லாரும் அவ்விதம்தானா செய்திருக்கிறார்கள்? அர்ஜுனனோடு சுபத்திரை கிளம்பி போய்விடவில்லையா? கிருஷ்ணனோடு ருக்மணி போகவில்லையா? தான் மட்டும் எதற்காக பின்தங்க வேண்டும்? விக்ரமனுக்கு விடை கொடுத்து அனுப்புவது தன்னால் முடியாத காரியம் என்று அவளுக்கு தோன்றிற்று. குதிரைகளின் காலடி சத்தம் நெருங்க நெருங்க அவளுடைய மனக்குழப்பம் அதிகமாயிற்று. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

நேரம் மாலை 5:45. கோடை பண்பலை 100.5 இதம் சேர்க்கும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இது சித்திரை செவ்வானம். நாம் தோற்கும் இடத்தில் காதல் வெல்கிறது. நாம் தோற்கும் இடத்தில் காதல் வெல்கிறது. அன்பின் தேசத்திற்கு அவள்தான் மகாராணி என்று காற்று காணும் பூக்களிடமெல்லாம் சொல்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: கோடை எஃப்எம்

ஒலிக்கு இருக்கும் நிறைவு பாடலோடு இனிது நிறைவுக்கு வருகிறது இன்றைய சித்திர செவ்வானம். நெஞ்சம் மயக்கும் இனிய பாடல்களும் கவிதைகளும் தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன், ரங்கா.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று திருத்துறை பூண்டியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கலாம்.

வேதாரண்யம் விளக்கழகு என்பார்கள். திருத்துறை பூண்டியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆலயம் இது. தேவாரத்தின் 7 திருமுறைகளிலும் பதிகம் பெற்ற சிறப்பான தலம். வேதங்கள் அனைத்தும் நிழல் தரும் மரங்களாக விளங்கிய வனத்தினுள் மூல பரம்பொருள் லிங்க ரூபமாக முளைத்தெழுந்தது. இறைவன் திருமறை காடர், இறைவி வேதநாயகி. எழிலான 5 நிலையில் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம், கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்ட மாட கோயில், முசுகுந்த சக்கரவர்த்தி தான் இந்திரனிடம் பெற்ற மரகத லிங்கத்தை இங்கு எழுந்தருளச் செய்து வழிபாடு செய்ததால் இத்தலம் சப்தவிடங்க தலங்களுள் ஒன்று. காலையும் மாலையும் மரகத லிங்கத்திற்கு பூஜைகள் உண்டு. 64 சக்தி பீடங்களில் சுந்தரி பீடம் அமைந்த கோயில் இது. தெற்கு நோக்கிய சன்னதியில் தனி ஆலயம் போல் தரிசனம் தருகிறாள் அம்பிகை. வேதநாயகி யாழை பழித்த மொழியாள் என்று அழகு தமிழில் அழைக்கப்படுகிறாள். இத்தலத்தில் சரஸ்வதியின் கையில் வீணை இல்லை. தவக்கோலத்தில் கரங்களில் சுவடிகளை வைத்திருக்கிறாள். அகத்திய முனிவருக்கு இறைவன் திருமணக் கோலம் காட்டிய தலம் இது. அதனால் கருவறையில் உள்ள லிங்க திருமேனியின் பின்னால் அன்னை பார்வதியோடு அமர்ந்த திருக்கோலத்தில் கைகோர்த்த பாவனையில் இறைவனும் இறைவியும் காட்சி தருகிறார்கள். அந்த இறைவனுக்கு மறைக்காட்டு மணாளர் என்றும் பெயர். அவர் சந்தன காப்பில் காட்சி தருவார். இந்த திருமண திருவிழா சித்திரை மாதம் கொண்டாடப்படுகிறது.

0: வந்தாய்.
1: நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் ஆலயம் வந்தபோது திருக்கதவுகள் பூட்டியிருந்தன. வேதங்கள் பூட்டிய கதவுகள் திறக்க நாவுக்கரசர் 10 பாடல்கள் பாடினார். கதவு திறந்து இறைவனின் தரிசனம் பெற்றார்கள். ஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாட கதவுகள் மூடின. அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்ததை கொண்டாட மாசிமக பெருவிழா பிரம்மோற்சவ விழாவாக எடுக்கப்படுகிறது. இன்னொரு தலபுராணமாக, பசியுடன் இருந்த எலி ஒன்று இத்தலத்தின் தீபத்தில் உள்ள நெய்யை சாப்பிட வந்தது. தன்னை அறியாமல் எலி தன் மூக்கால் அணையும் தருவாயில் இருந்த தீபத்தின் திரியை தூண்டிவிட தீபம் சுடர்விட்டு பிரகாசித்தது. சிவன் கோயில் தீபத்தை பிரகாசிக்க வைத்த எலி இறைவன் அருளால் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது. ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை விரட்டியதால் இத்தல விநாயகர் வீரகத்தி விநாயகராக ஒரு காலை தூக்கிய நிலையில் காட்சி தருகிறார். நளினமாக சாந்த சொரூபமாக பரிவார தேவதை துர்க்கை திரிபங்கி வடிவத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தருவது அற்புதம். தலமரமான வன்னி மரத்தில் ஒரு புறம் காய்கள் நீளமாகவும் முட்களோடும் இருக்கும், இன்னொரு பக்கம் உருண்டையாகவும் முட்கள் இல்லாமலும் இருப்பது சிறப்பு. மார்கழியில் அமர்ந்த திருக்கோலத்தில் அருள் செய்யும் வேதாரண்யேஸ்வரரின் திருத்தாள் பற்றுவோம், திகட்டாத வாழ்வு பெறுவோம்.

0: இன்று திருத்துறைப்பூண்டியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நம் வேதனைகளை தீர்த்து விவேகத்தை வழங்கும் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: இந்த கவிதைகளை எல்லாம் ரசிப்பது போல நாம் வந்து சிலருடைய பேச்சை ரசித்து கேட்டால் நல்லாயிருக்கும். எடுத்துக்காட்டா எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பரவிக்கணும்

0: இது ஔவையாருடைய பாட்டு. செந்தமிழும் நாப்பழக்கம்னா படிச்சு படிச்சு படிச்சு படிச்சு நம்முடைய நா தழும் பேரணுங்கிறாங்க. படிக்க ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் நல்லா இருக்கும் பேச. இப்ப எப்படி கேட்கறேன், அப்படி பார்த்தா நான் தினம் 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் செல்ல பேசுறேன் அப்படின்னா செல்ல பேசுனா சொல்லு வராது, பில்லு தான் வரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு என்னன்னா கொஞ்சம் உரையாடுகிற தன்மையை வச்சுக்கிறோம். அப்புறம் உரையாடுகிற தன்மை இருந்தா தான் நாம வந்து அவர்கிட்ட அறிந்து கொள்ள முடியும். இப்ப இப்படி வைங்களேன், எல்லாருமாக சேர்ந்து உரையாடுகிற அந்த நிலை இந்த காலத்துல இருக்கா? நிச்சயமா இல்லை. முன்னெல்லாம் மாலை நேரம் ஆனா நண்பர்கள் எல்லாம் போவோம், எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம், ஒரு படத்தை பத்தியோ ஒரு கவிதையை பத்தியோ பேசுவோம், உரையாடுவோம், சண்டை வரும், கோச்சிட்டு போவோம், ரெண்டு நாள் பேசாம தெரியுவோம், மூணா நாள் வந்து பேசிடுவோம், சைக்கிள் எடுத்தே வருவோம், எல்லாம் நடக்கும். இன்னைக்கு இவை எதுவுமே இல்லாத மாதிரி தோணுதுங்க. நான் ஒரு தடவை பார்த்தேன், 4 நண்பர்கள் 10 வருஷம் கழிச்சு சந்திக்கிறாங்க போல் இருக்கு. அதனால ஒரு இடத்த இது பண்ணி நாம அங்க வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி 4 பேரும் வெளிநாட்டில இருந்து உள்நாட்டில இருந்தெல்லாம் வந்து சேர்ந்து 4 பேரும் வந்தவொடனே 4 பேருக்கு போன் வந்துச்சுங்க. 4 பக்கம் திரும்பி பேசிட்டு 4 பேரும் போயிட்டாங்க. அப்படி என்னத்த சொல்றது, உரையாடுகிற போது கிடைக்கிற இன்பம் என்ன தெரியுங்களா? இப்ப நீங்க 1000 முறை ஒரு தொலைபேசியிலயோ அலைபேசியிலயோ பேசுவதை காட்டிலும் நேரம் பேசுறப்ப பாத்தீங்கன்னா கண்ணும் முகமும் கைகளும் இயங்குற விதமே அழகா இருக்கும். பாடி லாங்குவேஜ் அப்படிமா, மெய்மொழி அப்படிமா, நல்ல தமிழ்ல உடல் மொழி இருக்கு இல்லையா, அந்த உடல் மொழியை வந்து பார்த்தா தான் நமக்கு நல்லா இருக்கும். இன்னும் கூட சொன்னா நேர பார்த்து பேசுறப்ப தானங்க அவர் என்ன தொனியில இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபோனில் என்ன பண்ணுறீங்கன்னு சில பேர் பேசுகிறப்ப அங்கிட்டு கடு கடுகடுன்னு இருப்பாங்க. ஆனாலும் கூட ஆமாங்க, உங்கள் காலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு. அப்புறம் சாப்பிட்டீங்களா, தூங்கிட்டீங்களா, கேட்க கேட்க கடுப்பு ஏறிக்கிட்டே இருக்கும், ஆனாலும் முகத்தில் காட்ட மாட்டாங்க. ஆனால் நேராக உட்காந்து பேசுகிறப்ப பாருங்க, ஒரு சிறு இப்படி தமிழர் கொண்டு வந்து டக்குன்னு வச்சாலே கண்டுபிடிச்சிடுவோம், ஆகா நிலைமை சரியில்லாமல் இருக்குது, அப்போ நான் போயிட்டு கூட நாளைக்கு வரட்டும், இல்லை இல்லை வர வேண்டாம் நீங்கள் அப்படி கிளம்புங்கிற அளவு கூட வந்து சேரும். இவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாங்க. உணவு உண்ணுகிற போது கூட எல்லாருமாக பேசிக்கிட்டே சாப்பிட்ற ஒரு காலமெல்லாம் இருந்தது. அப்பா ஒரு கருத்தை சொல்லுவார், தாத்தா ஒன்று சொல்லுவார், அண்ணன் காலேஜில் நடந்ததை சொல்லுவான், தம்பி பார்த்த ஒரு விஷயத்தை சொல்லுவான், அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அப்படியா இருக்குது? என்னுடைய நண்பர் ஒரு கவிதை எழுதியிருந்தார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. குடும்பமே மூழ்கி இருந்தது, நான் கணினியில், என் மகன் வீடியோ கேம்ஸில், என்னுடைய மகள் அலைபேசியில், என் மனைவி குடும்ப கவலைகளில் அப்படின்னு அதை முடிக்கிறார். இப்போ பாருங்கள், எல்லாமே மூழ்கி இருக்குது, எல்லாமாக சேர்ந்து நாம் பேசி மகிழ்ந்தோமா என்றால் இல்லையே அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. அப்போ எல்லாவற்றுக்குமான விஷயங்களில் இவற்றை தீர்மானித்து கொள்ளுதல். குறைஞ்ச பட்சம் நினைக்கிறீங்களா, யாராவது வந்தால் வீட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் தொலைக்காட்சி அமர்த்திட்டு அவரோட பேசணுங்க. இந்த நாகரிகத்தையாவது நம்ம வச்சுக்கிட்டா நல்லது. செருப்பை வாசலில் கழட்டி போட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் செல்ஃபோனை கூட ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் பேசிட்டு பேசலாம், ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது. நான் ஒரு தடவை ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போனப்போ என்னை ஒரு சீரியலை பார்க்க வச்சுட்டு தான் வெளியே அனுப்புனாங்க. இந்த இதுங்க எனக்கு இந்த முடியட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ அந்த சீரியல் பார்க்கறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இவையெல்லாம் இருக்கிற காலத்தில் இதையும் மீறி கொஞ்சம் பேசவும் பழகணுங்க. உரையாடல் என்பது ஒரு அற்புதமான கலை.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
6: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
7: நேரம் மாலை 6:11. கோடை பண்பலை 100.5 கதம மலர்கள்.

இணைந்திருக்கின்றோம் கதமமலர்கள். நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், இன்று தேனி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில்

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: ஒவ்வொரு கனவையும் நனவாக்குங்கள். 18 முதல் 25 வயதுக்குள் முதிர்ச்சி அடைந்த குழந்தைகளுக்கான சிறந்த காப்பீட்டு திட்டம். பாலிசி கால் முழுவதும் அட்ராக்டிவ் கேரண்டியுடன் சேர்ந்து சிங்கிள் அல்லது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் செலுத்தும் விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கு முன் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். எல்ஐசி, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அனில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் மாலை 6:27. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது 100.5 கதம மலர்கள். நேர்களே, இன்று இரவு 8 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இன்னைக்கு வார்த்தை சங்கிலி இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுகளோடு இன்று இரவு 8 இளமை பேசுகிறது. 10 நினைவே சுகம் இன்று தேனி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில்

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
7: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
8: இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 கதம மலர்கள்.

0: ஆதித்த கரிகாலனும் அவன் சகாக்களும் மற்றவர்களும் வேட்டைக்கு புறப்பட்டுச் செல்ல சம்புவரையர் மாளிகை வெறி சென்று இருந்தது. நந்தினி மணிமேகலையை பார்த்து, புருஷர்கள் வீட்டில் இருக்கும்போது நமக்கு தொல்லையாகத் தோன்றுகிறார்கள், ஆனால் அவர்கள் எங்கேயாவது போய்விட்டாலும் நமக்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது. பரிகசித்து சிரிப்பதற்கு கூட விஷயம் கிடைப்பதில்லை என்றாள்.
1: ஆமக்கா, நாம் கூட வேட்டைக்கு போயிருக்கலாம். எனக்கு வேட்டை பார்க்க பிரியம் அதிகம்தான். என் தந்தையோடும் தமையனோடும் சில சமயம் போவதுண்டு. ஆனால் இன்றைக்கு என்னமோ கந்தமாறன் பிடிவாதமாக தடை செய்துவிட்டான். ஒருவேளை உங்களுக்கு வேட்டை பிடிக்காது என்ற அவ்விதம் தடை செய்தானோ என்னமோ என்றாள் மணிமேகலை.
2: ஆமாம், எனக்கு வேட்டை அவ்வளவாக பிடிப்பதில்லைதான். இரத்தத்தை கண்டாலே எனக்கு திகிலாயிருக்கும். ஆனால் கந்தமாறன் அதற்காகச் சொல்லவில்லையடி. உன்னையும் உன் வீட்டு விருந்தாளிகளில் ஒருவரையும் பிரித்து வைப்பதற்காகவே அவ்விதம் அவன் தடை செய்துவிட்டான் என்றாள்
0: மணிமேகலையின் கன்னங்களில் குழிகள் காண

விட்டன. சிறிது நேரம் தரையை பார்த்து கொண்டிருந்து விட்டு, புருஷர்கள் எங்கேயாவது போய் தொலையட்டும் அக்கா, அவர்கள் சகவாசமே நமக்கு வேண்டாம். நாம் ஏரிக்கரை நீராழி மண்டபத்துக்கு போய் நீர் விளையாட்டி விட்டு வரலாம், வருகிறீர்களா என்றாள். நந்தினியும் அதற்கு சம்மதிக்கவே தந்தையிடம் சொல்லி அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை மணிமேகலை செய்தாள். வீரநாராயண ஏரியின் கீழ்ப்புறத்தில் பெரிய கரையும் அதில் 74 மடவாய்களும் உண்டு என்பதை பார்த்திருக்கிறோம் அல்லவா? ஏரியின் மேற்புறத்தில் அத்தகைய பெரிய கரை கிடையாது. ஏரி நீரின் ஆழம் சிறிது சிறிதாக குறைந்து வந்து ஏரிக்கரை அங்கே சமதரையாக அமைந்திருந்தது. இன்னும் மேற்கே அடர்ந்த காடுகள் மண்டி கிடந்தன. இவ்விதம் ஏரி நீர் குறைந்து சமதரையாகும் பிரதேசத்தில் ஆங்காங்கு சிறிய தீவுகள் காணப்பட்டன. தீவுகளில் மரங்களும் செடிகொடிகளும் அடர்ந்து வளர்ந்திருந்தன. அத்தீவுகளின் ஒன்றின் கரையில் படித்துறையும் நீராழி மண்டபமும் அமைக்கப்பட்டிருந்தன. இங்கே கடம்பூர் சம்புவரையரின் அந்தப்புறத்து பெண்கள் நீராடுவதற்காகவும் உல்லாசமாக பொழுதுபோக்குவதற்காகவும் வருவது வழக்கம். அந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டுமானால் 2 காத தூரம் ஏரியை சுற்றி கொண்டு வர வேண்டும். இதனாலும் சம்புவரையர் வீட்டு பெண்கள் குளிக்குமிடம் என்று தெரிந்திருந்தபடியாலும் அந்நிய மனிதர்கள் அங்கே வருவது கிடையாது. நந்தினியும் மணிமேகலையும் படகிலேறிக்கொண்டு அந்த தீவுக்கு இப்போது வந்து சேர்ந்தார்கள். படகு செலுத்தத் தெரிந்த 2 தோழிமார்கள் உடன் வந்தார்கள். சமையல் செய்வதற்கு வேண்டிய பண்டங்களையும் படகில் கொண்டு வந்தார்கள். நீராழி மண்டப படித்துறையை அடைந்ததும் தோழி பெண்கள் படகை விட்டிறங்கி மண்டபத்தில் சமையல் செய்யத் தொடங்கினார்கள். நந்தினியும் மணிமேகலையும் சிறிது நேரம் படித்துறையில் உட்கார்ந்து வம்பு பேசிக் கொண்டிருந்தார்கள். மணிமேகலை இயற்கை மதியூகமுள்ள பெண், குறும்பில் பற்றுள்ளவள். அவள் பழுவேட்டரையர் பேசுவது போலவும் கரிகாலன், கந்தமாறன், பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன் ஆகியவர்கள் பேசுவது போலவும் நடித்து காட்டினாள். அதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் நந்தினி கலீர் கலீர் என்று சிரித்து கொண்டிருந்தாள். ஆயினும் அவளுடைய கவனம் முழுவதும் மணிமேகலையிடம் இல்லை என்பதும், அவள் மனம் அவ்வப்போது ஏதோ அந்தரங்க சிந்தனையில் ஈடுபட்டது என்பதும் வெளியாகி வந்தது. திடீரென்று மணிமேகலை துள்ளி குதித்து எழுந்து நின்றாள். அக்கா, வேட்டைக்கு நாம் போகவில்லை, ஆனால் வேட்டை நம்மை தேடி வந்திருக்கிறது என்று கூவிக்கொண்டே இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்தாள். நந்தினியும் திடுக்கிட்டு எழுந்து மணிமேகலை பார்த்த திசையை நோக்கினாள். அங்கே சாய்ந்து படர்ந்திருந்த ஒரு பெரிய மரக்கிளையின் மீது சிறுத்தை புலி ஒன்று காணப்பட்டது. அந்த சிறுத்தை அவர்கள் மீது பாயலாமா வேண்டாமா என்று யோசிப்பது போல பார்த்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் சிறிது தூரத்தில் குதிரைகள் தண்ணீரில் இறங்கி பாய்ந்து வரும் சத்தமும் கேட்டது. ஆதித்த கரிகாலன் தான் வேட்டையாடச் சென்று வெகுகாலமாயிற்று என்றும் வில்வித்தையே மறந்து போயிருக்கக்கூடும் என்றும் சொன்னான் அல்லவா? அன்று அவன் வீரநாராயண ஏரிக்கரை காட்டில் வேட்டையாடியதை பார்த்தவர்கள் அவ்விதம் எண்ணவில்லை. அவனுடைய வில்லிலிருந்து கிளம்பி அம்புகளுக்கு அன்று எத்தனையோ காட்டு மிருகங்கள் இரையாகின. முயல்களும் மான்களும் கரடிகளும் சிறுத்தைகளும் செத்து விழுந்தன. விலங்கு எதுவும் கண்ணில் படாதபோது வானத்தில் பறந்த பறவைகள் மீது அவனுடைய அம்புகள் பாய்ந்தன. பருந்துகளும் ராஜாளிகளும் அலறிக்கொண்டு தரையில் வீழ்ந்தன. கரிகாலனுடைய கொலைவெறி நேரமாக ஆக அதிகமாகிக் கொண்டிருந்தது. அவனுடன் சென்றவர்களுக்கு அதிக வேலை இருக்கவில்லை. குதிரைகளும் மனிதர்களும் கூட்டமாக இறைச்சலிட்டு கொண்டு சென்றதில் காட்டு மிருகங்கள் தத்தம் இடத்திலிருந்து கிளம்பி சிதறி ஓடின. மற்றவர்கள் வேட்டையில் செய்த உதவி அவ்வளவேதான். கரிகாலன் மீது பாய வந்த மிருகங்கள் மீது மற்றவர்கள் அம்பு விடுவதையும் வேலை எறிவதையும் கூட கரிகாலன் அனுமதிக்கவில்லை. கந்தமாறன் ஒரு தடவை அவ்வாறு கரிகாலன் மீது பாய்ந்து வந்த கரடியின் பேரில் அம்பு எய்தான். அப்போது கரிகாலன் அவன் பக்கம் திரும்பி பார்த்து, கந்தமாறா, நீ கரடியை கொல்ல பார்த்தாயா, என்னை கொல்ல முயன்றாயா என்று கேட்டான். கந்தமாறன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் விடித்தன. பிறகு அவன் வில்லை வளைக்கவே இல்லை. ஏறக்குறைய சூரியன் உச்சிவானத்தை அடைந்த சமயத்தில் எல்லோரும் களைத்து போனார்கள். சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு வீடு திரும்பலாமே என்ற யோசனை எல்லோருடைய மனத்திலும் தோன்றியது. ஆனால் கரிகாலனோ களைத்து போன குதிரையை மேலும் காட்டு வழிகளில் செலுத்தி கொண்டு போனான். காலை நேரத்திலெல்லாம் கந்தமாறன் கரிகாலனை ஒட்டி போய்க் கொண்டிருந்தான். என்னை கொல்ல பார்த்தாயா என்று கரிகாலன் கேட்ட பிறகு கந்தமாறன் பின்னால் தங்கி பார்த்திபேந்திரனுடன் சேர்ந்து கொண்டான். அவனிடம் இளவரசரின் முரட்டுத்தனமான நடத்தையையும் பேச்சையும் பற்றி குறை கூறத் தொடங்கினான். பார்த்திபேந்திரன் அதற்கு சமாதானம் கூற முயன்றான். இந்த சமயம் பார்த்து வந்தியத்தேவன் கரிகாலனை அணுகினான். பிறகு அவர்கள் இருவருமே சேர்ந்து முன்னால் சென்று கொண்டிருந்தார்கள். வந்தியத்தேவன் வில்லும் அம்பும் எடுத்து வரவில்லை. அவனுக்கு வில்வித்தை அவ்வளவாக பழக்கமும் இல்லை.
கையில் வேல்

0: மட்டும்தான் கொண்டு வந்திருந்தான். ஆகையால் கரிகாலனுடைய வேட்டையில் குறுக்கிடாமல் அவன் ஜாக்கிரதையாகச் சென்று வந்தான். ஏதாவது அபாயம் நேருவதாக இருந்தால் வேலை உபயோகிப்பதற்கு மட்டும் எச்சமயமும் ஆயத்தமாகப் போய்க் கொண்டிருந்தான். அதற்கு அவசியம் உச்சி நேரம் வரை ஏற்படவில்லை. கந்தமாறன் பார்த்திபேந்திரனிடம், இன்றைக்கு வேட்டையாடியது போதாதா? இன்று ஒரு நாளிலேயே இந்த காட்டில் உள்ள விலங்குகளையெல்லாம் கொன்று தீர்த்து விடுவார் போலிருக்கிறதே. இவருடைய வேட்டை வெறி தணிவதற்கு கொல்லிமலைக்குத்தான் போக வேண்டும். இன்றைக்கு போதும், வீடு திரும்பலாம் என்று சொல்லுங்கள் என்று கூறினான். அதற்கு பார்த்திபேந்திர பல்லவன், தம்பி, இளவரசரன் உள்ளத்தில் ஏதோ கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டு கொடுத்து விடுவதென்றால் லேசான காரியமா? அந்த ஆத்திரத்தை எல்லாம் வேட்டையிலே காட்டுகிறார். அதுவரையில் நல்லதுதான். இல்லாவிடில் உன்மீதும் என் மீதும் காட்டுவார். அவராக சலிப்புற்று போதும் என்று சொல்லட்டும். நாம் தலையிட வேண்டாம் என்றான். இந்த சமயத்தில் அந்த வனம் வனாந்தரமெல்லாம் நடுங்கும்படியான உருமல் சத்தம் ஒன்று கேட்டது. கந்தமாறன் முகத்தில் பீதியின் அறிகுறி காணப்பட்டது. ஐயோ, காட்டுப்பன்றி! இளவரசரை நிற்கச் சொல்லுங்கள் என்றான். காட்டுப்பன்றிக்கு என்ன அவ்வளவு பயம்? புலி கரடையெல்லாம் இளவரசரிடம் பட்ட பாட்டில் பன்றி எந்த மூலை என்றான் பார்த்திபேந்திரன். நீங்கள் தெரியாமல் சொல்லுகிறீர்கள். இந்த காடுகளில் உள்ள பன்றிகள் புலி கரடிகளை சின்னாபின்னமாக்கிவிடும். யானையை முட்டி கீழே தள்ளிவிடும். குதிரைகள் லட்சியமே இல்லை. அம்பும் வேலும் காட்டுப்பன்றியின் தோலிலே பட்டு தெரித்து விடுமே தவிர அதன் உடலுக்குள்ளே போகாது. ஐயா ஐயா ஐயா, நில்லுங்கள் என்று கந்தமாறன் கூச்சலிட்டார். அதே சமயத்தில் காட்டு புதர்களிலே ஒரு சிறிய சுழற்காற்று அடிப்பது போல அல்லோலகல்லோலம் ஏற்பட்டது. மறுநிமிடம் குட்டி யானைகளைப் போன்ற கரிய பெரிய உருவம் வாய்ந்த இரண்டு காட்டுப்பன்றிகள் வெளிப்பட்டன. அவை ஒருகணி நேரம் நின்று குதிரைகளையும் அவற்றின் மீது வந்தவர்களையும் முற்று பார்த்தன. கந்தமாறன் ஜாக்கிரதை ஐயா ஜாக்கிரதை என்று கூச்சலிட்டான். பின்தொடர்ந்து வந்த வேட்டைக்காரர்களில் சிலர் இதற்குள் அங்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் தாரை தப்பட்டைகளை பிராணன் போகிற அவசரத்துடன் முழக்கிக் கொண்டு கா கூ என்று கூச்சலிட்டார்கள். அந்த பன்றிகள் என்ன நினைத்து கொண்டனவோ என்னவோ தெரியவில்லை. ஒருவேளை அவற்றின் குட்டிகளை நினைத்து கொண்டிருக்கலாம். குட்டிகளுக்கு ஆபத்து வராமல் தடுக்க வேண்டும் என்ற உணர்ச்சியினால் தூண்டப்பட்டிருக்கலாம். அல்லது தாரை தப்பட்டைகளின் சத்தத்தை கேட்டு மிரண்டிருக்கலாம். பன்றிகள் இரண்டும் வெவ்வேறு திசையை நோக்கி பீய்த்து கொண்டு ஓடத் தொடங்கின. கந்தமாறன் அதை பார்த்துவிட்டு, கோமகனே, அவை போய் தொலையட்டும். ஐந்தாறு வேட்டை நாய்கள் இல்லாமல் ஒரு காட்டுப்பன்றியை துரத்தி கொள்ள முடியாது என்றான். கரிகாலன் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் வில்லை வளைத்து அம்பை விட்டான். அது ஒரு பன்றியின் முதுகில் போய் தைத்ததை பார்த்துவிட்டு இளவரசனர் ஆஹா என்று உற்சாக கோஷம் செய்தான். அடுத்த கணத்தில் அந்த பன்றி உடம்பை ஒரு உலுக்கு உலுக்கியது. அம்பு தெரித்து கீழே விழுந்தது. பன்றி மேலே ஓடியது. கந்தமாறன் அப்போது சிரித்த சிரிப்பில் ஏளனத்தின் துணி தெரிந்தது. கரிகாலன் அவனை பார்த்து, கந்தமாறா, எங்கே ஒரு பந்தயம்? நானும் மந்திய தேவனும் அந்த பன்றியை தொடர்ந்து போய் அதை கொன்றெடுத்து கொண்டு வருகிறோம். நீயும் பார்த்திபேந்திரனும் இன்னொரு பன்றியை துரத்திப்போய் கொன்றெடுத்து பாருங்கள். இந்த பன்றிகள் இரண்டையும் கொல்லாமல் அரண்மனைக்கு திரும்பக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே குதிரையை தட்டிவிட்டான். வந்தியத்தேவனும் அவனுடன் சென்றான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வீரநாராயண ஏரியின் மேற்கு பகுதியில நீராழி மண்டப படித்துறையில வம்பு பேசிக்கிட்டு இருந்த நந்தினியையும் மணிமேகலையையும் துணுக்குறச் செய்யுது ஒரு சிறுத்தை புலி. ஏரிக்கரை காட்டில் ஆதித்த கரிகாலனின் கொலைவரி கூட வந்தவங்களை பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்திக்கிட்டு இருக்கு. கெடில் ஆற்றங்கரையில் மண்டபத்தில் அவன் சிற்ப வடிவில் பார்த்த ராஜாளி உயிர் வந்து வானத்தில் பறக்குதுன்னு நினச்சிட்டான் போலும். கல்லால் ஆன அந்த ராஜாளியை கள்ள வீசி கொல்ல பார்த்தான். பாட்டனார் பக்கத்தில் இருந்ததால் அந்த வெறி கொஞ்சம் அடங்கி இருந்தது. மலையமான் போனப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு வந்த வெறி இப்போ இந்த காட்டில் உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நீர் விளையாட்டு பற்றின குறிப்பு. இது நீரில் விளையாடி கழிப்பதை குறிக்கும் ஒரு தொடர். புனலாடல் எனப்படும். வையை வருபுனலாடல் இனிது கொல், செவ்வேள் கோ குன்றம் நுகர்தல் இனிது கொல். இந்த தொடர் அமைஞ்சிருக்கிற சங்க இலக்கிய பகுதி படித்து இன்புறத்தக்கது. புனலாடல் வடமொழியில் ஜலக்கிரீடை எனப்படும். கிரீடை விளையாட்டு. உல்லாசம் மன மகிழ்ச்சி உள்ள கழிப்பு. உத் எழுச்சி பெற்ற மேல் நோக்கிய ஹாச மகிழ்ச்சி கழிப்பு. உல்லாசன்னு புணர்ந்து இந்த பொருளை தரும். மற்றவங்க பேசுறது போல பேசி நடிக்கிற உப்பு போலி நையாண்டி ஓர் அரிய கலை. இன்னைக்கு ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால மேல் பிளாங்க் 1000 குரல்

0: இதர்னு பேர் பெற்றது இந்த கலையில் வல்லவராக இருந்ததால் தான். நடுவயசில் கார் விபத்தில் அவரது நிலை ரொம்ப கவலைக்கிடமாக போயிடுச்சு. உணர்வற்ற ஆழ்ந்த மயக்க நிலையில் பல வாரங்கள் இருந்தார். எந்த சிகிச்சையும் பயன் தரலை. புத்திசாலியான ஒரு மருத்துவர் அவர் அருகில் போய், பக்ஸ் பன்னி எப்படி இருக்கிறாய், என் குரல் கேட்குதான்னு கேட்டார். என்ன அதிசயம்! ஆமாம், என்ன விஷயம் தலைவான்னு பக்ஸ் பன்னியின் குரல்லையே பதில் கொடுத்தார் மெல் பிளாங்க். நேர்களே, பக்ஸ் பன்னி அசைவூட்ட படம் ஒன்றில் வரும் கதாபாத்திரம். கேரட்டை மென்னுக்கிட்ட வாட்ஸ்அப் டாக், இப்படி அவர் குரலில் கேட்ட வசனம் சுவைஞர்களை ரொம்ப கவர்ந்ததான். மெல் பிளாங்கின் கலைத்திறனே அவரை காப்பாற்றின அதிசய வரலாறு இது. படிப்படியாக நலம் பெற்று 81 வருஷங்கள் பெருவாழ்வு வாழ்ந்தார். நல்லது. அன்னைக்கு வீரபாண்டியனின் தலையை கொணராமல் சோழ நாட்டுக்கு திரும்புவதில்லைன்னு சபதம் செஞ்சிருந்தான் ஆதித்த கரிகாலன். அதை நிறைவேற்றினான். இன்னைக்கு அந்த ரெண்டு பன்றிகளையும் கொல்லாமல் அரண்மனைக்கு திரும்பக்கூடாதுன்னு பந்தயம் கட்டியிருக்கான். ஜெய்பானா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதுடு ராகம், நாளை அறிமுக நேர்களுக்காக 9 மணிக்கு வானவில், முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, நாளை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஜக்கம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி சிறப்பு விருந்தினர், முள் சீதாபல சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் பழனி பாப்பம்பட்டி எஸ் கோமதியம்மாள் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை கரூர் மாவட்டம் சிவகாமி அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாளை சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை விருதுநகர் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில். இணைந்தே இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை. கோடை பண்பலை 100.5 இதுவரை இணைந்திருந்தோம் கதம மலர்கள். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 6 மணிக்கு. விடைபெறுகிறேன் என்றும் உங்கள் நட்பில் எழுத்துறைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம் நேயர்களே. இரவின் வாசலில் நட்சத்திர கோலமிட்ட இசைவானத்தில் நெஞ்சம் இனிக்கும் பாடல்களோடு நேயர்களின் கற்சவி வழி குரல்களோடும் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிற கட்சவிக்கு உங்கள் குரல் வழியாக உங்கள் விருப்ப பாடல் உங்கள் ஊர் பெயர் குறிப்பிட்டு அனுப்பலாம். குரல் பதிவாக அனுப்ப வேண்டிய எண் 94 86 28 24 24. எண் மீண்டுமாக 9 4 8 6 2 8 2 4 2 4. நிகழ்ச்சியில் உங்களோட மகிழ்ச்சியாக இணைகிறேன் அன்புடன் ரங்கா.

0: நிகழ்ச்சியில் முதலாவதாக யார் பாடலை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம்.
1: பண்பலை அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளக்கோவில் குமரபாளையம் சீனிவாசன் அம்பிகா மகாதேவி எங்கள் குடும்பத்தின் பெயர். படம் காதலன். பாடல் என்னவளே அடி என்னவளே. அந்த பாடல் ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் வருகிறது பண்பலை 100.5 இலிருந்து.

0: தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
3: இணைந்திருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். இனி வரும் பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
4: கோடை பண்பலைக்கு இனி இரவு வணக்கம். நான் பவித்ரா, சாலக்குடியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு ஆனந்தம் படத்திலிருந்து கல்யாண வானில் போகும் மேகம் ஊர்கோளம் அந்த பாட்டு போடுங்க. தேங்க்யூ.

0: நேரம் இரவு 7:12. இது கோடை பண்பலை 100.5 கட்சவி வழி விருப்ப கானங்கள் அரவி அரங்கேறுகிற ஆசையில் ஒரு குக்கு. வரும் பாடலை யார் கேட்டிருக்கிறாங்க?
1: திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம், சுந்தரபாண்டி. படம் வானத்தைப் போல, மைனாவே மைனாவே என தொடங்கி பாடல். விவரிப்பு செய்யவும்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 இது கற்றவி வழி விருப்ப காணங்கள் அரங்கேறுகிற ஆசையில் ஒரு குக்கு. நேயர்களின் குரல் வழி பதிவாக பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ யாருக்கு பாடல் கொடுக்க போறோம் கேட்டுருவோமா?
3: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் தேவி, திண்டுக்கல்லிருந்து. எனக்கு பிடித்த பாடல் அரண்மனை கிளி படத்திலிருந்து பூங்குயிலை. நன்றி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: யானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அணில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:26. வரும் பாடல் யார் கேட்டிருக்கிறாங்கன்னு கேட்டுருவோமா?
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து வனிதா பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் சங்கமம் படத்திலிருந்து வராக நதிக்கரையோரம். அந்த பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.

0: இது உங்கள் விமான கோடை பண்புடைய 100.5 சொந்த வந்தம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எப்பவுமே நம்ம நிலையத்தை சுற்றி பார்க்க வந்த நண்பர்களை, சுற்றுலா சொந்தங்களை சந்திக்கிறத வழக்கம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தோழி அமர்ந்திருக்கிறாங்க, இப்போ அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் ராகவி.
0: என்ன செஞ்சிட்ருக்கீங்க?
1: நான் வந்து சிஓ ஆஃபீஸ் நாகப்பட்டினம்ல ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் சார்.
0: அப்படியா? இப்போ கொடைக்கானல் வருது, இது முதன் முறை முன்னாடி வந்திருக்கீங்களா?
1: சின்ன வயசில் வந்திருக்கேன், ஆனால் ஞாபகங்கள் சுத்தமாக இல்லை.
0: அப்போ இப்போ என்ன வித்தியாசம் தெரியுது?
1: ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது சார்.
0: இப்போ நாகப்பட்டினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் வந்துருக்கூடிய ஒரு மாவட்டம். எப்பவுமே கொஞ்சம் எப்படி இருக்குது, வெப்பமாகவே இருக்குமா?
1: இல்லை, மிதமாக இருக்கும் சார். ஆனால் இப்போது குளோபல் வார்மிங்னால கண்டிப்பாக சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது.
0: இப்போ கொடைக்கானல் வந்து எந்த இடம்லாம் பார்த்தீங்க?
1: நாங்கள் வந்து நிறைய கோவில்கள் பார்த்தோம். அப்புறம் வந்து நிறையா இயற்கை தான் சார் நிறையா ரசித்தோம். இங்கே கோக்கஸ் வாக், அப்புறம் வந்து பைன் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி இடங்கள் போனோம்.
0: உங்கள் ஊரில் நாகப்பட்டினம் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கா?
1: எங்கள் ஊரில் இல்லை சார். கடற்கரை அப்புறம் வந்து ஹார்பர், அதுதான் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் சிக்கல் சிங்கார வேலர் இருக்கு, அப்புறம் நாகூர் தர்கா இருக்கு, வேளாங்கண்ணி இருக்கு.
0: இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள்.
1: கரெக்ட்.
0: மகிழ்ச்சி. இது தவிர வேற எந்த ஊரெல்லாம் போயிருக்கீங்க?
1: நான் மகாராஷ்டிரா போயிருக்கேன், அப்புறம் வந்து மூணார், அதுக்கப்புறம் ஊட்டி, அப்புறம் நம்மளோட தமிழ்நாட்டிலே நிறைய மாவட்டங்கள் போயிருக்கேன்.
0: இவ்வளவு இடங்களுக்கு போயிருக்கிறீங்க, அதுக்கு கொடைக்கானல் என்ன வித்தியாசம் தெரியுது?
1: மெயினாக மக்கள், ஏன்னா இங்கே ரொம்ப அன்பாக இருக்காங்க. அண்ட் வாமன் வெல்கமிங்னு சொல்லுவோம், நான் லிட்ரேச்சர் படித்தேன். ஸோ அதனால ஐ திங்க் மக்கள் இங்கே ரொம்ப வார்ம் அண்ட் வெல்கமிங்காக இருக்காங்க, அண்ட் ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்காங்க. ஐ திங்க் த மெயின் ரீசன் இஸ் த கிளைமேட், பிகாஸ் அது வந்து சைக்கலாஜிக்கலாக இட் அஃபெக்ட்ஸ் ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அதனாலும் ஒரு ரீசன் சொல்கிறேன். அண்ட் இவ்வளோ மக்கள் வந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ரிசீவிங்காக இருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப உள்ளம் வந்து நெகிழுது.
0: இதெல்லாம் போய் ஊர் மக்கள்கிட்ட சொல்லுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார்.
0: சரி, உங்களுக்கு சந்தர் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சியை எல்லாத்துக்காகவுமே என்ன பாடல் கேட்கலாம், அதற்கு முன்னாடி உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா அவங்கள பற்றிலாம் சொல்லுங்கள்.
1: என்னோடய வீட்டில் என்னோடய அப்பா நானும் மட்டும்தான் சார். என் அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. ஷி பாஸ்ட் அவே வென் ஐ விஸ் ஸ்டடிங் இன் மை 10th ஸ்டாண்டர்ட். ஸோ நானும் என்னோடய அப்பா, அப்புறம் எனக்கு என் பாட்டி இருக்காங்க, அப்புறம் சித்தி, மாமா, இவங்கெல்லாம் தான் என்னோடய ஃபேமிலி.
0: இப்போ நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க, இது குரூப் எக்ஸாம் எழுதி போனீங்களா?
1: இல்லை சார், எங்கள் அம்மா இறந்ததுனால அந்த கம்பாஷனேட் கிரவுண்டில் எனக்கு இந்த வேலை கிடச்சிது. இதுக்கு முன்னாடி நான் ஹெச்ஆராக ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். காக்னிசென்ட் அண்ட் அட்டாஸ் சென்டல்ங்கிற ரெண்டு கம்பெனிஸில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணேன். நான் படித்தது வந்து சோஷியல் ஒர்க், சமூக பணி. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் ஹெச்ஆர் வந்து ஸ்பெஷலைசேஷன் முடிச்சுட்டு நான் ஐடியில் ஒரு 3.5 இயர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பணியில் சேர்ந்தேன் சார்.
0: இப்போது நீங்கள் சிஓ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க?
1: நிறைய வித்தியாசங்கள் சார். ஐடியில் வந்து நல்ல லைஃப் வந்து நிறையா என்ஜாய் பண்ணலாம். சிஓ ஆஃபீஸில் எப்படின்னா நிறையா, இப்போ நான் சோஷியல் ஒர்க் படித்ததுனால நிதர்சன உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது தெரியும். அதே மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுற பணியாளர்கள் பழகிற விதத்துக்கும் இங்கே ஆஃபீஸில் இருக்கிற பணியாளர்கள் பழகிற விதத்துக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
0: என்னோட
1: பிடிச்ச பாடல் வந்து மௌன ராகம் படத்திலிருந்து நிலாவே வா சார்.
0: அந்த பாடல் உங்களுக்காக ஒளிவளம் வருது. நன்றி.
1: தேங்க்யூ.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம்.

0: intensified IEC campaign 3.0 from 12th August to 12th October.
1: விரைவில் திருச்சி சாரதாசில்
2: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
3: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
4: கோடை பண்பலை, கோடை பண்பலை 100.5 இது கட்சவி வழி கானங்கள் குரல் வழியாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆசையில் ஒரு குக்கு. வரும் பாடல் யாருக்காக?
5: இனிய நிகழ்ச்சிகளை அள்ளித்தரும் நம் கோடை பண்பலைக்கும் ஆசையலூர் குக்கு நிகழ்ச்சிக்கும் அன்பர் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் லாலாட்சி படம் உன்னை நினைத்து பாடல், என்னை தாளாட்டும் சங்கீதம். நன்றி, வணக்கம்.
4: இதோ பாடல் வருகிறது.

0: கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு மனதுடு ராகம், நாளை அறிமுக நேர்களுக்காக 9 மணிக்கு வானவில், முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, நாளை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஜக்கம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி சிறப்பு விருந்தினர், முள் சீதாபழ சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் பழனி பாப்பம்பட்டி எஸ் கோமதியம்மாள் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை கரூர் மாவட்டம் சிவகாமி அவர்களின் தெரிவில், மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாளை சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும், இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை விருதுநகர் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில். இணைந்து இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.
1: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டெர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
2: அதான் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
1: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
2: சந்தேகமே வேண்டாம், அதுக்கும் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
1: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படின்னா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும்.
3: எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் உங்கள் கொண்டாட்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். எல்ஐசியின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறை மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.
4: உப்மாவா? போரான டிஷ். அனல் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனல் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
5: அனல் டபுள் ரோஸ்டட் ரவா.
6: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். கற்றவி வழி காணங்களை கேட்டுக்கொண்டு இது ஆசையில் ஒரு குக்கு. வரும் பாடல்.
7: வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா கீரங்குடி கிராமத்திலிருந்து அசோக்குமார் பேசுகிறேன். எனக்கு ஜேஜே திரைப்படத்திலிருந்து உனை நான் என்ற பாடல் ஒளிபரப்பும். நன்றி, வணக்கம்.

0: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலை ஓரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலை ஓரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியில் இருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 54 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.
1: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இனி நிறைவாக ஒலிக்கும் பாடலோடு இனி நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஆசையில் ஒரு குக்கு. நாளையும் கேட்கலாம் இரவு.

0: மணிக்கு நிறைவான பாடல் தரும் மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சி விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா. இப்போ யாருக்கு கடைசியாக பாடல் கொடுக்க போகிறோம்?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். தேனி மாவட்டத்திலிருந்து அமுதன் பேசுகிறேன். ஆசையில் குக்கும் நிகழ்ச்சியாக பிடித்த பாடல் வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ படம் யார்டி நீ மோகினி. நன்றி.

இனிய இரவு வணக்கம் நேர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்பில் 100.5 வருகிறது இளமை பேசுகிறது. இன்னைக்கு வார்த்தை சங்கிலி இஸ்கிஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு இரண்டு விளையாட்டுகளோடு மாணவ கண்மணிகள் வரலாம். 24 24 24 அல்லது 24 24 29 முன் இணைப்பிற்கு 0 45 42 முன் இணைத்து வரலாம். வார்த்தை சங்கிலி எப்படி விளையாடணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை வந்து எந்த எழுத்தில் முடியுதோ அதுலேருந்து நீங்கள் வந்து அடுத்த பெயர் வந்து நீங்கள் வந்து சொல்லணும். இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க்கு எப்படி விளையாடணும் அப்படின்னா, நான் வந்து பொருளோ இடமோ சொல்லுவேன், அங்கே வந்து என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இஸ்கிஸ்க்கு சொல்லணும். அங்கே வந்து இல்லாத பொருள் சொன்னால் நீங்கள் ரிஸ்க் ரிஸ்க்கு சொல்லணும். நிகழ்ச்சிகள் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
3: நேரம் 8:10. இணைந்திருக்கின்றோம் கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் மாணவ கண்மணி யார், எங்கிருந்து வருக? வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: என்ன
3: கேம் வந்து விளையாண்டீங்க பாப்பா? இன்னைக்கு என்ன கேம் வந்து விளையாண்டீங்க? எதுவுமே விளையாடலையா? என்ன விளையாட்டுமா? இப்போ நம்ம வார்த்தை சங்கிலி விளையாடலாமா? மரம். மலர். இர். ராகம்.
4: மகிழ்ச்சி.
3: மகிழ்ச்சி. சி. சினம்.
4: மனம்.
3: மனம். மல்லிகை. கை.
4: கைபேசி.
3: கைபேசி. சிறுத்தை. சிறுத்தை. தை.
4: தை மாதம்.
3: தை மாதம். அழகா விளையாண்டுங்க. உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பன்மலை 100.5. நன்றி.

0: நேரம் 8:16. கோடை பண்பலையின் 100.5 இருந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது. மாணவ கண்மணிகள் வரலாம். 0:45-42 முன்னிணைத்து 24:24:24 அல்லது 24:24:29. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மாணவ கண்மணி யார், எங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? பேருந்து, மீன், தண்ணி, நீர், நீர், விமானம், முதலை, உணவு பண்டம். ரொம்ப அருமையா விளையாண்டுட்டீங்க, நன்றிங்க தம்பி. உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலையின் 100.5. நன்றி.

ஐந்தில் நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதுடு ராகம், நாளை அறிமுக நேர்களுக்காக 9 மணிக்கு வானவில், முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, நாளை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஜக்கம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி சிறப்பு விருந்தினர், முள் சீதாபல சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் பழனி பாப்பம்பட்டி எஸ் கோமதியம்மாள் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை கரூர் மாவட்டம் சிவகாமி அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாளை சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை விருதுநகர் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில். இணைந்து இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒருமுறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சாத்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: கோடை பண்பலை 100.5.
7: இப்பொழுது நாம் கேட்கலாம்
6: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
7: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
8: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
9: பொதுவாக உள்ளாடை அணியும் போது யாரும் தெரிகிற மாதிரி, யாரும் பார்க்குற மாதிரி அணிய மாட்டோம். உள்ளாடை அப்படிங்கிறதுனால அதை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்போம். அதை நம்ம யாரோடையும் ஷேர் பண்ண மாட்டோம். உள்ளாடைக்கும் இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த உள்ளாடை மாதிரி பாஸ்வேர்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாஸ்வேர்டை ஏன் நம்ம அப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்குரிய காரணத்தை நம்ம இதில் பார்ப்போம். நமக்கு இன்றைக்கி எண்ணி பார்க்க முடியாத அளவில் நமக்கு வசதி வந்துருச்சு இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைனால். இப்போ நமக்கு வந்து ஒரு சொத்து வரி கட்டணுமா, மின்சாரம் கட்டணம் கட்டணுமா, ஒரு காஃபி வாங்கணுமா, எல்லாம் ஆன்லைனில் பணத்தை அனுப்பணும்னா நம்மளால் எல்லா காரியத்தையும் உட்காந்த இடத்துல சரி பண்ணிக்க முடியுது. அதே டைம் வந்து அதில் ஆபத்து இருக்குது. நம்மளுடைய நாலேஜ் இல்லாமலே, நம்மளுடைய அறியாமையின் காரணமாக நம்ம வங்கி கணக்கில் இருக்கிற மொத்த பணமும் நம்மளை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு ஆபத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய மெசேஜ் எல்லாம் பார்த்துருப்போம். உங்கள் வங்கியிலேருந்து பேசுகிறோம், உங்கள் KYC காலாவதி ஆகிடுச்சு, உடனே OTP சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இல்லை 10,000 ரூபாய் அனுப்பியிருக்கோம், QR கோடை ஸ்கேன் பண்ணி உடனே பின்னை போடுங்க அப்படிம்பாங்க. நம்ம அப்படிலாம் வரும்போது நமக்கு என்ன வரும், ஒரு அவசரம் நம்மளையும் பிடிச்சிக்கும். அது வந்து அவசரப்படவே கூடாது, ஏன்னா அதுதான் மோசடிக்காரருடைய முதல் ஆயுதம். நம்ம வசதியிலிருந்து பயந்துக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தாமல் இருக்கிறத விட நம்ம விழிப்புணர்வோடு நம்ம வங்கி கணக்கை நம்ம எளிதில் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, OTP, UPI பின்னு ரெண்டும் நம்மகிட்ட தான் ரகசியமாக இருக்கணும். இதை நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. வங்கி அதிகாரின்னு சொன்னாலும் சரி, போலீஸ்னு சொன்னாலும் சரி, உறவினர்கள்னு சொன்னாலும் சரி, இதெல்லாம் நம்ம யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. உண்மை சொல்லப்போனால் உண்மையான ஒரு வங்கி அதிகாரி இதெல்லாம் வந்து தொலைபேசியில் கேட்கவே மாட்டாங்க, மெசேஜ் அனுப்பியும் கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது, நம்ம பணம் யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா தான் நமக்கு பின் நம்பர் தேவையே தவிர, பணம் நமக்கு வருது நம்ம அதை எடுக்கணும்னா அதுக்கு நம்ம பின் நம்பர் தேவையே கிடையாது. இன்னும் சில சமயங்களில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, உங்களுக்கு 500 ரூபாய் பரிசு, 5,000 ரூபாய் ரீஃபண்டு, லாட்ரி ப்ரைஸ் அப்படின்லாம் ஆசை காட்டுவாங்க. அப்படி காட்டினா பின்ன உடனே நீங்கள் போட்டுருவீங்க. அப்படிங்கிறதுனால உங்கள் வங்கி கணக்கு 10 நிமிஷத்தில் முடக்கப்படும், பணம் செலுத்தலைனா மின்சாரம் துண்டிக்கப்படும், உங்கள் பையனுக்கு விபத்து, உடனே பணம் அனுப்புங்க, இப்படியெல்லாம் வந்து பயம் காட்டுறது, ஆசை காட்டுறது, அவசரம் காட்டுறது, இப்படியெல்லாம் உருவாக்கி தான் பெரும்பாலான மோசடிகள்லாம் நடக்குது. அப்படி ஒரு அழைப்பு வந்தால், அழைப்பு

0: துண்டித்துவிட்டு சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது நிறுவனத்தினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணை நாமே தேடி அழைத்து அதை உறுதி செஞ்சுக்கணும். அறிமுகம் இல்லாதவர்கள்லாம் அனுப்பக்கூடிய லிங்கை திறக்கவே கூடாது. அவங்க சொல்கிற அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிடவே கூடாது. இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படின்னு சொல்கிற ரிமோட் ஆக்சஸ் வசதியையும் நமக்கு யாரோடையும் ஷேர் பண்ண அனுமதிக்கக்கூடாது. சரி, இவ்வளவும் பண்ணுறோம், பண்ணியும் ஒரு சமயத்தில் நம்மளறியாமல் ஏமாந்துட்டோன்னா என்ன செய்கிறது? பணம் போயிடுச்சே, அவ்வளோதான், இனிமேல் என்ன செய்ய முடியும்? உலகளாவிய எல்லை இருக்குது, எப்படி கண்டுபிடிப்பாங்க? அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. தேசிய சைபர் குற்ற உதவி எண்ணுன்னு ஒன்று இருக்குது. அந்த எண் 1930 1930. இதுதான் அந்த உதவி எண். அதே நேரத்தில் உங்கள் வங்கிக்கும் தகவல் தெரிவித்து கணக்கை பாதுகாக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். தாமதிக்காமல் உடனடியாக புகார் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோசடி நடந்த நேரம், தொகை, டிரான்சாக்ஷன் நம்பரு, தொலைபேசி எண், எஸ்எம்எஸ் இதெல்லாம் உடனடியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆதாரங்களெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். 3 வரி தான். ஓடிபி, பின்னு யாருக்கும் சொல்லாதீங்க. பணம் பெறத்துக்கு தான் பின்னு தேவையில்லை. பணம் பறிபோனால் உடனே நீங்கள் சொல்ல வேண்டியது 1930. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நமக்கு மிகப்பெரிய வசதி. அதை பயத்துடன் பயன்படுத்த வேண்டியதில்லை, விழிப்புடன் பயன்படுத்தினால் போறோம். நன்றி.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சட்ட ஆலோசனைகள் பெற விரும்பினால் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101, கச்சவி இலக்கம் 94-86-28-24-24.

0: நேரம் இரவு 8:31. கோடை பண்பலையின் 100.5 இணைந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது வார்த்தை சங்கிலி இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுகளோடு. இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய மாணவ கண்மணி யார், எங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம். நான் படிக்கிறேன்.
0: சிவகாமி. நல்லா படிக்கிறீங்களா? எத்தனை நண்பர்கள் இருக்காங்க?
1: ஒரே ஒரு நண்பர் தான்.
0: எது கேட்டாலும் உங்களுக்கு உதவி செய்வாரா? விளையாடலாமா இப்போ? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரம். சொல்லுங்க, அடுத்த வார்த்தை எந்த வார்த்தையில் முடிஞ்சிருக்கோ அந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் வந்து அடுத்த வார்த்தையை வந்து சொல்லணும். மரம் இம்மில் முடிஞ்சிருக்கு, நீங்கள் மாவில் சொல்லலாம். மாவில் சொல்லுங்க. மா எழுத்துல
1: மாமா.
0: மாமா குறியில் தானே சொல்லணும்.
1: மட்டை.
0: மட்டை டை. ஐயம் இம்மில் தான் முடிஞ்சிருக்கு. மா வரிசையில் நீங்கள் சொல்லலாம். நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு. யாரும் சொல்லித்தராங்க? ஹலோ, அடுத்த வார்த்தை மாவுலையே சொல்லுங்க.
1: மடை.
0: மடை டை. ஐந்து
1: தூ
0: தூல சொல்லுங்க.

0: தூதுவளை.
1: தூதுவளை. லையில தான் முடிச்சிருக்கீங்க. சிவகாமி,
0: லைலா.
1: லைலா. இல்லை, நீங்கள் வந்து லையில் முடிச்சிருக்கீங்க, நான் வந்து ஐயில் வந்து சொல்லலாம்.
0: ஐயம்.
1: 50. இப்போவும் தூதான்.
0: தூது.
1: தூது. துதி.
0: திதி.
1: ரொம்ப அருமையாக விளாண்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருக்கீங்களா?
0: ஆ, இது மூணாவது தடவை.
1: மூணாவது தடவை பேசுகிறீங்க. இந்த விளையாட்டு இந்த விளையாட்டு விளையாண்டுருக்கீங்களா? அதனால தான் பயமாக இருக்குது. தமிழில் வந்து அடுத்தடுத்த வார்த்தைகளை எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. நிறைய நிறைய புத்தகங்கள்லாம் படிங்க, நிறைய நிறைய வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். செய்தித்தாள் இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து வார்த்தைகள் வந்து, இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த வார்த்தைகள்லாம் வந்துடும். வாழ்த்துக்கள். உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலை 100.5 சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து. நன்றி.
2: முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
3: நம்ம அவங்களை செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்தே நீவாடி நினைக்கிற ஒரு சின்ன மண்டாடி ஆகணும்.
4: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: நேரம் இரவு 8:39. மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்று தேனி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். 0-45-42 முன்னிணைத்து 24-24-24 அல்லது 24-24-29. தேனி மாவட்ட நேர்களை அன்புடன் அழைக்கிறது இன்றைய நினைவே சுகம். இணைந்திருக்கின்றோம் இளமை பேசுகிறது. இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய மாணவ கண்மணி யார், எங்கிருந்து வருக? வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? யாசிகா. எத்தனாவது படிக்கிறீங்க?
2: 4ஆம் வகுப்பு.
1: நிறைய நண்பர்கள். சாப்பிட்டாச்சு? நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க சலக்குட்டி?
2: பசங்க சாப்பாடு.
1: எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா? யாசிகா
2: வாங்க மாமா.
1: வரோம். இப்போ விளையாடலாமா?
2: விளையாடலாம் மாமா.
1: காடுகள். இதுக்கு முன்னாடி நீங்க விளையாண்டுருக்கீங்களா? இல்லையா? சரி, இப்போ விளையாடலாம். காடுகள் அங்கே இருக்கிறத சொன்னால் இஸ்கிஸ்க்குன்னு சொல்லணும், இல்லாததை சொன்னால் ரிஸ்க் ரிஸ்க்னு சொல்லணும். யானை. பேருந்து. ரிஸ்க் ரிஸ்க்னு சொல்லணும். தண்ணி. மரங்கள். இது வீடுகள். வீடெல்லாம் இருக்குமா காட்டுக்குள்ள? வனவிலங்குகள்
2: இருக்குமா?
1: இருக்குமாமா. அங்க என்ன சொல்லணும் நீங்க? பேருந்து நிலையம். ரொம்ப அருமையா விளையாண்டீங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலை. நன்றி.

0: 8:47 இணைந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களோடு. இன்னைக்கு வார்த்தை சங்கிலி இஸ்பிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுகளோடு. எப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய மாணவ கண்மணி யார்? இங்கிருந்து வருக. வணக்கம்.
1: சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரில் இருந்து கிருத்திகா பேசுறேனா.
0: கிருத்திகா, எத்தனாவது படிக்கிறீங்கம்மா?
1: 10th படிக்கிறேனா.
0: இந்த ஆண்டு 10th படிக்கிறீங்க. அதிக மதிப்பெண் பெற கோடை பண்பலை வாழ்த்துக்கிறது.
1: தேங்க்ஸ்ண்ணா.
0: எந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: மேக்ஸ்.
0: மேக்ஸ். அடுத்து என்ன படிக்கலான்னு ஆசை?
1: பியூர் சயின்ஸ் எடுக்கலான்னு.
0: வாழ்த்துக்கள் சகோதரி. விளையாடலாமா?
1: விளையாடலாம்ண்ணா.
0: உங்களுக்கான

0: வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆசை.
1: சைவம்.
0: சைவம். மனிதன்.
1: நம்பிக்கை.
0: நம்பிக்கை. கை. கைவரிசை. சைரன். ஏதாவது பொருள் இருக்கா?
1: போலீஸ் சைரன் இருக்குல்ல.
0: ஓ, அந்தது நீங்கள் சொல்கிறீங்களா? சைபர் கிரைம். சைபர். இருள முடிச்சிருக்கீங்க. ரகம். மா. மா.
1: மண்டை.
0: டை. ஐவர். ஐவர்.
1: ரகம்.
0: ரகம். ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க. நிறைய மதிப்பெண்கள் பெற கோடை பண்பலை மீண்டும் வாழ்த்துகிறது. நன்றிங்க சகோதரி, ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க. உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலை 100.5. நன்றி.
2: ஆஹா.

8:54 பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில் இதுவரை வனம் வந்தது இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவ செல்வங்களுக்கும் கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். விடைபெறுகிறேன் என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

மீண்டும் இளமை பேசுகிறது விளம்பரம். நாளை இரவு 8 மணிக்கு நாளை சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் 2 விளையாட்டுகளோடு இணைந்து இருங்கள் கோடை பண்பலை 100.5 தொடர்வது கொடை தென்றல்.

இரவு 9 மணி என்றாலே கொடை தென்றல் கோடை பண்பலை வானொலியில் வந்துவிடும் அப்படின்னு நினச்சிட்டு நாம் செவியை வானொலி பக்கமும் வானொலியை செவிக்கு அருகிலும் இணைச்சு வைக்கிற நேரம் இது. இன்றைக்கு கொடை தென்றலில் நாம் கொஞ்சம் நகைச்சுவையான தத்துவங்களும் காதல்களும் குடும்ப வாழ்க்கைகளையும் அழகாக எடுத்துச் சொல்கிற பாடல்களை தான் இன்றைக்கி நாம் கேட்க போகிறோம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். கொடை தென்றலில் இணைகிறேன் அன்புடன் ரங்கா. ரசனை என்பது எவ்வளவு அழகானது, ஆனால் அதற்குள்ளும் ஒரு தத்துவத்தை சொல்லிவிட முடியும் என்பதை உணர்த்துகிற பாடலாக வருகிறது இது.

ஆரம்பத்தில் ஒரு இறைவணக்க பாடலைப் போல ஆரம்பித்தாலும் மாமாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் இடையில் நடக்கிற ஒரு போட்டியாக நிகழ்கிற ஒரு நகைச்சுவையான பாடலை இப்போது குடைத்தென்றலில் கேட்போமா?

மணி பாடும் பாடும் தஞ்சம் தஞ்சம் தஞ்சம் தஞ்சம் தஞ்சம்.

பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பா

தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும்

பூதானம் கன்னிகாதானம் சொர்ணதானம் அன்னதானம் பூதானம் உண்டு பர்பலதானம்.

0: வேலைக்கு பெருமை உண்டு அதனாலே. அன்ன கத்திரம் இருப்பது எதனாலே?
1: இருப்பதா?

0: பத்து வீட்டு சோறு சூசி கண்டதாலே. தம்பி இங்க கவனி, காதில் சூடுவது எவ்விடத்திலே? தம்பி காதில் சூடுவது எவ்விடத்திலே?
1: சத்தறிவில்லாத மூட செஞ்சகத்திலே. புகையும் நெருப்பில்லாமல் எரிவதது?
0: புகையும் நெருப்பில்லாமல் எப்படி எரியும்?
1: நான் சொல்லுமா?
0: சொல்லு.
1: புகையும் நெருப்பில்லாமல் எரிவதது? பசித்து வாடும் மக்கள்.

0: இல்ல
1: போடாதி
0: இல்ல
1: கீட்டி
0: கடபாரு
1: இல்ல அது இல்லையா
0: அப்புறம்
1: பயங்கரமான ஆயுதம் அக்னி

கொடை தென்றலில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இனிய பாடல்களை. எந்த பாடலும் அப்படித்தான், அதாவது என்னென்னா அதிகமான குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டால் அவங்க என்னவெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அந்த காலத்தில் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான பாடலாக இது அமைந்திருக்கிறது. இந்த பாடலை இப்போது கேட்போமா?

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: கடற்வாழிகள் புட்டை சூழ்ந்திடமன் டாடிஜி வருவான் வருவான்.
5: RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
6: நேரம் இரவு 9:20. கொடை தென்றலில் இன்று நகைச்சுவையான பாடல்களோடு, அதோடு ஊடாக சின்ன சின்ன தத்துவங்களும் நிறைந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேலை தெரியாதவங்களை நம்ம சில இடங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டால் நம்ம படுற பாடு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலை தெரியாத ஒருத்தரை ஒரு வேலைக்கு கொண்டு போனவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத தான் இந்த பாடல்லையும் சொல்லியிருப்பாங்க. கேட்டு பார்ப்போமா?

0: மகாதேவா
1: விஸ்வரா
0: காலனை உதைத்த என் அப்பனே உனை காணால் உழைத்தான் கண்ணப்பனே
1: அதே அதே சபாபதே அதே அதே சபாபதே

0: ஒரு வீட்டு உணவு ஒரு ஒரு விதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதே பல விதமான சாப்பாடெல்லாம் கலந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பழைய பாடலில் ரொம்ப அழகாக நகைச்சுவை ததும்ப பல விதமான உணவுகள் எப்படியெல்லாம் சேருது அப்படிங்கிறதையும் இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம் கொடைத்தென்றல்.
1: வரதப்பா வரதப்பா கஞ்சி, வரதப்பா கஞ்சி, வரதப்பா
2: எங்கப்பா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி காலையன் தன்னை தலையில் தான்.

இணைந்திருக்கிறோம் கொடை தென்றலில். காதலர்கள் அப்படின்னாலே என்ன முகலட்சணமாக அப்படி உடற்கட்டோடு இருக்கணும்னா எந்த அவசியமும் இல்லை. எளிமையான காதலர்களும் சாதாரண இருக்கவங்களும் காதல் வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நகைச்சுவையாக சொல்கிற இந்த பாடலில் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாடலை கேட்போமா?

0: உடம்பு அலே, நான் வாரி அணைக்கா வழுக்கிறியே நீ அலே. வாழைத்தண்டு போல உடம்பு அலே, நான் வாரி அணைக்கா வழுக்கிறியே நீ அலே.
1: அடேங்கய்யா

0: பார்த்து மனம் அலே, உன்னை பார்த்து பார்த்து தினம் பார்த்து காத்து உடல் வேர்த்து வேர்த்து மனம் அலே.
1: ஆசை என்ன சொல்லட்டா, ஆவேசம் என்ன சொல்லட்டா, ஆவேசம் என்ன சொல்லட்டா,
0: எங்க அம்மா இங்கே வந்துட்டா
1: அலெக் அலெக் அலெக்.
0: போட்டுடாத வாழைத்தண்டு.

0: இருக்கட்டாலு வேலை காட்டட்டா
1: கையால் உன்னை தூக்கட்டா நடிய மாத்து கல்சா ஜல்சா.

0: நேரம் 9:31 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 கோடை தென்றலாக இன்று நகைச்சுவை ததும்புக பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். ஒரு குடும்பம் நடத்தணும் அப்படின்னா சிக்கனம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் இருந்தால் ஒரு குடும்பத்தை சிக்கனமாக நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கான இலக்கணமான ஒரு நகைச்சுவை பாடல் இப்போது கேட்போமா?
1: வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா.

அப்படியே சிக்கனமாக நம்ம இருந்தால் கூட சம்பளம் வாங்கின உடனே அந்த இதில் யார் ஆரம்பமெல்லாம் தெரியுது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக அந்த நகைச்சுவை பாடலில் வரக்கூற பாடலில் சொல்லியிருப்பாங்க. இன்று கூட திணறலில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நகைச்சுவை தத்துவ பாடல்களும் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 9:37.

நுகர்வு கலாச்சாரம் பெருகிவிட்ட வணிக கூட்டத்துக்குள் ஒரு சராசரி மனிதனுடைய அவலத்தை அழகாக நகைச்சுவை ததும்ப சொல்லி சென்றது அந்த பாடல். இப்படியெல்லாம் இருந்தானா எப்படிங்க குடும்பஸ்தனாகிறது அப்படிங்கிறதையும் இனி வரப்போகிற பாடல் சொல்லப்போகுது. நகைச்சுவை ததும்பும் அழகான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். கொடை தென்றலில்

முளையை கடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு காசிக்கு கா

சுவாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம்.

0: கட்டிய மனைவி குலதெய்வம்
1: காசிநாதனே என் தெய்வம்
0: கட்டிய மனைவி குலதெய்வம்
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை
1: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ
0: அவள் துணையினை பிரிவது முறையோ
1: பகைதால் மலரும்
0: பகையே அன்பாய் மலரும்
1: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ
0: கலந்தவர் திரிந்திட தகுமோ இல்லறம் இல்லறவே காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோகி காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோகி
2: குடும்பம்னா அப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியே பல பேர் நம்ம சமாதானப்படுத்திடுவாங்க. அப்படி இருந்தாலும் அப்படி குடும்பம் நடத்துறதுல என்னவெல்லாம் சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத அந்த பாடலும் சொல்லிச்சிடுறது. வர இருக்கிற பாடலும் அப்படித்தான். அது என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ கேட்டுருவோமா?

0: ஒரு குடும்பத்துக்கு இடையில் கணவனுக்கு மனைவிக்கமான உறவுங்கிறது தோழமை உறவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த நம்பிக்கைங்கிறது மிக முக்கியமானதாக படுகிறது. அடுத்த பாடலும் அப்படி ஒரு பாடல் தான். கேட்போமா கொடை தென்றலில்?
1: போட்டுக்கவே

குடும்பத்தில் நம்பிக்கை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தான் முன்னைய பாடலும் சொல்லி சென்றது. அடுத்த பாடலும் அப்படி தாங்க. இப்படி நகைச்சுவையான பாடல்களை இன்று கொடை தென்றலில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது கோடை பண்பலையின் 100.5.

இள வயதுகளில் தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசங்கள் தெரிவதில்லை. அது திருமணத்துக்கு பிறகு குடும்பம் நடத்த ஆரம்பித்த பிறகுதான் தேவை எது ஆசை எது என்று புரிகிறது. தேவையான அளவுக்கு தேவையை குறைத்துக் கொள்வதும் ஆசையை சுருக்கிக் கொள்வதிலும் தான் குடும்பம் நடத்துவதில் இருக்கிற ஒரு பேரழகு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நகைச்சுவை ததும்பும் பாடலாக வர

இருக்கிறது. இன்று நாம் கொடை தென்றலில் நகைச்சுவை ததும்பும் தத்துவ பாடல்களோடு கேட்டுக்கொண்டிருந்தோம். நிறைவாக ஒலிக்கும் பாடலோடு இனிதே நிறைவுக்கு வருகிறது இன்றைய கொடை தென்றல்.

0: இனிய பாடல்கள் தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.
1: இனி நம் கோடை பண்பலை 100.5 தொடர இருக்கிறது நினைவே சுகம்.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. அழகான இரவு நேரம், மென்மையான தென்றல் காற்று, இதமளிக்கும் இரவு நேரத்தை இசையால் வரவேற்க கோடை பண்பலை 100.5 வருகிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் அமைந்துள்ள மாவட்டம் முல்லைப் பெரியாறு, வைகை நதிகள் பாயும் மாவட்டம். கும்பகரை நீர்வீழ்ச்சி, சுருளி நீர்வீழ்ச்சி சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மாவட்டம் ஆகிய சுற்றுலா தலங்களை அடக்கிய தேனி மாவட்ட நேர்களை சந்திக்கிறது இன்றைய நினைவே சுகம். நேர்கள் அழைக்கலாம் 0-45-42 முன்னிணைத்து 24-24-24 அல்லது 24-24-29 வரலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு என்று முங்க நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர், வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், யார் பேசுறீங்கயா?
1: இனிய இரவு வணக்கம்.
0: யார் பேசுறீங்கயா?
1: தேனி மாவட்டம் குள்ளப்பகண்டிலிருந்து ஐயப்பன் பேசுறேங்கய்யா.
0: என்ன பாடல் கேட்கலாங்கய்யா?
1: எனக்கு வந்து கண்ணால் பேசுவ படத்துல இருந்துங்கய்யா, கண்ணழகு கண்ணழகு என்று பாட்டு இருக்கான், அந்த பாட்டு போடுங்க.
0: பாடல் உங்களுக்காக நன்றிங்கய்யா.

0: இன்றைய நினைவு சுகம் அழைத்துக் கொண்டிருக்கிறது தேனி மாவட்ட நேயர்களை. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: தேனி மாவட்ட தெரியுது சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: கும்பகர தங்கை.
0: பாடல் கேட்கலாம், நன்றிங்கம்மா.

0: காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது 100.5 நினைவே சுகம். இன்று தேனி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார். தேனி மாவட்டம் கம்பமெட்டி காலனி பேசுறேன்.
0: உங்க பேருங்க?
1: ரஹீமா சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: சார் பொண்ணு
0: பாடல் உங்களுக்காக. நன்றிங்கம்மா.
1: நன்றி.

0: இசைமேகம் சொல்லும் நேரம் 10:20. இணைந்திருக்கின்றோம் தேனி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். இன்றைய நினைவே சுகம் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர் வருக, வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காமராஜ் சிவகுமார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: அம்மன் கோயில் கிழக்காலை படத்துல இருந்து பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து.
0: இதோ பாடல். நன்றிங்கம்மா. இதுவும் உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.
2: பூவை

0: தென்றல் காற்றாய் வீசிக்கொண்டிருக்கிறது கோடை பான்மலை 100.5 நினைவே சுகம். இன்று தேனி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வர்க்க, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: என்ன
0: பாடல் வேண்டுமா?
1: சார், மகளுக்கு வர திங்கக்கிழமை பிரணீதா சார், 12th வயசு சார், பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுறேன் சார்.
0: இப்பயே வாழ்த்துக்கள் கோடை பண்பலையின் மூலமாக. என்ன பாடல் கேட்கலாமா?
1: என்ன சார், ராசாவில இருந்து தெற்கு தேச காத்து பாடுறேன் சார்.
0: பாடல் கேட்கலாம். நன்றிமா,
1: கோடை பண்பலைக்கு ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிங்க. உங்களுக்கான பாடல் கோடை பண்பலையில்

0: 10:31 இணைந்திருக்கின்றோம். தேனி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர் வருக, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார்
1: பேசுறீங்க?
0: என்ன பாடல் வேணுங்க?
1: நிலவுகள் படத்துல இருந்து பொன்மாலை பொழுது பாடல்
0: கேட்கலாம். நன்றிங்கய்யா.
1: நன்றி சார்.

0: பத்து மணி 35 நிமிடத்தில் தேனி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவி சுகம் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர் வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ஆண்டியட்டி வட்டம் தீபம் நாயகப்பட்டி முருகன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: வால்டர் வெற்றிவேல் இருந்து மன்னவா மன்னவா மன்னாதி மன்னல்வா
0: பாடல் உங்களுக்காக. நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க சார்.

0: இரவு நேர பயணமாய் இணைந்திருக்கின்றோம். தேனி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காமராஜ நகர்ல இருந்து ஜனனி பேசுறேங்க சார்.
0: என்ன பாடல் வேணுமா?
1: தாலாட்டு படத்துல இருந்து மெதுவா தந்தி அடிச்சானே பாடலுங்க சார்.
0: பாடல் உங்களுக்காக. நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றி.

0: இசையால் பயணித்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நேரம் 11:46 தேனி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றைய நினைவே சுகம் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வர்க்க வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு நள்ளிரவு வணக்கம் ஐயா.
0: யார் பேசுறீங்கய்யா?
1: தேனி மாவட்டம் தர்மராஜ் கும்பல் சென்று.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: கை கொடுக்கும் கையில் இருந்து
0: பாடல் உங்களுக்காக நன்றிங்க.

0: இரவு நேரத்தை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது கோடை பண்பனை 100.5 நினைவே சுகம் தேனி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: தேனி மாவட்டத்திலிருந்து திருக்கணி சார்.
0: என்ன பாடல் வேணுங்கம்மா?
1: சக்கரை தேவால இருந்து மஞ்சள் பூசணும்.
0: பாடல் கேட்கலாம், நன்றிங்கம்மா.
1: எங்க வீட்டுக்காரர் வந்து பால் பாடி சார்.
0: பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, நன்றிங்க.

0: கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி.
1: தேனி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இதுவரை வலம் வந்தது இன்றைய நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சியில் பேசிய ஐயப்பன், முருகேஸ்வரி, ரஹிமா, சிவகுமாரி, லதா, கென்னடி, முருகன், ஜனனி, கோபால்சாமி, திருத்தணி, இவங்க எல்லாத்துக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். கேட்டு ரசனையர்களுக்கும் முயற்சி செய்த அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்திரிக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

அனைவருக்கும் இதம் சேர்க்கும் இனிய இரவு வணக்கம் நேர்களே. விழிகளை தொடத்துடிக்கும் கனவுக்கு மத்தியில் செவி நிறைத்து உங்கள் விழிகளையும் இனிக்க வைக்கும் நெஞ்சமினிக்கும் பாடல்களோடு இது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக இரவு வணக்கத்தோடு இணைகிறேன். அன்புடன் ரங்கா.

0: தெரியுமா?
1: அடி போடடி போடடி துடுப்பு, ஓம் போடவ ரொம்ப எடுப்பு.
2: அடி போடடி போடடி துடுப்பு, ஓம் போடவ ரொம்ப எடுப்பு.

அழகான காலை வணக்கம் நேர்களே. புதிதாக பிறந்துள்ள இந்நாளில் உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சகவரிடம் 1948 பாத்ரை 27 பராபவ புரட்டாசி திங்கள் 1 திருவள்ளுவர் ஆண்டு 2057 செப்டம்பர் மாதம் 18 2026 வெள்ளிக்கிழமை நமது வளமையான அலைவரிசை 100.5 இப்பொழுது முதல் நமது இனிய நிகழ்ச்சிகளை நள்ளிரவு 12 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

தடைகள் வந்தாலும் தளராத மனதை தந்து, துயரங்கள் வந்தாலும் துவளாத நம்பிக்கை தந்து, நாளும் வழி நடத்தும் இறைமையின் புகழை புகழ்ந்து கொண்டிருக்கிறது கோடை பந்தலை 100.5 அருள் மாலை.